ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் டி.ஆர். சுப்பிரமணியன் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருவாரூர் சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது மண்ணுமா மலரால் வழிபட்டது வன்னி ஆறு மதி பொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் மலர்ந்ததால் என்று சேக்கிழார் பெருமான் போற்றித் துதிக்கும் திருவாரூர் புற்றிடம் கொண்ட புண்ணியனை பூங்கோயில் உறைவானை தொழவிழைந்த சுந்தரர் பெருமான் பறவையுன் மண்டலி தொழுது தேவாசிரியன் போற்றி திருமூலட்டானம் மேவி வீழ்ந்து எழுந்து கை தொழுது முன்னின்று விம்மியே மற்றை கண் தாரும் என்று வேண்டியுருகினார். பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகுதற்கு ஆளாம் திருத்தோழமை திறத்தால் அஞ்சொற்பதிகம் பாடிய சுந்தரருக்கு சீதமலர் கண் கொடுத்து அருளினார் ஆரூர் பெருமான். திருக்கச்சி ஏகம்பத்தில் இடக்கண் பார்வை பெற்ற ஆரூரர் திருவாரூரில் மீளா அடிமை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி வளக்கண்ணும் பெற்று மகிழ்வார் ஆயினர். கண்ணிற் சிறந்த உறுப்பிள்ளை என்பது நீதிநூல். கண்ணே, கண்ணின் கருமணியே, மணியாடு பாவாய் என்பார் அப்பரடிகள். முகத்திற்கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன், முக்கண்ணா முறையோ மறையோதே என்று திருவொற்றியூரில் எல்லை நீங்கிய காலத்து பாடியருளிய நம்பியாரூரர் திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோள் பெற்று கச்சியில் இடக்கண்ணும் ஆரூரில் வளக்கண்ணும் பெற்ற வரலாற்றோடு தொடர்புடைய திருப்பதிகங்களை நாள்தோறும் பாராயணம் செய்தால் கண்ணொளி பெருகும் என்பது திண்ணம். மீளா அடிமை எனத் தொடங்கும் பாடல் பண் செந்துருத்தி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு நாளூர் மயானம், பண் சீகாமரம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: தலம் திருவலஞ்சொழியும் திரு கொட்டையூர் கோடீச்சரமும் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமஸ் சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமஸ் சிவாய்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு கச்சி ஏகம்பம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு கடவுர் வீரட்டம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் நட்டராகம், இராகம் பந்துவராளி, திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிடித்த பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

திருமாளிகைத் தேவர் முதலாக 9 ஆசிரியர்கள் அருளிச் செய்த 9 திருமுறை திரு இசைப்பா திரு பல்லாண்டு 9 ஆசிரியர் துதி திருச்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: சிவ நிந்தை கூடாமை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் சிவ நிந்தை கூடாமை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

அறை முழங்கும் வழி நீ வரின் சாலவரும் வழியே.

உருவத்திவள் வாடிடக் கேகின்றதே கீழறிக் குன்ற தரவல் குமிழ்ந்த கிளர் மணிகள் வாழறிக்குள் வைகே வாழ்ந்தனர் இயல்பர் வயற்புகள்.

பற்றிய ஞான சம்பந்தனை நள்ளலர் போலியே முகப்பெஞ்சரல் சில்திவல் சில்தேவல் இஞ்சி இடிவல்.

காதொடும் புக்குறும் போது வந்தார் ஆரல் கொழிந்தனரே பெற்றதல்லால் அவ்வரும் பதமே.

மயிலேந்திய வள்ளல் தன்னை அடிப்ப மதிமுணந்த எயிலேந்திய சல்வை நாதல் உலகத்தை எதிர்ப்பவர் யார் குயிலேந்திய பொழிற் கொங்கே.

மணிவளை தோழர் காசனை சண்பை அல்ல பெண்ணில் அமிர்த நல்லாள் குழல் நாற்றல் பெடையொடல் கூழ்

சல்லாசியார் சடலம் படுத்து போதையிற் சிக்கல்கரன் சேர்த்து வாழாதுலுக்குகில் தீர் போதியற் புத்தர்கள் வல்வில் புகலியர் போல் அல்ல.

மதியொரு வானுதல் பாதல் பணிந்தழல் மல்லனையே மல்லல்கனைச் செந்தமிழாகல் விற்பில்

சொற்சிறு கலதம் ஆரருளே ஏ நன்ன

கொடுமி நெடுவெற்பகன் கொள்கில் வே பனி நோய் தன்னார் வழிகட்டழிந்தமை சொல்லுவரே காழ்கிறையே

அருள் போல் மனமே புகழ்ந்த மடக்கொடியே மலர் மேல் இருந்த அனமே அமிர்த குமுத செவ்வா உங்கள் இனமே பொலிய வள்ளாடி எழிற்சோலையுள் எய்துகவே புகட்டித்து மோட்டு வராலினமேதி முலை உரில் ஜகட்டி சொறி பால் தடல் நிறை குச்சை வயத்து அரசே தகட்டில் சிக

தக்கு சீர்மணிகள் பொருந்தும் சிவிகை கொடுத்தன. சண்பை ஞான சம்பந்தர்க்கு சீர்மணிகள்

மலரன் கூட்டம் எல்லாம் அழைக்கின்ற கொண்டல் ஈயம் ஈயம் புல்நிலை அகன்றார் வரவு பிழைக்கின்றது குரல் என்றி உழசல்வை பெறார் புறவத்திழைக்கின்ற கூடல் முடிய கிடைக்கின்ற கோடல் முடிய எண்ணாத இளம் குடிக்கே குடித்தேர் அவுணர் குழா

நான் முறிபுரிவச் சிலையால் வடித்தே நயனக் கணையினே போத்து வளைத்தனரே வளைபடுதல் கடல் கொச்சை வயவன் மலர்கழக்கே வளைபடு நீர் முடிவார் புனல் ஓரல் தன வளைபடு கண்ணியல் தொல் பொதுத்து அம்பரனாரும் இந்த வளைப்படு கிங்கிணிக்கால் மைந்த வா

உறக விடல் துடைத்தது தோழிபுறத்துக்கு இறைவன் சுடரு ஒளிவாய் படைத்தது தன்மையை நல்ல அரசு பணித்திடவே பனிபடல் நுண்ணிடைப்பாதல் பொறா பலகாதல் என்று தனிப்படுகை சொற்களால் தவிர்த்தேற்கு தழல் குமிழ்கா மணிபடு.

முயலும் கொல் என்று முயலாதனவே முயல்றுவல் மோகச் சுழி அழுந்தே செயலார் வரை மதில் காரியர்கோன் திருநாமங்களுக்கு அயலார் என பல காலங்கள் போக்குவர்

அரணை உணர்வு உடையோர் கற்புடைவாய் மொழியே படிகதறிவரவமற்படு தொல்லை கடல் குடை சூழ்தரு மண்ணிடையே மண்ணில் திகழ் சண்பைநாதனை வாதிலில் வல் அமனை பண்ணை கழுவில் குதி வைத்து எம் வந்த வினையருக்குள் கண்ணை கதியை தமிழாகரனை எல் கற்பதத்தே எல் கற்பகத்தை திண்ணத்துடு அடையல் கவுனியன்

அருளாயல்று திருமிடத்தாய் அருளாயல்று கை தொழுவரு நீரும் மலரும் கொளா நெடுமாலும் பிரமனுமே பிரமாபுரம் தெல்கொரு சழ்வை கோணி புகலி கொச்சை சிரமாபுரம் உறவந்தராய் காணி வேணுபுரம் பரமா

0: திருச்சிற்றல்வலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நமசிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கராகம் மூன்றாம் கட்டளை, கரவின்றி நன்மாமலர் கொண்டு என்ற திருப்பாடல்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஸ்தே. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 13. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.
2: முதலில் பஞ்சாட்சரம் ஓதிவிட்டு நிகழ்ச்சிக்கு வருவோம்.

என்று பேர். ஆலவா என்பதும் மதுரை என்பதும் நான்மாடக்கூடல் என்பதும் காரணப்பெயர். அந்த காரணப்பெயரை நான் இப்ப விளக்கி சொன்னேனேயானால் நான் என்னுடைய நிகழ்ச்சிக்கு போகிறது சிரமமா இருக்கும். இப்ப சிதம்பரத்திற்கு வந்து தில்லைவனம் என்றுதான் பேர், தில்லை என்றுதான் பேர். தில்லை என்று ஒரு செடி. நான் உங்களுக்கு முன்னையே நினைவூட்டியிருப்பேன், நமது சிவாலயங்கள் இருக்கிற சிவன் ஒரு காலத்துல ஒரு மரத்தடியில தான் இருந்தது. அந்த மரத்தை வச்சுதான் அந்த ஊருக்கு பேர் இருக்கும், ஆலங்காடு, பனையபுரம், தர்பாரண்யேஸ்வரம் என்று வருவதெல்லாம் பின்னாலதான் இந்த கோயிலாக வளர்க்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல தில்லை என்பது ஒரு செடி, அந்த செடிங்கிறதான் அந்த கோயில் இருந்ததாக வரலாறு. இப்ப அந்த ஊர்ல தில்லை என்ற செடி இல்ல, பக்கத்துல ஏதோ சில ஊர்களில் இருக்கதாக எழுதி இருக்கிறார்கள். ஆக கடம்பபானபுரம் என்பதுதான் சில இது மதுரைக்கு பேர். ஆலவாய், மாடக்கூடல் இதெல்லாம் காரண பெயர். இப்போ நாம் வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய வரலாறிலே அவர் இந்த சைவ சமயத்துக்கு செய்த பெரிய தொண்டு, இந்த சைவ சமயத்தை காப்பாற்றி விட்ட பெருமை திருஞான சம்பந்தருக்கு உரியது. அப்படி அவர் காப்பாற்றி, மிகவும் காப்பாற்றுவதற்கு சிரமப்பட்டு காப்பாற்றிய இடம் மதுரை. அவருடைய திரு அவதாரத்தின் நோக்கமே சைவ சமயத்தை காப்பாற்றுவதற்குத்தான். நான் இங்கு உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்கவாசரும் முயற்சி செய்து இதனை காப்பாற்றாவிட்டால் இது 7வது நூற்றாண்டிலேயே இந்த சமுதாயம் மண்மூடி போயிருக்கும். அதனாலேதான் திருக்கோயில்கள் எல்லாம் அந்த 4 பேரையும் நிச்சயமாக நம்மளை போல மனிதராக பிறந்த அவர்களை தேவர்களாக எண்ணி, கடவுளாக எண்ணி கோயிலிலே வைத்திருக்கிறார்கள். ஆக திருஞான சம்பந்தர் மதுரைக்கு சென்று அவர் தங்கியிருந்த மடத்திலே தீயை வைத்து இந்த சமணர்கள் கொளுத்தி விட்ட போது, இந்த தீ பாண்டியனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் பாடிய போது அந்த தீ அவரை பிடித்துக் கொண்டது. அதுதான் அவருக்கு வெப்பு நோயாக மாறியது. வெப்பு நோயில் அவன் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் என்று சென்ற மாதம் நிறுத்தி இருந்தோம். இப்பொழுது மேலே தொடங்கும். பாண்டியன் வெப்பு நோயினால் துடிக்கிறான். இந்த சமணர்கள், பாண்டியன் சமணனாக ஆகிவிட்டான், அவன் கூன் பாண்டியன் அவனுக்கு பேர். இப்ப கூனனாக இருந்தாலும், குருடனாக இருந்தாலும், செவிடனாக இருந்தாலும் அவனுக்கு பேர் இருக்கிறதல்லவா? ஆனா அந்த பாண்டியனுக்கு என்ன பேர் என்று நான் பார்த்தபோது எங்கேயும் எனக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிடைத்து சொன்னால் நான் கேட்டுக் கொள்வேனாக. அந்த கூன்பாண்டியன் இப்பொழுது ஜுரநோயினால் கடந்து துடிக்கிறான். கிட்டே போய் இந்த மங்கையர்கரசியார், திருஞான சம்பந்தர் வந்தால் இந்த நோய் தீரும் என்று சொல்லுகிறார்கள். இந்த நால்வர் பேரை ஐந்தெடுத்து என்று சொல்லுவார்கள். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்ற பெயரில் ஐந்து எழுத்து இருக்கிறது என்று பெரியவர்கள் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார்கள். ஆக திருஞான சம்பந்தர் என்ற சொல் அந்த பாண்டியனுடைய காதல விழுந்த உடனேயே அவனுக்கு கொஞ்சம் ஜுரம் கொஞ்சம் குறையிறது போல இருந்ததுதான். நோயுற்று இருக்கிற ஒருவன் எவ்வளவு கசப்பு மாத்திரையை ஏற்றுக்கொள்ளுவான் அது நமக்கு தெரியும் இல்லையா? சாதாரண வேலையில் அந்த மருந்து அவனை சாப்பிட சொன்ன சாப்பிட மாட்டான். நோய் இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளுவான் அல்லவா? இப்போ சமணனாக இருக்கிற பாண்டியன் சைவனாக இருக்கிற திருஞான சம்பந்தரை அங்கு வர சொல்லுவதற்கு ஏற்றுக்கொள்ளுகிறான். காரணம் என்ன? உடல்நிலை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறது அல்லவா? ஆனால் தீவிரமாக இருக்கிறவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உதாரணமாக ஒன்று சொல்லுவோம். திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 2 கண்ணும் போய்விட்டது என்று உங்களுக்கு தெரியும். அந்த வேளையிலே அவர் வந்து வேற ஒரு தெய்வத்தை வணங்கினார் என்று வரலாறு இருக்கிறதா? இல்லை. ஒரு பெரியவர் தனக்கு உடல் நோய் வந்த போது, அவருடைய பெயரை நான் சொல்ல இங்கு விரும்பல, ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார் அவர். அவருக்கு நோய் வந்து விட்டது. நோய் வந்ததன் காரணமாக வேற ஒரு தெய்வத்தை அவர் வணங்குகிறார் அல்லவா? அப்ப கொள்கையில் மாறுதல் வந்து விடுகிறது அல்லவா? ஆமா, அவருடைய பெயரை நான் சொல்ல தயாராக இல்லை. திருநாவுக்கரசரோ, திருஞான சம்பந்தரோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ அல்லது மாணிக்கவாசகரோ தனக்கு பெரிய இடர்பாடு வந்த போதும் கூட
சிவனை தவிர வேறு ஒரு தெய்வத்தை அவர்கள் வணங்கவில்லை என்பதை நீங்கள் திண்டமாக நெஞ்சிலே எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமா, ஆக கூன்பாண்டியன் என்ன செய்கிறான், தனக்கு உடல் நோய் சரியில்லை என்று சொன்னபொழுது திருஞான சம்பந்தரை கூப்பிடலாமான்னு சொன்னபோது சரின்னு ஒத்துக்கிறோம். ஆக கொள்கையில் மாறுபாடு வருகிறது, கொள்கையில் அழுத்தம் இல்லை என்பது பொருள். இங்கே ஒத்துக்கொள்ளுகிறான். நேர திருஞான சம்பந்தரிட்ட மங்கையர்கரசி யாரும் குறைச்சல் யாரும் போய், சுவாமி எங்களுக்காக நீங்க வந்து இந்த கூன்பாண்டியனுடைய ஜுரத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டபோது ஒத்துக்கொள்ளுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, மங்கையர்கரசியாருக்கும் குறைச்சரியாருக்கும் அவர்களுக்காகவாவது போய்த்தான் தீரும், அது கடவுளுடைய விருப்பமும் அது என்பதும் நாம எண்ண வேண்டியது ஒன்று. சரின்னு சொல்லிவிட்டு நேரா சரி பாண்டியனை போய் பார்க்கலாம்னு வரல சுவாமி. அந்த தன் முனைப்பே இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். சரி வர்றேன்னு சொல்லிவிட்டு நேர பாண்டியனிட்ட போகாம நேரம் ஆரவாகித்தான் போறார், சிவனிட்ட தான் போறார். அப்ப கேட்கிறார், சுவாமி நான் போய் அந்த சமணர்களால தீர்க்க முடியாத நோயை நான் போய் தீர்ப்பதற்கு உனக்கு சம்மதமானு கேட்கிறார். நான் தீர்த்து விடுவேன் ஆணவத்தோடு அங்கு செல்லவில்லை என்பதும் நாம எண்ண வேண்டியது ஒன்று. போயிருக்கலாம் அல்லவா? கிடையாது, நேர கோயிலுக்கு தான் போற. போய் சாமியை கேட்கிறார். அவரை கேட்டது பாடலாக, அந்த பாடல் இருக்கிறது இன்றும்.

இப்படி ஒரு கேட்டார், உனக்கு திருவுள்ளமா? நான் இந்த பாண்டியனுக்கு போய் ஜொர நோயை தீர்த்து இந்த சமணர்களை வாதில் வென்று அவர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு உனக்கு திருவுள்ளமா அப்படின்னு கேட்டுவிட்டார். கேட்டபோது சாமியினுடைய திருவருள் உடனே அவருக்கு கிடைக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பெரிய புராணத்தில் படித்தவர்கள் சில பேர் இங்கே இருக்கக்கூடும், அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ இருக்கட்டும். ஆக அவருக்கு அந்த சரியான திருவுள்ளத்தின் குறிப்பு அவருக்கு கிடைக்கவில்லை என்றுதான் நான் எண்ணுகிறேன். மறுபடியும் ஒரு பதியம் பாடுறார், உனக்கு திருவுள்ளம் தானா அப்படின்னு மறுபடியும் ஒரு பதியம். இந்த பாடின பாட்டுல 10 பாடல்கள் இருக்கிறது. உன்னுடைய திருவுள்ளமா திருவுள்ளமா திருவுள்ளமா 10 தடவை கேட்டிருக்காரு. 10 தடவை கேட்டும் அவருக்கு சரியான பதில் அவரை சேர்ந்து வரல என்றுதான் நான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு பதியம் பாடுறார் சுவாமி.

சிவனடியார் தானே இவர், இன்னொரு சமுதாயத்தை ஏன் அழிக்க வேண்டும் அப்படின்னு ஏன் கருதுகிறார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம நாட்டில் ஒரு சொல்லு ஒண்ணு உண்டு பண்றீங்களா, பசுவை அடிக்க கூட மாட்டார்கள் ஆனா கொல்ல வருகிற பசுவை கொல்லலாம் என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா. அப்படி சொல்லு நம்ம நாட்டில் இருக்கு. எப்ப ஒரு சமுதாயத்தை ஒழித்து கட்டணும்னு அவர்கள் நினைக்கும் போது திருஞான சம்பந்த தண்ணிங்க இருந்த மடத்துல தீய வச்சான், திருநாவுக்கரசர கல்லுல கட்டி போட்டான், பாய்ச்சனை கொடுத்தான், சுண்ணாம்பு கலரை தூக்கி போட்டான் இல்லையா. ஆமா, இப்படி எல்லாம் ஒரு தீமை செய்தவனை அகற்றுவதற்கு அவர் எண்ணியது தப்பு இல்லை என்றுதான் நமது பெரியவர்கள் கருதி இருக்கிறார்கள். அதைத்தான் இவர் சாமி சொல்றார்.

இவ்வளவு எதுக்கு தெரியுமா? ஏன் அவர்களை வாதில வெல்லணுமா நினைக்கிறேன் தெரியுமா? எனக்கு சொந்தத்துக்கு ஒண்ணும் கிடையாது, உன்னுடைய புகழ் இந்த நாட்டுல இருக்கணும், அதுதான் எனக்கு.

இதனுடைய கடைசி பாட்டில் இந்த பதியம் பாடும்போது அவருக்கு விடை கிடைத்து விட்டு இருக்கிறது. விடை கிடைத்து விட்டது தெரியுது அவருடைய பாட்டில் இருக்கு. கூடலாலவாய் கோனை விடை கொண்டு ஆடன் வாடன் மேனி அமணரை வாத்திட மாடக்காழி சம்பந்தன் மதித்தை பாடல் வல்லவர் பாக்கியவாளர் என்று எழுதியிருக்கிறார். நமக்கு ஒரு வீடு சொந்தம்னு சொன்னா அதற்கு தஸ்தவேஜி நம்ம கையில இருக்கணும் இல்லையா? தஸ்தவேஜி கையில இருக்கும் போதே இல்லாத போக்கிருத்தனம் எல்லாம் நடக்குது இல்லையா? இல்லைன்னா இன்னும் ரொம்ப மோசமா போயிடும் இல்லையா? அது போல திருஞான சம்பந்தருடைய வாக்கு இருக்கிறது. கூடலாலவாய் கோலை விடை கொண்டு இந்த இந்த இரண்டாவது பேசுறது கரெக்டா வருது. பாதம் மேனி அமர

இந்த பதிகத்தை படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி வைக்கிறார். விடை கிடைத்து விட்டது இவருக்கு. நேர அரசியாரும் மந்திரியாரோடும் அரண்மனைக்கு செல்கிறார். அவன் சமணன், இவர் சைவர். ஆனால் மன்னன் என்ன சொல்லுகிறான், அவர் வருகிறார், பெரியவர் வருகிறார் சொன்னவன, அவர் உட்கார்றதுக்கு ஆசனம் போடணும்ல, வேற எங்கேயோ போட்டிருப்பான் போல இருக்கு. மன்னன் சொன்னானா

நம்மளால அதை தீர்க்க முடியல. அவர் தீர்த்து விட்டால் நாங்களும் தீர்த்ததாக நீ சொல்லணும்னு மன்னன்கிட்ட சொல்லியிருக்காங்க. புராணத்தில் அப்படி வருகிறது. மன்னன் சொல்லியிருக்கிறான், நான் கைதவம் பேச மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், நான் வென்றவர் பக்கம் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மன்னவன் அந்த நீதியோடு இருந்திருக்கிறான் பாத்தீங்களா. ஏதோ விதி வசத்தினால வேற்றொரு சமயத்துக்கு சேர்ந்து விட்டானே தவிர அந்த கரெக்டா இருந்திருக்கிறான். இந்த இடத்துல பெரிய புராண பாடல் ஒன்று, அதனை நினைத்து பார்ப்போம்.

குறிப்பிடுறார் இந்த சேக்கடார் பெருமான். அன்னைக்கு வந்த ஆலகால விஷத்தை நீ சாப்பிட்டு விட்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தாய். அது மாத்திரம் இல்ல, 16 வயசுதான் மார்க்கண்டனுக்கு நிச்சயப்படுத்தப்பட்டு விட்டது. அவன் சிவனை வழிபட்ட போது அவனுக்கு ஆயுள் என்றும் 16 கொடுக்கப்பட்ட இந்த வரலாறு இரண்டையும் சேர்த்து நினைக்கிறார் தெய்வ சேக்கிறார் பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களுக்கு வாழ்வை கொடுத்தாய், மார்க்கண்டேயனுக்கு வாழ்வை கொடுத்தாய், இப்பொழுது இந்த சமுதாயத்திற்கு நீ வாழ்வை கொடுத்து விடு என்று கேட்பது போல் இருக்கிறது இந்த தெய்வ சேக்கிறாருடைய

0: பெருமானுடைய கருத்து.
1: இந்த தேவாரத்தை எழுத்து எழுத்தா துருவி படித்து பார்த்தவர். ஆனா அப்படி சொல்லல பெரியவர்கள்லாம். தில்லையம்பல கூத்தனுடைய திருவருளினாலே தான் பெரிய புராணம் எழுதி வைத்தார் உமாபதி சிவாவும் சொல்லிவிட்டார். இப்படி அவர் தேவாரத்தை துருவி ஆராய்ச்சி பண்ணி படித்தார்னு சொன்னா அதை சைவ மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தெய்வ சேர்க்கிறார் பெருமான் பெரிய புராணம் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அதனையே படித்துக் கொண்டிருந்தாராம். சிவன் இப்படியுமே எழுத செய்தானே அப்படின்னு என்று சொல்லுகிறார்கள். நான் என்ன சொல்றேன், ஐயா சிவன் பாட தில்லம்பரக்கூத்தன் பாட வைத்தான் என்பது ஒரு பக்கம், இவர் தேவாரத்தை நன்றாக துருவி படித்து விட்டு இந்த வரலாறை எழுதியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லையே இல்லையா? ஆமா அப்படி எழுதி வைக்கிறார். மன்னன் தலைமாட்டில் உட்கார்றார் சுவாமி. நாம இப்ப சாதாரணமா ஒருத்தர் சந்திச்சா ஐயா உங்களுக்கு எந்த ஊர்னு கேட்போம். அது போல பாண்டியன் கேட்கிறான், ஐயா உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்கிறான். அப்ப சுவாமி என்ன பண்றாரு, ஒரு பதிகமே பாடி வைக்கிறார். எல்லாம் பார்த்துட்டான்.

காலத்துல ஆணவம் குறிப்பு என்பது கொஞ்சம் கூட காசுக்கு இல்லை. பரமன் பயிலும் ஊரது, நாம் பரவும் ஊரது என்று சொல்லிட்டார்.

0: இப்படி இதுல 10 பாட்டு 11 பாட்டு இருக்கு. இந்த பாட்டை சுவாமி பாடினோம்னா தரு திருக்கழுமரம் சீர்காழியும் இருக்கு ஊர்னு அவன் தெரிந்து கொண்டான். இந்த வேளையில இந்த எதிர்கட்சிக்காரன்லாம் இருக்கான் சமணர்கள், அவன் 8000 பேர் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறார்கள். 8000 பேர் இருந்தான் சும்மா இருப்பானா? அவன் கூச்சி போனான், இவன் என்ன செய்யறது, இவன் என்ன பார்க்க. இப்ப நாம பாக்குறோம் இல்லையா, எதிர்கட்சிகள் போடுற கூட்டம் கூச்சல், அப்படிதான் அவனும் கூச்சல் போட்டிருக்கான். இந்த கூச்சல் போட்ட போது திருஞான சம்பந்தருக்கு 10 வயசு இருந்திருக்கலாம், அல்லது 12 வயசு இருந்திருக்கலாம். இவர்கள் எத்தனையோ வயதானவர்கள், 8000 பேர் எல்லாருமா சேர்ந்து போய் அவர் மேல விழுந்தா கூட அவர் காலி ஆயிடுவார் அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த மானினி மங்கையர், ஐயோ சின்ன குழந்தையாச்சே. தாய்மை, நான் முன்னே உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன், திருஞான சம்பந்தர் உமையம்மையினுடைய பாலை குடித்தார் என்று சொன்ன உடனேயே, கேட்ட உடனேயே மங்கையர்கரசியாருடைய மார்புல பால் சுரந்ததான், கேட்ட உடனேயே பால் சுரந்ததான். இத ஒரு பெரியவர் எழுதி வைக்கிறார், உமையம்மைய கூப்பிட்டு திருஞான சம்பந்தருக்கு பால் கொடு என்று சிவன் சொன்னதுக்கு அப்புறமா கொடுத்தாங்க. அவள் உயர்ந்தவளா, திருஞான சம்பந்தர் பால் குடித்தார்னு சொன்ன உடனே அவன் அம்மாவுடைய மார்புல பால் சுரந்ததே அவ பெரியவளா என்று கேட்கிறார் ஒரு பெரியவர். அதாவது வினா உரை மாதிரி கேட்டாங்க. உமையம்மைக்கு ஈடு சொல்ல முடியாதுதான் அந்த கவினுடைய உயர்வுல அப்படி சொல்லுகிறார்கள். அந்த அம்மா என்ன நினைக்கிறார்கள், ஐயோ சின்ன குழந்தையாக இருக்கிறார்களே திருஞான சம்பந்தர், இந்த பசங்கள்லாம் மேல போய் விழுந்தான்னா அவருக்கு ஏதாவது ஹானி ஏற்பட்டுருமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இத குறிப்பால் உணர்கிறார் திருஞான சம்பந்தர். அப்போ ஒரு பதியம் பாடுறார், மானின் நேர்விழி மாதராய். அந்த அம்மாவுக்கு மானின் நேர்விழிதான் பேர் இருந்திருக்கிறது, ஆராய்ச்சியாளர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். மங்கையர்கரசியார் என்கிற பெயரை திருஞான சம்பந்தர் தான் சூட்டினார் என்று சொல்லுவார் டி என் ராமச்சந்திர ஐயர் அவர்கள்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு ஓமாம்புலியோர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 3 திருமுறை பண் புறநீர்மை ராகம் பூபாலம்.

தேரரோடு அமணவு தடுக்கொடு சீவரம் உடுக்கும் கள்ளமார் மனத்து கலதிகற்கு அருளா கடவுளார் உரை விடம் வினவில்

அறை தெரிந்து நலம் திகள் முன்றெறிவோம்பும் ஓமமாம்புலியூர் உடையவரே வடதளி அதுவே ஒள்ளியார் வாழும் ஓமமாம்புலியூர்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நான் முக்கியமான பாடலாக வைத்து முடியாது.
3: குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு வேலை அந்த

0: அங்கங்களெல்லாம் கொண்டு போய் ஆசிரியும் எங்கள் பெருமானிடம் என தலைமுறைக்க அறிமுகம் எங்கள் பெருமான் தங்கியிருக்கிறேன். நீங்க கடற்கரை ஒரு
1: இது ஒரு பாட்டம் இந்த மாதிரி பங்கேற்கிறது. இன்னொரு பாட்டம்

0: நீங்கள் வாழல, தான் சொல்றதெல்லாம் அங்கே நாம் ஆறு பரிபாலிக்க வேண்டும் சொல்லி பதினோராவது வாழ்ந்த தமிழ்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண் இந்தளம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போரும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை திந்தியில் வைத்தடி போட்டுவேன்.

எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திபுரி அம்பாள் உடன் உறங்கி சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு நம்முடைய ஆன்மா ஈடேறுவதற்காக ஞான செய்திகள் நமக்கு கிடைக்கும்படியாக பேர் உபகாரம் செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சேர்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அதனை இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வை ஆர்வத்தோடு கண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற சைவ சீலர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க என்று நாம் ஏழாவது அதிகாரம் ஆகிய உயிர் விளக்கத்தை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உயிருக்கு விளக்கம் என்பது அறிவு விளக்கம் என்று இப்பொழுது நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். இந்த அதிகாரத்திற்கு உரிய அந்த தலைப்புக்கு உரிய பொருளினை பார்ப்பதற்கு முன்பாக இந்த அதிகாரத்திற்கு இயல்பான ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். உயிருக்கு இயற்கையாகவே அறிவுடையதுதான், அது சித்து பொருள். உயிர் குணி, அதனுடைய குணம் இச்சை ஞானம் கிரியை. இந்த உயிரிடத்தில் இச்சை ஞானம் கிரியை இருக்கிறது. ஆனால் அந்த குணங்கள் தொழிற்படாதபடி ஆணவ மலம் மறைத்திருக்கின்றது. அந்த ஆணவ மலம் மறைத்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த ஆணவ மலம் வலிகட்டு விட்டால் இந்த ஆன்மாவிடம் இருக்கின்ற இச்சை ஞானம் கிரியை தொழிற்பட்டு கதியடையும். ஆகையினாலே தான் இந்த ஆணவ மலையத்தை கெடுப்பதற்குத்தான் இறைவன் நமக்கு ஐந்து உயிரை ஏற்றுகின்றான். உயிரானது முதலிலே கேவல நிலையிலே இருக்கிறது. அந்த கேவல நிலையிலே இந்த சித்துப்பொருளாக இருக்கின்ற இந்த உயிர் தன்னையும் அறியாது, தன்னை மறைத்திருக்கின்ற ஆணவமலத்தையும் அறியாது, தனக்கு மேலாக சூன்யம் ஒன்றிருக்கின்றது என்று ஒன்றுமே அறியாத நிலையிலே இருக்கும். அதற்கு பின்பு இறைவனானவன் அவ்வுயிரிடத்தை கருணை கொண்டு அதற்கு தனு கரண போன போகத்தை கொடுத்து சகல நிலைக்கு தூக்கி விடுகிறான். அப்படி சகல நிலைக்கு தூக்கி விடுகின்ற பொழுது இருளிலே கிடக்கின்ற ஒருவனுக்கு ஒரு கைவிளக்கு கிடைத்ததை போல இந்த ஆன்மாவுக்கு லேசாக அறிவு விளக்கம் ஏற்படுகிறது. இந்த சகல நிலையிலே நமக்கு ஏற்படுகின்ற இந்த அறிவு ஏகதேச அறிவு. தெற்கு பின்பு பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு மேலே வருகின்ற பொழுது இந்த ஆன்மாவானது இதுவரை கைவிளக்கிலே கண்ட பொருளை இப்பொழுது மிகுந்த நல்ல பிரகாசமுடைய எல்லாவற்றையும் துல்லியமாக காட்டுகின்ற சூரிய ஒளி போன்று ஒரு அறிவு பிரகாசம் பெற்று எல்லாம் அது தொலைந்து நிற்கிறது. ஆக இருளிலே ஒன்றும் அறியாமல் இருக்கிறது. கேவல நிலையிலே இருந்த ஆன்மா சகல நிலைக்கு வந்த பின்பு ஏகதேச அறிவை பெறுகிறது. சுத்த நிலைக்கு வருகின்ற பொழுது கொஞ்சம் பரந்த அறிவை பெறுகிறது, உயிர் விளக்கம் பெறுகிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறார்கள். இருளிலே ரெண்டு பேர் நடந்து செல்லுகிறார்கள். அப்போ வழியிடையே ஒரு பொருள் கிடக்கிறது. முன்னே உள்ளவன் இருளிலே மறைந்து அந்த பொருள் கிடக்கின்ற காரணத்தினால் அவன் அறியாது போய்விட்டான். பின்னே வருபவன் ஒரு கைவிளக்கை வைத்திருந்தான். அந்த கைவிளக்கை பார்த்தவுடன் கைவிளக்கின் உபகாரத்தாலே கீழே ஒரு பொருள் கிடக்கிறதே என்று எடுத்தான். அது என்ன பொருள் என பார்த்தால் அது கழுத்திலே அணியக்கூடிய ஒரு சங்கிலி போல் அவனுக்கு தெரிந்தது. கைவிளக்கிலே அதை வைத்தவன் துல்லியமாக பார்க்க முடியாத காரணத்தினாலே அதை பத்திரப்படுத்தி இல்லத்திற்குள் வைத்து அதிகாலையிலே சூரிய வெளிச்சம் வந்த பின்பு அதை நன்றாக உற்று பார்க்கிறான். அப்படி நன்றாக உற்று பார்க்கின்ற பொழுது இது கழுத்திலே அணியக்கூடிய அருமையான ஒரு ஆபரணம், பச்சைக்கல் பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது துல்லியமாக பார்க்கிறது. இரவிலே கைவிளக்கிலே ஏதோ ஒரு ஆபரணம் என்று தான் கண்டான், இப்பொழுது துல்லியமாக பார்க்கிறாரோ. இது கழுத்திலே போடக்கூடியது, பச்சைக்கல் பறிக்கப்பட்டிருக்கிறது, சிகப்புக்கல் பறிக்கப்பட்டிருக்கிறது, இடையிடையே வெள்ளைக்கல்லும் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது கவரின் நகை. அதனுடைய உண்மைத்தன்மை எது என்பதை சூரிய ஒளியில் தான் அவன் காண முடிகிறது. இதுதான் சுத்த நிலை என சொல்லக்கூடியது. இந்த அறிவு விளக்கம் இப்படி மூன்று நிலையிலேயே வருகிறது. கேவலத்தில் ஒன்றும் அறியாது, சகலத்தில் ஏகதேசமாய் அறியும்,
இந்த சகலத்திலே ஏகதேசமாக அறிகின்ற பொழுது இந்த ஆன்மாவுக்கு நான் எல்லாம் அறிந்து விட்டேன் என்ற ஒரு தருக்கு ஒன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதான் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஆன்மாவிடத்தே ஒரு தருக்கு ஒன்று ஏற்படும், எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது, நான் எல்லாம் அறிந்து விட்டேன் என்று அந்த ஆன்மாவிடத்தே ஒரு தருக்கு ஏற்படுகிறது. அப்போ அந்த தருக்குக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது. அதுக்காக தான் சொன்னால் இந்த சகல நிலையிலே இந்த கல்வி நிலையை வைத்து நாம் அறிகின்ற பொழுது எல்லாம் அறிந்ததன் போல், 10 தேவார பாடலை பாடி முடித்தவுடனே எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பாடிவிடுவேன் என்று அப்படியே எனக்கு தூக்கும் ஒரு தூக்கம். அதிலே நாம் என்ன செய்து விடக்கூடாது, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று நம்மை அடக்கிக் கொள்ளும். அதுக்காக மணிவாசக பிறந்தவே சிறிதே அறிவு விளக்கம் கிடைத்தால் அது கவனமாக இருக்க வேண்டும் என்று அடைக்கிற பத்திலே மணிவாசகர் சொல்லி காட்டுகிறார். பொல்லா கல்வி ஞானமிதா அழுக்கு மனத்து அடியேன் அடைக்கே பொல்லா கல்வினார். இதற்கு சார தண்டபாணி தேசிகர் ஒரே எழுதுறார், கல்வி சிறிது அறிவு விளக்கம் தருவது, அது பாச ஞான வழிவினது, திருவருள் துணையார் பரிஞானம் பெற துணை செய்வது, அதனை முறைப்படி பெறாமையார் பொல்லாத தீங்கு பயக்கும், ஆராய்ச்சி அறிவை ஏற்படுத்தும், விபரீத பொருளினை ஏற்படுத்தும். ஆகையினாலே இந்த சகலநிலையிலே கிடைக்கின்ற அறிவு ஒரு ஏகதேச அறிவு. அதுக்காகத்தான் அழகாக சொல்லி வைத்தார்கள், சகலநிலையிலே படிக்கின்ற பொழுது நம்முடைய வேதத்திற்கு மகா வாக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மகா வாக்கியத்தின் பொருள் குருமூலமாக உன்னிப்பாக கற்றால்தான் அவனுக்கு அதனால் பயன் கிடைக்கும், இல்லை என்றால் மறுபிறப்புக்கு ஆளாகிவிடும். ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியம் பிரஞான பிரம்மம், அறிவே பிரம்மம் என்று சொல்லும். யஜுர்வேதத்தினுடைய மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாகிறேன் என்று வரும். சாமவேதத்திலே இருக்கின்ற மகா வாக்கியம் தத்வமசி, அது நீ ஆகிறா என்று வரும். அடமன வேதத்திற்கு உரிய அந்த மகா வாக்கியம் அயமாத்மா பிரம்மம், இந்த ஆன்மா பிரம்மமாகிறது. இப்போ இதை பார்க்கின்ற பொழுது இந்த ஆன்மா பிரம்மமாகிறது என்றால் ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்றாகிவிடும் போல தெரிகிறது. ஆனால் இதனுடைய உண்மை பொருள் என்ன என்பதை மாபாடிய முதலாளர்கள் கற்றால்தான் நமக்கு தெரியும். இதனுடைய பொருள் அறியாமல் தான் நானே பிரம்மம் என்று அங்கே இந்த ஆன்மாவானது தருக்குற்று மறுதரப்புக்கு ஆட்படுத்துகிறது. ஆகையினாலே இந்த மிகுந்த விளக்கம் சகல நிலையிலே இருந்து நன்றாக பக்குவப்பட்டு மேலான நிலைக்கு செல்லுகின்ற போது ஒரு தெளிந்த அறிவு விளக்கம் கிடைத்தல் வேண்டும். அதைத்தான் இந்த நூலே பேசப்படுகிறது. பொதுவாக நம்முடைய ஞான நூல்களிலே வருகின்ற சிந்தனை எல்லாம் நாம் மிகுந்த ஒரு கவனிப்போடு உன்னிப்போடு நாம் படித்தல் வேண்டும். அது எப்படி என சொன்னால், நம்முடைய நூல்களிலே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் இது நமக்கு ஞானத்தை ஊட்டுகின்றது என்று நினைத்து ஞான செய்தியே அதை தேவரித்து விட வேண்டும். உதாரணமாக சண்டேச நாயனார் புராணம் இருக்கிறது. இந்த சண்டேச நாயனார் புராணத்தை சொல்லுகின்ற பொழுது பூசனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தந்தையாக எச்சதத்தன் அந்த பூசைக்குரிய மூர்த்தியையும் பூஜா மற்ற திரவியமன் முதலானவற்றை காரால் சிதைத்தான். உடனே நம்முடைய விசார சர்மரானவர் கையினை எடுக்க கோர் ஒன்று மழுவாக மாறியது தந்தையினுடைய இரு தாளையும் துணித்தார். உடனே சிவன் வெளிப்பட்டு அவருக்கு சண்டேச பரம் தந்தார். இது நமக்கு என்ன ஞானத்தை போகிறது? இது சித்தாந்த ரீதியாக ஞான செய்தியாக என்ன இருக்கிறதுன்னு பார்க்கணும். தன்னுடைய தந்தை, அதாவது தன்னுடைய மூச்சை இரண்டு கால்களையும் துணித்தல் என்பது தன்னுடைய மூச்சாகிய இடகளையையும் பிங்களையையும் நிறுத்தி, கோல் எடுத்தல் என்பது சுடுமுனையை ஏற்றி. எனவே அங்கே மூச்சை நிறுத்தி இடகளை பிங்களையை நிறுத்தி சுடுமுனையை ஏற்றினால் சிவம் வெளிப்படும் என்பதைத்தான் அங்கே தந்தையினது இரு பாதங்களையும் துணித்தால் சிவம் வெளிப்பட்டார்கள். இப்படித்தான் நம்ம அந்த ஞான செய்திகளை நாம் எடுத்தல் வேண்டும். இதே போல திருநீலகண்ட நாயனார் புராணம் இருக்கிறது. இந்த திருநீலகண்ட நாயனார் புராணத்திலே என்ன தெரிகிறது? திருநீலகண்டர் தன் உரிமையுள்ள அனுபவத்திற்கு உரிய இன்பப் பொருளாகிய மனைவி அருகிலே இருக்க
பரத்தை மேல் விருப்பு கொண்டார். அந்த மனைவியானவள் தீண்டுவீரேயாகின் எம்மை திருநீலகண்டம் என்று ஆணையிட்டார். அதற்கு பின்பு நம் நாயனார் அங்கே மாதராதம்மை மனத்திலும் தீண்டேன் எனச் சொல்லி அப்படியே தீண்டாமையை மனைவியை தீண்டாமையை கடைபிடித்தார். பின்பு சிவம் வந்து வெளிப்பட்டு அவர்கள் உண்மை நிலையை புரிய வைத்து அவர்களுக்கு பிறரரும் இளமையை கொடுத்து கைதைக்கு அழைத்து செல்கிறார். இது புராணம், இது தத்துவம் என்னது? திருநீலகண்டராகிய ஆன்மா போகப் பொருளாகிய மனைவியாகிய சிவம் இந்த உயிருக்கு அருகிலேயே இருந்தும் கூட மாயை எனப்படுகின்ற பரத்தையை விரும்புகிறார். அப்பொழுது அருளாகிய மனைவியினது ஆணை அங்கே வெளிப்பட்டு அவரை தடுத்து மாயையில் இருந்து விலக்கி பரத்தையிடமிருந்து விலக்கு மாயையிடம் இருந்து விலக்கி நீலகண்டம் என்கின்ற நாமத்தை சொல்லி சிவத்திடம் அடைந்தார். இப்படி இது தாற்பயமாக ஆனையினாலே அங்கே பிறலரும் இளமை பெற்றது. எனவே பேரின்ப பொருளினை உயிர்கள் நாடுதல் வேண்டும். இந்த மாயாகாரியமாகிய போகத்தில் இந்த ஆன்மா ஈடுபடக்கூடாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயும் ஆசை அருமேன். இந்த ஒரு தாற்பயத்திற்குத்தான் சொல்லப்படுகிறது என்று சொல்றேன். இதே போல நம்முடைய திருமறைகளிலே வரக்கூடிய வாக்குகளுக்கு எல்லாமே ஒரு தத்துவார்த்தமான ஒரு பொருளினை நாம் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்பர் பெருமான் நாலாவது திருமறையிலே ஒரு பொது பரிகத்திலே குழுவுக்கு குணம் நான்கு எனக்கும் அதேங்கிறார். தன்னை குழு என சொல்லிக் கொடுக்கிறார். இது மிகுந்த ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை. அப்ப புழுவினது குணம் என்ன? சாதாரணமா படிக்கிறவங்க இதுக்கு பொருள் அறிய மாட்டார்கள். சண்டேஸ்வர நாயனாருடைய உட்போதம் அறிய மாட்டார்கள். இதே போன்று ஞான விளக்கம் பெற்றவர்கள் தான் உண்மை பொருளை அறிவார்கள். இதிலே குழுவுக்கு குணம் நான்கு எனக்கும் அதே என்ன? அப்போ குழுவுக்கு உள்ள குணம் எது? உண்ணுதல், உறங்குதல், இறை தேடுதல், உயிர்பெருக்கம் செய்தல், இனப்பெருக்கம் செய்தல். இது எல்லா உயிர்களுக்கும் பொது. அப்போ குழுவுக்குடைய குணம் நான்கு என சொல்லுகின்ற பொழுது ஈனப்பிறவியாக இருந்தாலும் அது இறைவனிடம் சூஷகமாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, தன்னை ஆட்கொள்ளும்படி சொல்லுவது. எப்படி என சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய இல்லத்தில் இந்த குழவி பூச்சின்னு ஒன்று அறை வேட்டுவன் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லும். அந்த குழவி பூச்சி எப்படி வருகிறது? வயல்காடுகளிலே இருக்கின்ற புழுதான். அந்த புழுவினை எடுத்து ஏற்கனவே வேட்டூர் பூச்சியாகிய அந்த குழவி இந்த புழுவினை வயலிலே இருந்து எடுத்து தன்னுடைய கூட்டிற்குள் சென்று அதை கொட்டி கூட்டிலே அடைத்து வைக்க சிறிது நாளிலே புழுவாக அடைக்கப்பட்டது குழவியாக மாறுபட்டு வெளிவருகிறது. இதே போல சிவனாகி அந்த வேட்டுவன் புழுவாகிய ஆன்மாவை தில்லையாகி அந்த அம்பலத்திற்கு அந்த கூட்டிற்கு புழுவாகி அந்த ஆன்மாவை எடுத்து சென்று கொட்டுதலாகிய ஐந்தெழுத்தை உபதேசம் செய்து தன் இனமாகிய குழவியாக அந்த சிவமான் தன்மையாக அந்த ஆன்மாவை மாற்றுகிறார். ஆகவே இந்த ஆன்மாவானது சிவம்மான் தன்மை மாறக்கூடிய ஒரு தகுதியுடையது என்பதைத்தான் அங்கே காட்டப்படும். இதே போலத்தான் நம்முடைய ஒவ்வொரு செய்திகளையும் ஞான செய்திகளாக நாம் வைத்து பார்த்தால்தான் அந்த ஞான நூல்களை படித்ததனுடைய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அந்த வகையிலே ஒரு உயிர் விளக்கம் பெற்ற ஒரு ஆன்மா என்ன தன்மையிலே இருக்கும் என்பதை அழகாக நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இந்த ஆன்மாவானது எப்படி உயிர் விளக்கம் பெறுகிறது என்பதற்கு இப்பொழுது நாம் ஒரு சிறிதான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். இந்த உயிர் விளக்கம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது அதிகாரத்தினுடைய இந்த தலைப்புக்கு என்ன பொருள் என்றால், அகையிருள் மாசினால் மூடப்பட்டுள்ள உயிர் அம்மாசு நீங்கி விளக்கம் பெறும் முறைமை. ஆன்மசுத்தி, அதாவது ஆணவ மல வழி கெட்டு கண்மம் மாயையிலிருந்து விடுபட்டு திருவருளிலே அடங்கி சுத்தமாதல். இது எப்பொழுதுமே கண்மமும் மாயமும் பின்னே வந்தது. ஆணவ மலம் பண்டு தொட்டே இருக்கிறது.
பண்டுகட்டே இந்த ஆன்மாவை இந்த ஆணவமலம் பண்ணித்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஆணவமலம் லேசாக போகாது, படிமுறையாகத்தான் அது செல்லுதல் வேண்டும். அப்படி படிமுறையாகத்தான் இந்த ஆன்மாவிடத்தே அறிவு விளக்கம் பெற்று இந்த ஆன்மா பக்குவமடைந்து சிவத்தை அடைகிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியா சுவாமிகள் முதல் எடுத்துக்காட்டு அந்த தேவார திருப்பாடலாக 63வது அந்த பாடலாக அப்பர் தேவாரத்தில், அதாவது 6வது திருமுறையில் 25வது பரிகமாகிய திருவாரூர் பரிகத்திலே 7வது திருப்பாடலாகிய முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்ற திருப்பாடலை எடுத்துக்கிறார். இந்த பாடல் எப்படி இந்த ஆன்மாவானது படிமுறையிலே சிவத்தை சென்று அடைகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டான், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆஷா ஆரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தானே. இது அகத்துறையிலே அமைந்திருக்கின்ற அருமையான ஒரு பாடல். தலைவியின் நிலையினை தோழியானவர் செவிலித்தாய்க்கு உரைத்ததாக இருக்கிறது. இதுதான் சத்திரி பாதத்து உத்தமர்கள் நிலை. இந்த திருப்பாடலுக்கு லேசாக பொருள் தெரிந்து கொள்வோம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், பரம்பொருள் என்ற ஒன்று உண்டு என்று பிறர் கூற அவள் கேட்டாள். அது என்னது? பிரமாணம் ஒன்று உண்டு, பிரமாணம். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், அவன் எப்படிப்பட்டவன் என்று அவன் இயல்பு இலக்கணங்களை கேட்டாள். இது இலக்கணம், முதல்ல பிரமாணம், அடுத்து இலக்கணம். பின்பு அவனுடைய ஆரூர் கேட்டாள், அவன் இருக்கின்ற இடம் தீர்த்த தலம் தீர்த்த மூர்த்தி விஷயம். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், விடாது அவன் மேலே வித்து கொண்டாள், அன்னையையும் அத்தனையையும் அன்றே நீத்தாள், பற்றுக்கள் அத்தனையும் நீத்தாள், அகல் இடத்தால் ஆஷா அறத்தை அகன்றாள். பெண்ணாகிய தான் அப்படியே தன்னுடைய நிலையை மறந்து அகப்பற்றை நீக்கி இறைவன் வயப்பட்டு விட்டான். இது சாதனம். ஆக அவனை சென்று சில்லையற்று பெருமை அடைந்து மூர்த்தித்தலம் தீர்த்தம் அறிந்து விடாது அவன் மேல் பித்து கொண்டு புறப்பற்றும் அகப்பற்றும் நீங்கி அவன் வயப்பட்டு விடுது. இது சாதனம். அதற்கு பின்பு அதனுடைய பயன் சொல்லுகிறார். தன்னை மறந்தால் தலைவன் தாளே தலைப்பட்டான். ஆக இது பயன் உணர்த்தப்படுகிறது. எனவே இந்த ஆன்மாவானது தான் பக்குவப்படுகின்ற நிலை எது? பிரமாணம், இலக்கணம், சாதனம் இதன் வழி நின்று பயனை அடைகிறது. இப்படி படிமுறையால் தான் இந்த ஆன்மாவானது இந்த ஆன்மாவானது சிவத்தை அடைகிறது என்பதைத்தான் அழகாக இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. எனவே உயிர் விளக்கம் என்பது உயிர் படிப்படியாக மலநீக்கம் பெற்று சிவம் ஒன்றையே பற்றுக்கோடாக கொள்ளும். அதான் அழகாக சொல்லி தன்னாமம் கேட்டால் தலைப்பட்டார் நன்றி தலைவன் தாளே. அவன் திருவள்ளு ஒன்றுதான் தனக்கு பற்றுக்கோடு என்று இந்த ஆன்மா அறிவு விளக்கம் பெறுகிறது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டினார். அடுத்து 64வது திருப்பாடல் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு 51வது திருவாரூர் பரிகம் வன்னாகம் என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த திருப்பாடல். வன்னாகம் நான் வரைவில் அங்கிகளை அரிய பகழி அரிமகளி, தன்னாகும் உறவாங்கிய புறமெரித்த தன்மையனை, முன்னாக நினையாத மூர்க்கனின் ஆங்கம் ஆங்கம் ஆங்க ஆக்கை சுமந்து, என் ஆகம் பிரிந்திருக்கேன் என் ஆறு இறைவனையே. அதாவது இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்லி காட்டார். திரிபுரம் எரித்தார். தத்துவார்த்த ரீதியிலே என்ன பொருள்?
ஒப்புறமாவது மும்மன காரியம், நான்மாவினுடைய மும்மலத்தையும் தகிப்பவன் அவனே. அதை முதலில் சொல்லிக் கொண்டு அப்பேற்பட்ட உபகாரம் செய்திருக்கின்ற அந்த பெருமானை நான் மறந்து விட்டேனே என்று சொல்லி காட்டுறார். எனவே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மா சிவத்தை பிரிய அது பொறுக்காது, ஆற்றாது. அதுதான் இந்த திருப்பாடலில் சொல்லப்படுகிறது. வண்ணாகும் நான் வரைவில் வாசிகி என்ற பாம்பை நானாகவும் மேருமலை வில்லாகவும் வைத்து அங்கே கனை தன்னுடைய நெற்றிக்கண்ணையே கனையாக வைத்து பரி அரி பகலி அம்பாக விஷ்ணுமூர்த்தியை வைத்து துண்ணாகம் தன்னாக உறவாங்கி புறமெரித்த தன்மையனை அவனை முன்னாக நினையாத மூர்க்கனே. நான் இதுவரை அவனை நினைக்கே இல்லா நினைத்தல் இல்லாத ஒரு மூர்க்கனாக இருக்கின்றேன். முன்னாக என்ன அர்த்தம்? கேவல நிலையிலே இருந்து தன்னை சகல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றான் என்று உபகாரத்தை மறந்தேன். ஆக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன், அவனை பிரிந்து இந்த உடம்பை வைத்து நான் இன்னும் என்ன பயன் பெறப்போகிறேன்? ஆகையினாலே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் சிவத்தை ஒருபோதும் பிரிவதற்கு அவர்கள் அவர்கள் பொறுக்க மாட்டார்கள். ஞானசமுதர் புராணத்தில் வரும், புராணத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? சீர்காழியிலே திருஞான சம்பந்தர் திருக்குளத்திலே தந்தையாரோடு சென்றிருக்கின்ற பொழுது தந்தையாரானவர் அந்த திருக்குளத்திலே மூழ்கி இருக்கின்ற பொழுது புரதாயம் செய்கின்ற பொழுது தந்தையை காணாது ஞான சம்பந்தர் பெருமான் அம்மே அப்பா என்று அழுதார்னு ஒருந்தி சொல்றோம். அதுதான் அழுதார். ஆனால் அழுதுக்கு அது காரணம் இல்லைங்கிறார் சேக்கடார் பெருமான். அது தந்தையை காணாத அழுதார் என சொல்லக்கூடியது அது தலைக்கீடுங்கிறார் சேக்கடார். பெரிய பெருந்தில் சொல்லி காட்டுறார் தலைக்கீடுனா அது போதை காரணம். ஆனால் எதற்காக அவர் அழுதார் தெரியுமே? அவர் பூர்வ ஜென்மத்தில் யார் என்பதை சேக்கடார் ஏற்கனவே சொல்லிட்டார். பண்டு திருவடி மரவா பான்மையர். இதற்கு முன்பாக திருவடியை மறவாத ஒரு அணுக்கமாக இருந்த ஒரு அருமையான ஒரு பக்குவ ஆன்மா இப்பொழுது உயிர்களுடைய நலத்திற்காக இறைவன் அனுப்பப்பட்டு விட்டான். 3 வருஷம் ஆட்சி பெருமானை பிரிந்திருக்கின்றோம் என்ற அந்த துன்பத்தின் துயரத்தில் தான் அழுதார். சேர்க்கிறார் சொல்லி காட்டுறார். எப்படி அழகாக சொல்லி காட்டுறார்? மறைமுனிவர் மூழ்குதலும் மற்றும் அவதம்மை காணாது இறைதறியார் எனும் நிலைமை தலைக்கீடா. அது தலைக்கீடுப்பா, போலி காரணா. ஏன் தலைக்கீடா? ஈசன் கடல் முறை பிரிந்த முன் உணர்வு மூல அலத் தொடங்கினார். இமைப்பொழுதும் அவனை விட்டு நீங்காக இருக்கின்ற ஒரு பெருவாழ்வு நமக்கு இப்பொழுது இல்லையே, 3 வருடம் பிரிந்து விட்டோமே என்று என்ன செய்கிறாராம்? அழுதார் என்று சொல்லி காட்டினார். எனவே உயிர்களானது சிவத்தை விட்டு கனப்பொழுது பிரியாமல் இருப்பார்கள். ஆகையினால என்னாக பிரிந்திருக்கேன், நான் பிரிந்து என்ன செய்ய போகின்றேன் என்று அழகாக இருக்கின்றார். இது ஒற்றியூரிலே சங்கிலியாருடன் இருக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாய் மறந்தது. திருவாரூர் பெருமானை நான் மறந்து என்னால் இங்கே இருக்க இயலவில்லை என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இதனுடைய கருத்து விளக்கமுற்ற உயிர் விளக்கம் பெற்ற அந்த ஆன்மா சிவத்தை பிரியாமல் இருக்கும் சாதனத்தை மேற்கொள்ளும். ஆகண்டார் ஆன்மா உயிர் விளக்கம் பெற்றால் சிவத்தை விட்டு பெரிதாக பிரியாமல் அது எப்பொழுதுமே இருக்கும் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டது. அடுத்து 65வது திருப்பாடல். இந்த 65வது திருப்பாட்டு அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை 5வது பதிகமாகிய திருவாரூர் பதிகம். இந்த திருவாரூர் பதிகத்திலே இறைவன் தனக்கு செய்திருக்கின்ற ஒரு உபகாரத்தை அழகாக நாவுக்கரசு சுவாமி சொல்லி காட்டுகிறார். துண்ணாக தேனாகி துர்ச்சனவர் சொற்கேட்டு துவர்வாய் கொண்டு என்னாக தீர்ந்த இங்கு இரு கை ஏற்றி உண்ட ஏழையே நான். இந்த ரெண்டடியிலையும் தன்னை முந்தைய நிலை சொல்லார். சமண மதத்திலே இருக்கின்ற பொழுது நான் எப்படி இருந்தேன் என சொல்லி இப்பொழுது நினை செய்து கொண்டார். பொன்னாகத்து அடியேனே புகப்பைது பொருள்படுத்த ஆரூரரை என்னாகத்து இருத்தாதே ஏதன் போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேனே. எனக்கு பேருபகாரம் செய்திருக்கின்ற அந்த பெருமானை மறந்து என்னுடைய ஆன்மாவானது இந்த தத்துவ கூட்டங்களோடு போரிட்டுக் கொண்டிருக்கின்றதே என்று அழகாக சொல்லி காட்டுறார். துண்ணாக தேனாகி துர்ச்சனவர் சொற்கேட்டு
சமணருடன் தான் இருந்த அந்த செய்தி சொல்லிட்டார் சிலர்கள் சொல் கேட்டு துவர்வாய் கொண்டு. இந்த சமணர்கள் ரெண்டு உண்பார், ஒன்று கடுக்காய், ஆனால் துவர்வாய் சொல்றாங்க. ஞான சம்பந்தர் பெருமாள் இன்னொரு இடத்துல ரெண்டு இடத்துல சொல்லி காட்டுகிறார், கடற்கரையிலே சென்று அவர்கள் நடமாடுவார்கள், கடலிலே இருந்த துள்ளி கரையிலே இருந்த மீனை பிடித்து தின்பார்கள். ஞான சம்பந்தர் தேவாரத்தில் சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே கடுக்காய் தின்கின்ற அந்த கூட்டத்தோடும் என்னாக திரிந்து இயங்கு இரு கையேற்று உண்ட ஏழையே, சமணர்கள் ரெண்டு கையையும் ஏந்தி கையால் அங்கே ஏந்தி உண்பார்கள். சமணர்களுடைய ஒழுக்கத்தை போகிறாகவுமே நாவுக்கரசி சுவாமிகள் தன்னுடைய வாக்கிலே நிறைய இடத்துல சொல்லி காட்டியிருக்கிறார். அப்படி இருந்தனா பொன்னாகத்து அடியேனை புகப் பெய்து, பொன்னாகத்து என சொன்னால் என்னை கேவல நிலையிலிருந்து சர்வநிலைக்கும் கொண்டு வந்த உபகாரம் செய்தான் ஒரு பொருள் இருக்கிறது. மற்றொன்று என்னுடைய மேனினை பொன் போன்று விழுபொடியாக ஞான தேகமாக மாற்றியவர். பொன்னாகத்து அடியேனை புகப் பெய்து பொருட்படுத்த ஆறுவரை என் ஆகத்து இருத்தாதே, அப்படி பேருபகாரம் செய்திருக்கின்ற அந்த பெருமானை நான் மறந்து போர்க்கு ஆணநாயகப்பட்டேனே. இந்த ஆன்மாவானது எதிர்த்து போரிடுகின்ற மாயைகளையும் தத்துவங்களை எடுத்து போரிடுகின்ற நிலையில் இருக்கின்றேனே என்று சொல்லி காட்டுகிறார். எனவே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மா ஒளி வேகத்தை பெறும், அது ரொம்ப முக்கியம். இந்த ஆன்மாவானது இந்த பாடலுடைய ஒரு பொருள். நாவுக்கரசன் முந்தை நிலை சமணத்தில் இருந்தார், சுவாமிதான் நினைச்சார் திலகவதி மூலமாக கை கொடுத்து சைவத்திற்கு இருத்தி மேலான நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து நம்மையும் மேல் நிலைக்கு எடுத்து செல்கிறார். இந்த பாடலுடைய பொருள் தீ நெறி கடக்கின்ற வல்லமை இந்த ஆன்மாக்கு இல்லை, சமணத்திலிருந்து மீளுகின்ற தன்மை ஒரு உணர்வு மருளியாக்கிற்கு இல்லை, திருவருளே மீட்டு நன்னெறியில் அமர்த்தும். அந்த ஆன்மா இப்படி வருது பாருங்க, திருவருளாகிய திலகவதியே ஆன்மாவை நாவுக்கரசரை மீட்டு நன்னெறியில் அமர்த்தும், அந்த திருவருளையே நாடுகின்ற நிலைதான் உயிர் விளக்கம். அப்படி திருவருளை நாடி அந்த ஆன்மா ஒளி தேகத்தை பெறும். எப்பொழுதுமே நம்முடைய பக்குவ ஆன்மாக்கள் ஒளி தேகத்தை பெறுவார்கள். இந்த உடம்பு இந்த பூதசார உடம்பை கொண்டு கையிலே சென்ற இயலாது. உதாரணமாக மூர்த்தி நாயனார் புராணத்தில் பார்த்தோம்னா மூர்த்தி நாயனார் அந்த சந்தனக்கட்டையை வைத்து அந்த சந்தனக்கரையிலே தேய்க்கின்ற பொழுது இரத்தம் நினம் எல்லாம் வடிந்தது. அப்பொழுது சுவாமியானவர் தன்னுடைய கைகளை கொண்டு மூர்த்தியாருடைய கையினை பற்றி கொண்டார். பற்றிய அளவிலேயே மூர்த்தி நாயனார் ஒளி தேகம் பெற்றார். புராணத்தில் சொல்லி காட்டப்பட்டது. இதே போன்று சண்டீஸ்வர நாயனாரும் அங்கே ஆட்கொள்ளப்பட்ட போது ஒளி தேகத்தை பெற்றார் என்று சொல்லப்படுது. நந்தனார் என சொல்லக்கூடிய திருநாளை போவார் அங்கே எரியை மூழ்கி எழுந்த பொழுது நன்றான ஒரு அழகிய தேகத்தை பெற்றார். அந்த ஒளி தேகத்தை கண்டு தில்லைவானந்தனர்களே கையெடுத்து கூப்பினர் என்று சேக்கரார் பெருமான் குறிப்பிட்டு சொல்லி காட்டார். இதைவிட ஒளி தேகம் உண்டு என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டு பெரிய புராணத்தினுடைய ஒரு தொடக்கத்திலே உபமன்ய முனிவர் யாரையும் வணங்காத தன்மை கொண்டு அவர் கைகொண்டு கூப்பி வானத்தினைக்கு வணங்கினாராம். சுற்றியிருக்கின்ற மாணாக்கர்கள் என்ன என்று கேட்கிறார்கள். அதோ சுந்தரன் கைலைக்கு செல்கிறான். சுந்தரன் எப்படி செல்கிறான், ஒளிப்பிழம்பாக அவர் கண்ணுக்கு ஒளி தேகம். அந்த ஒளி தேகம் கண்ணிலே போட்ட காரணத்தினாலே தான் உபமன்ய முனிவர் வணங்கினார் என்று அங்கே சொல்கிறார். எனவே ஞான கைகூட பெற்றவர்கள் உயிர் விளக்கம் பெற்றவர்கள் ஒளி தேகத்தை பெறுவார்கள். சிவபெருமானுக்கு ஒளி தேகம், ஆகையினாலே தான் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் தேசனே

0: மூன்று கையில் கை கொடுத்து உயர்த்தி அதை ஞானமயமாக்கி இறைவன் அருள்நிலையிலே நிறைத்து விடுவான், அவர்கள் ஒளி தெய்வம் பெறுவார்கள் என்று நீங்க அழகாக சொல்லப்பட்டது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் அச்சப்பத்து.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அறுவையில் எளிய அழகிய எளிமைக்கு வணக்க, அழகுக்கு வணக்க, அருமைக்கு அப்படின்னு அருமை அருமை அருமை என்றால் அரிதாக இருப்பது, காண முடியாது, அது கிடைச்சது அருமையாக போயிடுச்சு என்று சொல்கிறோம் அல்லவா. அதனாலே மிக அருமையாக இருக்கிறான், மிக எளிமையாக இருக்கிறான், மிக அழகாக இருக்கிறான். அருமையா இருக்கிறான், எளிமைய அருமையில் எளிய அழகு. அருமையா இருக்கிறவன் எளிமையாக வருகிறான். அருமையாகவே இருந்தா உயிர்கள் அடைய முடியாது. எளிமையாகவே இருந்தான்னு வச்சுக்க, உயிர்களுக்கு மீது அன்பு உண்டாகாது. மூட கூட அடைஞ்சு இருந்தான்னு வச்சுக்கான பெருசா நினைக்க மாட்டான். அவனுக்கு அவனை இடத்துல அனுபவிக்க முடியாது. இப்ப நான் ஒரு 2-4 வருஷம் கழிச்சு வந்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப பிரியமா இருப்பீங்க இல்லையா, அருமையா இருந்தா. சும்மா வாரத்துக்கு 2-3 தடவை அருமை தெரியாது என்ன அந்த அருமை. அப்படி கடவுள் அருமையாயிருக்கிறார். உயிர்களாகிய நம்முடைய நம்முடைய தன்மையை கருதி பாவம் அப்பாவிகளுக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு அண்ணாதான் பாக்குறேன், பேச வச்சாதான் பாக்குறேன், நலச வைக்காதான், இவனால ஒண்ணும் ஆகாதுன்னு அவரே இறங்கி வந்து இருக்கிறது. அதான் எளி அருமையில் எளிய அழகே. கருமுகில் ஆகிய கண்ணே போச்சு. கருமுகில் என்பது மேகம், முகில் என்பது மேகம், கருத்து. உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உயிர்களுக்கு என்ன வேணும்? உணவு வேணும். உணவு இல்லையானால் உயிர் வாழாது அல்லவா. உணவு வேணும்னா என்ன பண்ணணும்? மழை இருக்கும். சுவாமி மழையாக இருக்கிறார். சுவாமி அண்டத்தரும்பரன் மேகன் வாழ்கண்ணாரு திருவண்ணாமலையில. முன்னி அவர் நமக்கு முஞ்சுரக்கு இன்னருளை என்ன புலியாய் அப்படின்னு அப்படி எடுத்து காட்டுறோம். முன்னி அவள் நமக்கு முஞ்சுரக்கு இன்னருளே என்ன புலியாய் மலையேறுவரும். கடவுள் மலையாக இருக்கிறார். கடவுள் வாழ்த்து வாழ்த்திடும். கடவுள் வாழ்த்து அதனாலே கருத்த முகிராக விளங்குகின்ற கண் போன்றவனே வணக்கம். உயிர்களுக்கு அவசியமானது மழை. மழை 2-3 வருஷம் எல்லாம் வச்சிருக்கோம், என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா புதுசா இப்ப மழை உண்டு பண்ணிடுவானு நம்பது, உண்டு பண்ணிடுவானா ஒண்ணு பண்ண முடியாது, ஒண்ணு பண்ண முடியாது. அதனால அவன் தான் மழையை பெய்விக்கிறான். மெய்வான மடற்றானை அவ்வான்பின்போர் மதியானை மழையா எங்கும் பெய்வானை. வைவான மடற்றானை அவ்வான்மின் போல் வளர்ச்சடை மேல் மதியானை. வைவான மிடற்றானை கருத்த வானம் போன்ற மிடருடையவர்கள். வைமான மடற்றானை அவ்வான்மின் போல் அந்த வானத்துல வருகின்ற அந்த மேகத்துக்கு இடையில வந்த மின்னல் போன்ற சடையுடைய செஞ்சன. வான்மின் போல் வளர்ச்சடை மேல் மதியானை மழையாய் எங்கும் பெய்வானை. அதனால கடவுள் மழையாக இருக்கிறார். அது வந்து கடவுள் வாழ்த்துல உலக வாழ்த்து சொல்லும் போது கச்சியப்பர் முதல்ல அதுதான் வேணும்னார். வான்முயில் வளாது வெயும். வான்முயில் அது இல்லைன்னு வச்சுக்கோ, சிறப்போடு பூசனை செல்லாது. வானம் பறக்கு மேல் விசிம்பின்துளி வீழி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலைக்கான்பது. தானம் தமயரண்டும் தங்கா வயல்வகம் வானம் வழங்காது. அதனாலே கருமுயில் ஆகிய கண்ணே போற்றி. மண்ணிய திருவருள் மலையே போற்றி. பரமேஸ்வரன் மலையாயிருக்கிறான். மலை என்பது வந்து எதற்கு சொல்லுவோம் என்றால் அளவில்லாமைக்கு சொல்லுவோம். கடல் என்று சொன்னாலும் மலை என்று சொன்னாலும் அளவில்லாமைக்கு சொல்லுவோம். இப்ப இமயமலை இருக்குன்னு வச்சுக்க, அதை அளக்க முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? அதனுடைய தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். மலை கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால் அருள் மலை. அருள் மலை அருள் நீதி தரவரும் ஆனந்த மலையையும் பார். திருப்புலி என்ன மலை? திருவருள் மலை. திருவருள் மலை அது பாருங்க, மண்ணிய திருவருள் மலை. மண்ணியன்னா எப்போது நிறையா இருக்கிறது. கடவுள் மலையாக வழங்குகிறான். அம்மலைன்னா அளவு படாமைக்கு சொல்லும். எவ்வளவு என்றால் அளவில்லாத திருவருள் உடையவனாக விளங்குகிறான். அது நிலை பெற்றது. மண்ணியன்னா நிலை பெற்றது. மண்ணிய திருவருள் மலையே போச்சு. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவகம். இது ரொம்ப ஒரு சிறப்பான பரமேஸ்வரன். நம்ம வந்து சொன்னபடி கேட்கிற உள்ளக்கு அதிகாரம் கொடுக்கற மாதிரி. இப்ப 4 பயம் இருக்கிறான்னு வச்சுக்கோ, அதுல புத்தி உள்ள பயலுக்கு தானே வரவு செலவு எல்லாம் பாக்க கணக்கு. திறமையுடைய புத்தியுடன் பார்த்து தானே நீ இந்த விவசாயத்தை பாரு, வியாபாரத்தை பாரு, இந்த கணக்கை பார்த்துக்க, எல்லாம் பொறுப்புல வச்சுக்கப்பான்னு ஆட்டு கொடுப்போம். புத்தி உள்ளவன், புத்தி இல்லாதவன்ட்டு கொடுக்க மாட்டேன்னா அம்மா பயலாவே இருந்தார். அம்மா பயதானே எல்லாத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம்னு கொடுப்போமா? கொடுத்தோம்னா என்ன பண்ணுவான்? எல்லாம் போயிடும், அதிகாரமே போயிடும். அது போல பக்குவம் உள்ளுக்கு அவன் வந்து இறங்கி வந்து அருளை செய்து அந்த ஆன்மாவை உயர்த்தி விடுகிறான். எங்கேனும் யாதாகிய பிறந்திடனும் தன்னடியாருக்கு இங்கே என் தருளூரிய எம்பெருவான் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால ஞானத்தை பெற தகுதியுடைய ஆன்மாக்களை அவன் தேடி வந்து ஞானத்தை தந்து அந்த ஞானத்தின் மூலமாக அந்த ஆன்மாவுக்கு நன்மையை செய்து அதன் மூலமாக பல கூடி ஆன்மாக்களும் நன்மையை செய்யும். ஒருத்தர் மூலமாக பல கூடி ஆன்மாக்களுக்கு நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பொய்யும் அடைகின்றார் போல. இப்ப திருஞான சம்பந்தர் ஒருத்தர் பால் குடிச்சாரு, எத்தனை பேரும் உங்க தேவாரத்தை பாடி எத்தனை காலமா பிழைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிபி 7 நூற்றாண்டு, இப்ப 1300 வருஷம், இன்னும் எத்தனை காலத்துக்கு பிழைக்கலாம்? தீர்ந்தா போயிடும், தேவாரம் தீர்ந்தாலும் புரியுது, அப்படியே தானே இருக்கும். பணம்னா அந்த அருளை பெற தகுதியுடைய ஆன்மாவுக்கு கொடுத்து அந்த அருளை எல்லாரும் அனுபவிக்க முடியாது, விளங்குதா? அதனாலே வந்து பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய ஆண்கள் படி என்பது. நல்லவன்கிட்ட செல்வம் இருந்தா அது ஊருக்கு பொதுவான விடத்துல தண்ணீர் நிரம்பியது போல பாரு. ஊர் நீர் நிறைந்தற்று உலகாவாம் பேரறிவான் குரு. அதனாலே வந்து வாசகர் முன்ன பிறவியிலே கைலாயத்தில் இருந்தவர் சுரநந்தி தேவராக அவரை வந்து பூமியிலே பிறக்க முடியாது. வேதாகம நெறிங்கள் பக்தி நெறி குன்றிய காலத்துல குறைந்த காலத்துல அந்த குறைவை நீக்குவதற்காக இந்த உலகத்து உயிரை நன்றாக வாழ்வதற்காக வேதாகமங்கள் தலைக்க செய்வதற்காக அந்த மாணிக்கவாசரை பூமிக்கு வர செஞ்சார். வேத நெறி தலைத்தோங்க மிகு செய்வத்துறை வழங்க பூத பரம்பரை புரிய அந்த அருளாளர்களை பூமிக்கு அனுப்புவார். இன்னால இன்னார அனுப்புனா அந்த காரியம் முடியும். நம்ம சாதாரணமா இருக்கிற வேலைக்கு சாதாரணமான அனுப்பணும். உயர்ந்த காரியம், சரியான வேலை, முக்கியமான வேலைலாம் அதுக்கு எப்படி ஆள் அனுப்புவோம்? ஒரு மக்களை அனுப்புவோம். நல்ல திறமையுடையவனை அறிவுடையவன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்டுள்ள அதனால இவன் போனாத்தான் அந்த காரியம் ஆகும் என்று தெரிந்ததான சாதாரண காரியத்துக்கு அனுப்பும். அதனால சைவத்தை தலைக்க வைக்க வேணும்னு சொல்லித்தான் நல்ல கெட்டிக்கார ஆள்களா அனுப்பினார் சிவபெருமான். நாலு வர கூட கெட்டிக்காரங்க யாரும் கிடையாது. நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம், தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பாக்கியம், தமிழ்நாட்டு கிடைச்ச பாக்கியம். தமிழ்நாட்டுல எத்தனை பேர் அவங்கள பத்தி நினைக்கிறாங்க? சைவர்களா இருக்கு நமக்கு கிடைச்ச பெரிய சுத்தம். அதனாலே அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரை இங்கே வரச்செய்து அவருக்கு நினைவை தன்னிடத்திலேயே உண்டு பண்ணி எப்பொழுதும் ஞானாசிரியன் வருவார், ஞானாசிரியன் வருவார் என்று தன்னையே நினைக்க முடியாக செய்து அதன் பிறகு அவர் நினைச்சபடியே இவர் வந்து எப்ப வருவா வருவா நினைச்சிட்டு இருந்தாரா வந்துட்டார். அவரே தேவர்கள் எல்லாம் வணங்கும்படியாக உயர்ந்த நிலையில் ஆக்கிட்டார். உலகத்தை மறக்க செய்து தன்னை நினைக்க செய்து உலகத்தை மறக்க செய்து தன்னை நினைக்க இங்க இருந்த பதவியெல்லாம் விடும்படியாக செய்து தன்னுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கற மாதிரி பதவி ப்ரமோஷன். இது என்ன மந்திரி அல்ல, ஒரு பாண்டி நாட்டுக்கு ஒரு மந்திரியா இருக்கு புதுசா? இப்ப சிவரு மட்டும் மந்திரியா இருக்கு, பாண்டி நாட்டுல கொஞ்சம் தானே. தமிழ்நாட்டுல மூணா பிரிச்சு ஆண்டுகிட்டு இருந்தாரு, தமிழ்நாட்டை மூணா போட்டு ஆண்டுகிட்டு இருந்தேன், அதுல ஒரு பங்கு. இப்ப மாணிக்கவாசர் உலகத்துக்கே மந்திரியா இருக்கிறார். அதனாலே வந்து என் தகுதி இல்லாதவன் தான் மாணிக்க என்னையும் தகுதியே இல்லாதவன். புன்னறி அதனில் செல்லும் போக்கியனை விளக்கி புன்னறி அதனில் புன்னறின்னா தாழ்ந்த நெறியிலே புன்னறி அதனில் செல்லும் போக்கியனை விளக்கி மேலாம் நன்னறி உலகச் செய்து நவையரு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவனை நீக்கி ஆண்ட பன்னிரு தளந்தோல் வள்ளல் பாதவங்கயங்கள் போற்றி என்பது கந்தபுராணம். என்னையும் ஆண்டு உண்டு இன்னொரு உரிய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்பது திருப்பள்ளி. அதனால தகுதி இல்லாத என்னையும் ஒருவன் ஆக்கி நம்மையும் ஒரு பொருளாக்கி என்னை அவன் ஆக்கியனா இல்லையா நான் பொருளாகவே இருக்க மாட்டேன். என்னையும் ஒருவனாக அதற்கு மேல என்ன பண்ணா தெரியுமா? தகுதியுடையவனாக ஆக்கி தன்னுடைய இரண்டு திருவடி கமலங்களை என்னுடைய தலையிலே வைத்தான். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக இதுதான் பெரிய பேர். பேர்களிலே இதுதான் பெரிய திருவருளை பெறுவது என்பது ஒரு வகை. ஆனா திருவடி கமலம் தலையில சூட்ட பெறுவதற்கு பாரு, அது சாதாரணமான எல்லாருக்கும் கிடைக்கிறது அல்ல. நன்மை பெரு அருள்நறிய வந்தனைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பூரில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோ என்ற வருதம் சென்னி விசை பாதமலர் சூட்டி நான் சிவபெருமான் என்பது பெரியபுராணம் திருநாவுக்கரசன். மார்க்கண்டேயருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரா, யமனுக்கு பயந்துகிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பூஜையினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மை வந்தது. இவனுக்கு காட்சி கொடுக்கலாம்னு சோர்வன் வந்தார், காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே உனக்கு என்ன கொடுப்பானார், ஐயனே மலனே அனைத்தும் ஆகியமையனே பரமனே விமலனே, அது ஒரு வார்த்தை ஒரு பாட்டு எத்தனை வருவார் விழிகள், ஐயனே அமலனே அனைத்தும் ஆகியமையனே பரமனே விமலனே அலர்கையனே அலர்கையனே கையனே கையனே கையனேன் கையனேன்னா தாழ்ந்தோம், காலன் கையூறார் ஒரே வரியில மூணு வயது, கையனேன் கையனே கையனேன் காலன் கையூறாது உய்ய நேர் வந்து நீ உதவ வேண்டுமா. அதனால காலன் கையில சிக்காமே அவன் வந்தபோது நீ வந்து உதவும் அப்படின்னு கேட்டார். அப்படின்னு கேட்டவருக்கு என்ன பண்ணார் தெரியுமா சிவபெருமான், இது தலையில இருக்கிற எழுத்து அழிச்சா தானே, தலையில என்ன இருந்தது 16 அழிச்சு, உடனே ரெண்டு திருவடியை வச்சு எழுத்து அழிச்சுட்டார். அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கேனா அந்த கண்ணா பயப்படாதே ரெண்டு தடவை சொல்லிட்டார். ஒரு தடவை சொன்னாலே போ கந்தவரன் உங்களுக்கு ஒரு யோகம், கந்தவரான கேட்க பெரியவரான கேட்க திருவாசன் யோகம்னா இது மாதிரி யோகம் எல்லாம் வராதுமா, யோகம் தான் இந்த பணங்க சேரும் வீடு வாசனாங்க வேற என்ன பண்றேன், எல்லாம் கடன் தான் போறேன்றேன் கொண்டுட்டு தான் போறேன் ஒண்ணும் இல்ல இருக்கத்தான் அது வேற இந்த யோகம் இது சிவயோகம் சிவ
3: அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கேனா செஞ்சாரன் செஞ்சரன்னா இரண்டு திருவடி சிவந்த திருவடி செஞ்சாரன் இரண்டையும் சென்னி சேர்த்தாலும் குஞ்சனன் அடியரன் ரோதவல்லையில் அஞ்சனி மிடற்றி நான் மறைந்து நன்னினான் என்பது கந்தவரன்.
2: அதனாலே அப்படி என்னையும் உருவனாக்கி இருங்கடல் இருங்கடல்னா உயர்ந்த திருவடியே சென்னியில் வைத்த சேவக அப்படி என்னுடைய தலையிலே வைத்த வீரனுக்கு வணக்கம். சேவகன்னா வீரன், சேவகன்னா வேலைக்காரனுக்கும் வேறு, இங்கே வீரனுக்கு வேறு. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போச்சு, இப்பதான் நமக்கு கும்பிடுறோம் இல்ல இந்த கையினாலே தொழுபவருடைய துன்பத்தை துடைப்பாய், துடைப்பாய்னா அவனுக்கு லெகு, நம்ம கஷ்டப்பட்டு அவனை கஷ்டப்பட்டாலும் அது போக மாட்டேங்குது, கஷ்டத்தை போக்குறது கஷ்டப்படும், கஷ்டத்தை போக கஷ்டம், கஷ்டப்பட்டும் கஷ்டம் போக மாட்டேங்குது அவனுக்கு லேஸ் எந்த லேசு துடைச்சோடு அதே ஆலவன தமிழனிடம் கண்டு வந்த காரைக்கால் அம்மதன்னை பாலருந்தி உமைமுறையில் பதிகவதம் பலபகர்ந்த பலனை சூலையினை சிவனருளால் துடைத்தான் அப்படின்னார் சிவதர்மத்தர். சூலன் வயே திருவருளாலே துடைச்சு விட்டார், புரியுதா,
4: பார்வையுடையவளாயிருக்கிற உமாதேவிக்கு
2: மணாளா போச்சு. மணாளான்னா மாப்பிள்ளை. மாப்பிள்ளை என்ன, அப்படியே மாப்பிள்ளையாவே இருக்கிறோம். சிவபெருமான் எப்ப மாப்பிள்ளை, எப்போதும் நம்ம எப்ப மாப்பிள்ளை, ஒரு நாள் தான். மறுநாள் பழைய மாப்பிள்ளை, அப்புறம் பேரே மாறி போய் அப்புறம் பழைய பேரு தான். மாப்பிள்ளை மாப்பிள்ளைனா கூப்பிடுவாரு, ஒரு நாள் தான். மாப்பிள்ளை வந்தாரு, மாப்பிள்ளை வந்தாரு, மாட்டு வண்டியிலன்னு ஒரு நாள் தான். அதனாலே பரமேஸ்வரன் எப்பொழுதும் மணாளன். அதான் திருவாசகத்துல அன்னப்பத்துல சொன்னார், நித்த மணாளன் ரொம்ப அழகி சித்த திருப்பரா நித்த திறந்தோறும் மாப்பிள்ளையாவது. பொண்ணு நித்திய கல்யாணி, பொண்ணு நித்திய கல்யாணி, மாப்பிள்ளை நித்த மணாள. மறைக்காட்டுறையும் மணாளந்தாரை என்று பாடினார் திருநாவுக்கரசன். அதனாலே எப்போதும் மாப்பிள்ளையாக இருக்கிறவன் சிவபெருமான் ஒருவரே. அதனாலே மானையர் நோக்கி மணாளா போச்சு. வானகத்து அவரர் தாயே போச்சு. வானகத்திலே உள்ள தேவர்கள் இருக்கிறார்களே அவரர்கள், அவர்கள் வந்து சிவபெருமானாரே படைக்கிறான், சிவனே காக்கிறான், அவர்களுக்கு தாயாக. வானகத்தமரன் தாயே போச்சு. தேவலோகத்தில் இருக்க தேவர்களுக்கெல்லாம் தாய் போல இருந்து அவன் காக்கிறான். நமக்கும் தாய் தான், அவர்களுக்கே தாய், தேவர்களுக்கே தாய். வானகத்தமரன் தாயே போச்சு என்று இப்படி சுவாமியினுடைய பெருமையே அருமையே நிறைய இந்த போற்றி திருவுகளில் ஒவ்வொரு வாக்கியங்களா சொல்லி விளங்க வைக்கிறாரு. என்ன விளங்க வைக்கிறாரு நிறைய. இப்போ 136 வரி வரையில 136 வரி முடிக்கிறோம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

கேவலம் சாக்கிரம் தற்பால் புரிவது சத்யுக்தம் ஆமி தற்பால் புரிவது சத்யுக்தம் ஆமே அறிவின்றி முத்தங்

உரிய சுழுதி முதலட்டும் சூக்கத்து அரிய கனாத்துலம் அன்னனவாமியே ஆணவம் ஆகும் அதீத மேல்மாயையும்

கருவுற்றிடும் சீவன் காணும் சகலத்தே உருவுற்று போகாமே போக்கிய தற்று உருவுற்று போகாமே உரு

கருவுற்றிடும் சீவன் காணும் சகலத்தே. இரவினை ஒத்திடாயின் அருள் சக்தி.

அப்பும் அனலும் கலந்தது அவ்வாறே, அப்பும் அனலும் அகலத்துளே வரும், அப்பும் அனலும் அகலத்துளே வாரா, அப்பும் அனலும் அகலத்துளேதனில் அப்பும் அனலும் கலந்தது அவ்வாறே. ஆறு நான்கு அசுத்தம் அதிசுத்தா சுத்தம் உறும் ஏ

ஆன்மாவின் ஓடே உருமாயே மாமாயே ஆன்மாவினோடே மாயைகள் தாயாக மாமாயை இன்றிட ஆய பரசிவ

0: ஆய பரசிவன் தந்தையாய் நிற்கவே, பரசிவன் தந்தையாய் நிற்கவே, ஏயும் உயிர்க்கே உயிர்க்கே தந்தையாய் உயிர்க்கே தாயாக, ஏயும் உயிர்க்கே பலகல சக்தி எய்தி பரசிவன் உயிர்க்கே வர சகலத்தி எய்தி ஆய்தரு சுத்தமும் தான் வந்து அடையுமே. சிவா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 127 பாடல் முதல் 130 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: இருந்தார் சிவமாகி, சிவத்தோடு கலந்தவங்க. ஒளியில ஒளி கலக்கும் பொழுது எல்லா இடத்துலயும் அங்கே இருப்பாங்க. இருந்தார் சிவயோகி எங்கும் தாமாகி, இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி, இருந்தார் முக்காலத்து இயல்பை குறித்து அங்கு, இருந்தார் இழவு வந்து எய்திய சோம்பே. சோம்பே, சோம்புதல்னா செயலற்று இருத்தல். செயலற்று இருத்தலுக்கு பேரு சோம்பு, சோம்புதல்னு பேரு. இழவு வந்து எய்திய சோம்பு, இழவுன்னா இழத்தல். எதை இழக்கிறாங்க? தன்னுடைய சுய தற்போதம், சுய அறிவு, சுய ஆற்றல், அறிவு இச்சை செயலெல்லாம் இழந்து தான் சும்மாவே இருக்கிறது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம பரவாயில்ல, ஆக்டிவா இருக்கும். ஒரு சும்மா இருக்கிறது பார்ப்போம், சும்மா இருக்க முடியாது. அதுவும் சும்மா இருக்கிறது இறைவனோட சும்மா இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்க, இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி, கலப்பு எங்கும் தாமாகினா பண்ணும் ஓசையும் போல. நல்லா தேவார பண்ணல பாடுறாங்கன்னு வச்சுக்கல, தேவார பண்ணு பாடும் பொழுது அந்த ஓசையை பிரிக்க முடியுமா? ராகம் பாடுறீங்க, பண்ணுல பாடுறீங்க, அதில் சவுண்டு வருது இல்லை, சவுண்டு இதில் இருக்கு, அந்த பண்ணுக்குள்ளே இருக்கு, அதை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. பண்ணும் ஓசையும் போல. இப்போ வேற ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. இந்த அறை இருக்கு, இந்த அறையில் சூரியனுடைய ஒளி இருக்கு, நாம் பார்க்கின்ற கண்ணினுடைய ஒளியும் இருக்கு. இந்த கண்ணினுடைய ஒளி பார்வை ஒளி தானேங்க, இது கண்ணு, கண்ணுங்க பா, கண்ணு கண்ணொளி உண்டு இல்லை? இந்த கண்ணொளி இந்த அறையில் உள்ள ஒளியில் கலக்குதா இல்லையா சொல்லுங்க, கலக்குதா இல்லையா? எந்த விகிதத்தில் கலக்குது, எப்படி கலக்குது? சரி, இந்த சூரிய ஒளியும் இந்த கண்ணுள்ள ஒளியும் இந்த கலந்து இங்கே இடத்துல இருக்கு இல்லையா? இதை திரும்ப நீங்கள் பிரித்து பாருங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸு, இது கொஞ்சம் மேல்நிலை. இப்போ இந்த அறையில் வெளிச்சம், கண்ணில் வெளிச்சம், இந்த ரெண்டு வெளிச்சமும் ஒன்று சேர்ந்து தான் நான் பார்க்க முடியும், பேச முடியும் இல்லையா? இந்த வெளிச்சம் மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ மிங்கிளான அந்த ரெண்டு வெளிச்சத்தை பிரித்து பாருங்க. அதை நினச்சி பார்க்கறதுக்கே

குட்டியாகி உடம்பே கரைஞ்சி உடம்புல ஒன்றுமே கிடையாது. அவன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்பே வரும், தெரியும். அது வரைக்கும் அந்த ஒளியில் தான் ஊடிட்டு இருப்பீங்க. அப்போது அந்த நிழலிங்கம் எப்படி இருப்பீங்கன்னு பார்ப்போம். இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி, இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி. அப்போ இறைவனோடு அவங்க மெர்ஜானதுனால இறைவனை அப்படியே பார்த்துருக்காங்க, தரிசனத்தையும் பார்க்குறாங்க. இருந்தார் முக்காலம், காலம் கடந்தவன் இறைவன். முக்காலம்னா நேற்று இன்னும் நாளையும் சொல்லணும் இல்லையா? முக்காலத்தினுடைய இயல்பு சொல்லுவாங்க, தெரியும். நடந்ததும் தெரியும், நடக்கிறது தெரியும், நடக்க போறதும் தெரியும். கண்ணை மூடியது அப்படியே உட்காந்தான்னு வச்சிங்களேன், கட கட கட கட கட கடன்னு சொல்லுவாங்க சிவயோகத்தில். இப்படி சிவத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அறியக்கூடிய அறிவாற்றலே உடைய இருந்தாலும் சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் நினைக்க மாட்டார்கள். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், முக்காலத்து வந்தவர்கள் தான், சிவத்தோடு கூடியவர்கள் தான். எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் வாய் மூடி மௌனியாக, கண்ணிருந்தும் குழர்களாக. கண்ணு தெரியும், இதை பத்தி விளையாட மாட்டாங்க. வாய் இருக்கும், இதை பத்தி பேச மாட்டாங்க. எல்லா அறிவும் ஆற்றலும் உண்டு, அதை பத்தி பேச மாட்டாங்க. தெரியாதவர்கள் போல சிவத்தை சேர்ந்து சிவத்தோடையே அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவத்தோடையே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று உலக விஷயங்களுக்கு வரமாட்டார்கள். இப்பதான் யோசனை பண்ணி பாக்குறாங்க, அப்படியா அப்படியா இருக்காங்களா? நிச்சயமாக நான் சொல்ற இடத்துல எனக்கு தெரிஞ்சு இப்ப யாரும் இல்லை. யாரா இருக்கலாம், ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கேயாவது இருக்கலாம், இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சாறு பேர் இருக்கலாம், அவ்வளோ. அவங்க பாருங்க, சோம்பறி இருப்பது சுத்த வெளியிலே. எங்க இருப்பாங்க? பரகாசம், பிரவேசம், வெட்ட வெளியில தான் அவங்களுடைய சஞ்சாரம். சோம்பர் கிடப்பது சுத்த வெளியிலே. ஆமா, இருத்தல் வேற கிடத்தல் வேற. இருத்தல்ங்கிறது நினைப்பு, அப்போ நினைத்தல்ங்கிறது உணர்வோடு இருக்கிறது, கிடத்தல்ங்கிறது அகரிணை பொருள் மாதிரி, அது ஒண்ணுமே தெரியாது. சோம்பர் உணர்வு கருதி, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்த இடம், நாதம், நாதம் முடிவு, அந்த சவுண்ட் இருக்கு, சவுண்டையும் கடந்தது. ஓம்பர் கண் கண்டார சுருதி கண் தூக்கம். தூக்கம்னு நினைக்க வேண்டாம், அது என்ன தூக்கம்னா தூங்காம தூங்கிறது, ஞான தூக்கம். இப்போ நாம் தூங்குற தூக்கம் கிடையாது. தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்காம தூங்கிறது. நாம தூங்குற தூக்கத்துக்கு தூங்காம தூங்குறதுதான். இப்ப வகுப்பு நடத்தும் போது கடைசியில நாலு பேர் அப்படியே தூங்காம தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் தூங்காம தூங்குறது தான். மத்தியானம் ஒரு மணியிலிருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் ஒரு தூங்காம தூங்குற நிலை சில பேருக்கு வரும் இல்லையா, கொஞ்சம் அது உலகில் வருது. அந்த தூக்கம் அப்படின்னா விழிப்பு நிலையில் அலர்ட்டா இருக்கக்கூடிய தூக்கம், எல்லாம் தெரிஞ்ச நிலையில இருப்பாங்க. தூங்கி கண்டா, தூங்கி கண்டார் வேற போடுறாங்க பாருங்க. தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, இதுக்குன்னா விளக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு. தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே. சுத்தாபத்த சித்தாந்த வார்த்தையில சுத்தாபத்தேன்னு பேரு. நிம்மள துரியாதீதம் மேல்நிலை. அந்த மேல்நிலையில அந்த நிலையை யாரும் சொல்ல முடியாது, ஏன்னா அது அனுபவத்துக்கு

0: உள்ள நிலை. அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே நிலை தெரியலங்கும் போது நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனால் துரியத்துக்கு அவன் கீழே இறங்கி வரும்போது கொஞ்சம் அவங்க நினைவுபடுத்தி சொல்றதுதான் நமக்கு ஒன்று ரெண்டு கிடைக்குது. அவங்க என்ன மாதிரி அனுபவிச்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்களுக்குதான் தெரியும். தொங்கை கண்டார்களை சொல்வது எவ்வாறு? அதான் நம்முடைய சித்தர்கள்லாம் வந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் உபதேசமே நிறைய இருக்கு. ஒரே ஒரு பாட்டை முடிக்குமா? ரவுண்டாக முடிச்சிருவோம். ஒரே ஒரு பாட்டை ரவுண்டாக முடிச்சிருவோம். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வன் ஆதி பரன்தான். ஒவ்வாத மன்றுள் உமைக்கான ஆடிடும் செவ்வானல் செய்ய செழிஞ்சுடர் மாணிக்கவே. யோக காட்சி ஒரு சிவயோகியினுடைய பக்குவத்துக்கு ஏற்ப காட்சி கொடுப்பார் கடவுள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது இல்ல, அவங்கவுங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி காட்சி கொடுப்பார். ஒவ்வாத மன்றல் உமை காண ஆடிடும் ஒரு மன்றுன்னு போட்டிருக்கு, சந்திர மண்டலத்தை குறிக்கூட செய்தி. உமை காண ஆடும் செவ்வானம் செய்ய செழிஞ்சுடன் மாணிக்கமே. அந்த இந்த இதான சொன்ன காலையில இறை காட்சி காணக்கூடிய சிதம்பரனும் செழிஞ்சுடர் என்று சொல்லக்கூடிய செம்மை கிடைக்கும். செம்மையில உமைப்பா உமையை இறைவன் இறைவியா பார்க்கலாம். அப்படி நல்லா இந்த புருவ மத்தியில பார்க்கக்கூடியதெல்லாம் சொல்றாங்க. ஒவ்வாத மன்றல் உமைகான ஆயினும் செவ்வானல் செவந்த நிலையில செவப்பு நிலை ஒரு காட்சி கிடைக்கும். செழிஞ்சுடர் மாணிக்கம் சுடர் கிடைக்கும். வேறு செய்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவஞானியோ சிவயோகியோ அவர்கள் எந்த அளவிற்கு யோக அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு உள்ளே காட்சி கிடைக்கும். அது நிவன காட்சியா அது செம்மை என்ற காட்சியா அப்படிங்கிறது அவங்களுடைய பரிபக்குவத்தை பொறுத்தது. இன்னும் கொஞ்சம் ஆழமான செய்தி இருக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட நடக்கிற நிகழ்ச்சி வேணும்னா நம்முடைய உணர்வை காதுகிட்ட ஒப்படைத்திடணும். இதையெல்லாம் முடியணும். கண் பாக்கியெல்லாம் கண் வாய் எல்லாம் முடியணும். காதை மட்டும் 10 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு நடக்கக்கூடிய செய்தி காதை வரும். அதே மாதிரி கண்ணுலேருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கு நடக்கிற பார்க்கணும். நாங்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கண்ணுகளை திரிச்சிங்கன்னா கண்ணை வழியாக அப்படியே பார்த்தீங்கன்னா காட்சி தெரியும். அப்படி ஒன்று ஒன்றுக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆனால் யார் யார் எந்தெந்த நிலையில் இறைவனை யோகத்தில் அணுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்தந்த காட்சி கிடைக்கும். நிறையா போயிட்டே இருக்கும். ஏன்னா உபதேசங்கிறது வந்து 30 பாடல் இருக்கு. இப்போ நம்ம ஓரளவுக்கு தான் சொல்ல முடிஞ்சுது, மீதியை நம்ம ஆட்டுவோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிறபுரச் செம்மலாம் சிவஞான சம்பந்தர் மறைவல்லோர் எதிர்கொள்ள திரு நல்லூர் சென்று சேர்ந்தனர். பண்பமைந்த சிந்தை பத்தரும் பரிசனங்களும் உடன் பரவ நீடுதிரு கோபுரம் தொழுது குளிர்புன் சடையாரைப் பணிந்து வண்டிரிய எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினர். திருவிராகம் பண் சாதாரி. திருவிராகம் என்பது மேன்மை நடையின் முடுகும் இராகம் என்பர் குன்றத்தூர் தெய்வச் செக்குளார் பெருமான். முடிகிய சந்தை இசையிற் செல்ல அமைந்தது இத்திருப்பதிகம். கூறும் அடியார்கள் இசைப்பாடி வலம் வந்து அயர் மருவிச் சேறு கமரான வழியத்திகள் தரும் திருநலூரே என்பது தேவாரம். அடியார்கள் இசைபாடி வலம் வருகையில் அனந்தானந்தத்து அகம் நெகிழ அவர்களது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் அருவியாகப் பெருகும். அதனால் அடிதோய நின்ற நில வெடிப்புகளாகிய கமர் மறையும் என்று அருளிய சிறப்பு மிக உயர்வு நவிர்ச்சி அணியாம் என்பர். திரைகள் இரு கரையும் வரு பொன்னி நிலவும் திருநல்லூர் மேல் தோணிபுரநாதன் உரைசெய் தமிழ் ஞானசம்பந்தன் இசைமாலை மொழிவார். நறு மணம் மிக்க மலர்கள் கொண்டு வழிபட்டு பெறும் பேராகிய சிவகதி பெறுவர் என்பது பதிகப்பலன். திருநல்லூர் மூன்றாம் திருமுறை வண்டிரிய எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் சாதாரி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் ஷைவம்.ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: புரடோத்தம நம்பி பாடிய திருவிசைப்பா பதிகம் 2 கோயிலை பற்றியது, பண் பஞ்சமம்.

தேவர்கள் வேண்டித் தொழுததால் வளர்ந்து வந்த நஞ்சை உண்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர். குற்றமற்ற என் கையில் உள்ள ஒளிமிகுந்த வளையல்களை கவர்ந்து கொள்வாரோ? தேனை உண்டு வரிவண்டிகள் பாடும் தில்லை சிற்றம்பலப் பெருமான் நான் உறவுடையவள் என்று நினைக்காமல் நாடகம் ஆடுவாரோ?

ஆடி வருகின்ற கரிய பாம்பையும், அழகான பெரை சந்திரனையும், பசிய கொன்றை மலர் மாலையையும் அணிந்து எம்பெருமான் வருவதைக் கண்டேன். அவர் மேல் காதல் கொண்டேன். என் தோல் வளையல்கள் கலன்று விழுந்தன. அப்படி விழுந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தேடி திரிந்து தேவர்கள் துதிக்கும் தில்லை சிற்றம்பலப் பெருமான், அவர் நடனம் ஆடி வரும்பொழுது அவர் அருகில் நிற்கக்கூட எனக்கு இடங்கொடுக்க மாட்டாரே. அதுதான் துன்பம் தருகிறது.

பொருந்தாத பகைமைக் குணத்தை உடைய அசுரர்களின் மூன்று மதில் கொண்ட முப்புறங்களையும் ஓர் அம்பினால் நெருப்பு உண்ணும்படி அழியச் செய்து மகிழ்ந்த தன்மை உடையவர் அந்தணர்களின் வேத ஒலி நீங்காத தில்லை சிற்றம்பலப் பெருமான். மத்தளம் கொட்ட நடனமாடும் போது எனக்கு மயல் தந்து என் கை வளையல்களை கலலச் செய்கின்றாரே, இது தகுமா?

சிவபெருமான் தரும் இந்த துன்பங்களை யாரே சகிக்க வல்லவர். பிச்சை ஏற்பது போல வருகிறார், ஏடி போருக்கு வருவாய் என்பது போல புருவத்தை நெரிக்கிறார். தேர் திருவிழாக்கள் நீங்காமல் தொடர்ந்து நடக்கின்ற தில்லைப்பதியில் சிற்றம்பலப் பெருமான் என்றும் தீராத காதல் நோய் தருபவராய் விளங்குகிறார். இதனை நீங்களே பாருங்கள்.

மிகவும் உயர்ந்த அழகான மாடங்களைக் கொண்ட தில்லையில் சிற்றம்பலப் பெருமான் எனக்கு காதல் நோய் தந்து என் கை வளையல்களை கலல வைத்து கவர்ந்து கொண்டார். அணிகள் அணிந்த என் அழகான கொங்கைகளின் மேல் மலரம்புகளை வீசி மன்மதன் தன் ஆண்மையைக் காட்டுகின்றான். இதைக் கண்டும் சிவபெருமான் அருள் புரியாமல் இருக்கிறாரே, இதை நீங்களே பாருங்கள்.

பெரியவர்கள், ஏய், இவர் தேவர்களுக்கும் தேவரான மகாதேவர் என்கிறார்கள். எல்லோர்க்கும் இவரே தாயும் தந்தையும் ஆவார் என்கிறார்கள். தேய்ந்த சந்திரனை சூடியாடும் தில்லை சிற்றம்பலப் பெருமான் கூறும் வாய்ப்பொழிகளை கேட்டு அறிந்தவர்கள் அவர் மேல் பெருங்காதல் கொள்வார்கள். அப்படி காதலித்தவர்கள் இந்த உலகில் அவர் இல்லாமல் வாழ முடியுமா?

வேதங்கள் முழங்கும் தில்லையில் தெய்வத்தன்மை மிக்க சிற்றம்பல பெருமான் தம் திருவடியினால் யமனுடைய அழியாத உடம்பும் அழியுமாறு அவனை உதைத்துக் கொன்றார். அடியவனைக் காப்பாற்றி மகிழும் அந்த முக்கட்பெருமான் அந்தோ மன்னவனாய் வந்து கூட்டமாகத் திகழ்ந்த என் வளையல்களையெல்லாம் கொண்டு போய்விட்டாரே.

என்னை துன்புறுத்த வல்லவர் யார் இருக்கிறார்கள் என்று ஆணவத்தோடு இருந்த இலங்கை மன்னனாகிய இராவணனுடைய நிலை பெற்ற 10 தலைகளையும் மலையின் கீழ் வைத்து நெறித்து உமையவள் அச்சம் தீர்த்த மணவாளர் சென்னல் விளைகின்ற வயல்கள் சூழ்ந்த தில்லை சிற்றம்பலப் பெருமான் எனக்கு அருள் செய்ய தாமதிக்கிறார். இயல்பாகவே பந்தபாசங்கள் இல்லாத இவர் முன்பு நாம் கண்டறிந்தவர் போல இல்லையே, நடிக்கிறாரே.

இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய பெருமான். இவர் சித்தர்கள் வாழும் தென்தில்லை சிற்றம்பலத்தார். நடுப்பகல் நேரத்தில் வந்தார், என் வீட்டில் புகுந்தார். அன்பர்களே, பிச்சை போடுங்கள் என்று எல்லா இடங்களையும் பார்க்கின்றார். ஆனால் அருள் புரிவதற்காக கைகளை வீசி நின்று ஆனந்த நடனம் ஆடும் பெருமான் அப்போது என்னை மட்டும் நோக்காமல் இருக்கிறாரே.

ஒளி வீசும் நெற்றியை உடைய பெண்களே, நீ எம்மை மூலமுதற் கடவுள் என்று நோக்கவில்லை, எனவே நாமும் உன்னை நம் அடியவனாக பார்க்கவில்லை என்று தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரமனை சிவபெருமான் தண்டித்தார். வழிபட்ட திருமாலுக்கு சக்கரப்படை தந்தார். அறக்கடவுள் அடையாளமான இடபத்தின் மீது விரும்பி அமர்ந்தார். இத்தகைய தில்லை சிற்றம்பலவர் என்னுடைய ஊருக்கே வந்தார். என் வளையல்களை கொள்ளை கொண்டு போனார். இப்படி செய்யலாமா? மாலுக்கு அருளியவர் இந்த மங்கைக்கு அருளக்கூடாதா?

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் பிரிவு 1-2க்கான பாடல்கள். முதல் பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் அருளியது. பண் தக்கராகம், தாளம் ரூபகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: வழிபாதை நண்பராக பதிவுகள் 23.

0: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருநாட்டுச் சிறப்பு திருச்சி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Manna Yambiran Varuga Yengani Malum Nan Mugattu Uruval Yarinum Munna Yambiran Varuga Yengani Muludum Yavayum Irudi Uchanal Pinna Yambiran Varuga Yengani கை கழற்கண் அன்பா என்னாவினால் பண்ண எம்பிரான் வருக என்னை பாவ நாசனின் சீர்கள் பாடவே. இதுல பெருமானிடத்திலே பெருமானே விண்ணப்பங்கள் வைக்கின்றார். பெருமானே, நீ என்னை மீண்டும் காத்துள்ள வேண்டும் எவ்வாறு என்று சொல்கின்றார். உன்னை நான் பண்ண பண்ணுதல் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் சொல்லுதல், மீண்டும் மீண்டும் சொல்லுதல் என்பது ஆராய்ந்து சொல்லுதல் என்ற பொருளை அடுத்தபடியாக தெரியும். ஒரு பொருளை தொடர்ந்து கருதுபவன் அதனுடைய தன்மையை நன்றாக ஆராய்கின்றான். பெருமானுடைய பெரும்புகழினை ஆராய்ந்து கூறுதல் பண்ணுதல், அவனை அறிந்து போற்றுதல், பாடுதல். பாடுதல் என்பது உள்ள உருகிப்பாடுதல், அறிவினால் அறிந்து போற்றி புகழ்தல், பிறகு பெருமானுடைய உள்ள நெக்குருகே மெய்மறந்து பாடுதல். இந்த இரண்டு நிலைகளும் எனக்கு வேண்டும். இந்த இரண்டு நிலைகள் இன்று நான் தவிக்கின்றேன். இந்த இரண்டு நிலைகளும் எனக்கு வேண்டும். மன்ன எம்பிரான், எங்களுக்கு தலைவனாகின்ற உலகிற்கு மன்னனாகின்ற எங்கள் தலைவனே, அல்லது மன்ன பொருந்த என்று கொள்ளலாம். எம்பிரான், நன்றாக பொருந்தும் வண்ணம் உன்னுடைய அருளினை நீ இவ்வாறு செய்ய வேண்டும். மன்ன எம்பிரான் வருக என்னை, என் என்று சொன்னால் என்று கூறுனர். பெருமானே, என்னை வருக, என்னை மீண்டும் உன்பால் அழைத்துக்கொள். பிள்ளைக்கு வருகன்னு சொல்லிட்டாரு, ஆனா இங்க என்ன சொல்றாரு, பெருமானே குருநாதனாக நீ எழுந்தருளி மீண்டும் உன்னை நான் மன்னித்தேன், நீ வா என்று சொல்வதை போல சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார். பிள்ளைக்கு வாய்ந்து பெருமான் சொல்லிவிட்டார், ஆனால் அது பற்றவில்லை நம்முடைய குருநாதருக்கு. அவர் சொன்னார், மீண்டும் என்னை வருக என்று அழை, வருக என்னை வருக, என் வருக என்று கூறு, என் என்றால் என்று கூறு, ஏவல் வினை என் என்று சொல்லு. மன்ன எம்பிரான் வருக என்னை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்ன. மாலும் அந்த உண்மை வந்து சிறப்பு உண்மை. நான்முகத்து ஒருவன் யாரினும் என்று சிறப்பு உண்மை என்னன்னா, இவர்கள் எல்லாம் மிகுந்த சிவப்புண்ணியத்தினாலே உயர்ந்த பதவிகளை அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருந்தேவர்கள், அந்த தேவர்களுக்கும் முன்பாக இருக்கின்ற பெருமான். ஏன்னா அவர்களை அவன் தான் படைக்கின்றான். பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராஸ்தே சம்பிரசூயந்தே என்று வேதம் சொல்கின்றது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் முதலியவர்களை இறைவன் படைத்தருள்கின்றான் என்பதனால அந்த நிலை அந்த பதவிக்கு ஒரு சிலரை இறைவன் படைக்கின்றான். அந்த பதவிக்கு படைக்கப்படுகின்ற உயிர்கள் எல்லாம் மிகுந்த புண்ணியம் கொண்டவைகள் என்று பார்க்கின்றோம். அவர்களை பார்க்கும்போது அவர்களே உலகிற்கு தலைவர்களோ என்ற மயக்கம் ஏற்படுகின்றது. ஆனால் உண்மையிலே அவர்களிலும் மேம்பட்ட ஒரு தலைவன் இருக்கின்றான். ரகசியமாக அவன் தான் இறைவன். அதான் இங்க சொல்றார், மாலும் மாலை போன்ற உயர்ந்த ஒரு தெய்வத்தினும் அந்த உண்மை சிறப்பு சிறப்பு உண்மை. மாலினும் நான்முகத்து ஒருவன், நான்கு முகங்கள் கொண்ட ஒப்பற்றவன் என்றால் என்ன, அவனை அதன் என்று சொல்வார்கள். அவனே உலகத்தினை படைப்பதனால அவனை படைப்பிலே என்று சொல்வார்கள். அவன் படை அவன் தான் தோன்றின்னு. உண்மையில அவன் இறைவனால் படைக்கப்பட்டவன் தான். ஆனால் அவனுடைய பெருமை கருதி அவனை அயன், அயன் என்றால் பிறவாதவன், பெருமை கருதி அவனுக்கு அந்த பெயர் வைத்திருக்கிறார். அதுதான் நான்முகத்து ஒருவன் யாரினும். இதை போன்று உயர்ந்த தேவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களினும் நான் மால் நான்முகன் இவர்களை பற்றி தான் அடிக்கடி சொல்லுவோம். இவர்களை தவிர வேறு தெய்வங்கள் இருந்தாலும், இந்திரன் உருத்திரன் முதலிய தெய்வங்கள் இருந்தாலும், அவரினும் எப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வங்களினும் முன்பாகவே தோன்றிய பெருமானே என்று சொன்னார். அத்துணை தெய்வங்களையும் படைத்தருளிய பெருமான். மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன முன்ன முன்பாகவே இருக்கின்ற பெருமானே, முன்ன எம்பிரான் வருக என்னை, பெருமானே என்னை வா என்று நீ அழைக்க வேண்டும். முன்பு என்னை வா என்று அழைத்ததைப் போலவே மீண்டும் என்னை அன்போடு வா என்று நீ சொல்வதையே நான் கேட்க ஆசைப்படுகிறேன். மீண்டும் ஒரு முறை வா என்று பெருமான் சொல்வதே அவர் கேட்க ஆசைப்படுகின்றார். என்ன ஆசைப்பட்டுல சொல்வார், முழுதும் யாவையும் இறுதி உற்றனால் பின்ன. முழுதும் இந்த படைப்பு முழுவதும் யாவையும் அதில் நாம் அறிந்திருக்கின்றது முழுதும். நாம் அறியாது எத்தனையோ உலகங்கள் படைக்கப்பட்டிருக்கலாம். அதனால யாவையும் அறிந்த டோட்டாலிட்டி, அறியாத முழுமை. அறிந்தும் அறியப்படாமல் இருக்கின்ற பெருமானால் படைக்கப்பட்ட உலகங்கள். ஏன்னா படைக்கப்பட்ட உலகங்கள் என்னென்ன நம்ம சொல்றோம் நூல்கள்ல, அந்த நூல்களையும் தாண்டி இறைவன் படைத்திருக்கலாம். இந்த முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள், அவை வந்து இறைவனால் ஒடுக்கப்பட்ட அந்த நாளிலே ஒடுக்கப்படாது தன்னிடத்திலே அனைத்தையும் ஒடுக்கி தான் மட்டும் சேடித்து சேடித்துனா எஞ்சி சேடித்து நிற்கின்ற பெருமான் பின்ன என்றால் தனியாக இவற்றை இவையெல்லாம் ஒடுங்கிய பிறகு தனித்திருக்கின்ற பெருமானே பின்ன என்கிறான் வருகை என்னனை உலகிற்கு முதலும் இறுதிமா இருக்கின்ற பெருமானே வருகை என்னனை முழுதும் யாவையும் இறுதி உற்றனாய் பின்ன என்கிறான் வருகை என்னனை பை கழற்கு பை கழற்கண் அன்பாயின் நாவினால் பண்ண பெருமானே பெய்கடல் கடல் பெய்யப்பட்ட திருவடி அதான் பெய்கடல் அது வந்து வினைத்தொகை பெய்கடல் என்பது ஒரு வினைத்தொகை அந்த வினைத்தொகையே ஆகுவையலாக இங்கு திருவடியை காட்டுகின்றது பெய்யப்பட்ட கடலினை அணிந்த திருவடி அந்த திருவடிக்கண் திருவடி இடத்திலே அன்பாய் உண்மையான அன்போடு கூட மெய் அன்பினாலே அன்பாய் என் நாவினால் என்னுடைய நாக்கினாலே பண்ண என்றால் பெருமானே நான் உணர்ந்து உன்னுடைய பெருமையை பெற்ற வேண்டும் என் நாவினால்னா இப்ப நம்ம திருவாசகம் திருவாசகத்தையே நம்ம பாடுறோம் நம் நாவினால் பாடுவதை போல அது ஆகும் எப்போது என்று சொன்னால் திருவாசகத்திலே பாடப்பட்ட மெய்ப்பொருளை உணர்ந்து நாம் பாடுவோம் என்று சொன்னால் புதிதாக ஒன்றையும் பாட வேண்டாம் திருவாசகத்தை எந்த பொருளிலே குருநாதர் பாடினாரோ அந்த பொருளை உள்ளவாறு அறிந்து அதே திருவாசகத்தை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அதை நம் நாவினால் சொன்னதாக ஆகும் புதிதாக ஒன்று சொல்ல வேண்டாம் புதிதாக என் நாக்கினால பாடணும்னு சொல்லல வேதங்கள் புராணங்கள் ஆகமங்கள் தோத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன அவற்றையே தான் கொண்டு இறைவனை துதிக்கப் போகின்றார் ஆனால் அவற்றிலே சொல்லப்பட்ட இறைவனுடைய பெருமையை உள்ளவாறு அறிந்து துதிக்க வேண்டும் இறைவனை உள்ளவாறு அறிவதற்கு ஒரே கருவி அன்புதான் அன்பினால்தான் இறைவனை உள்ளவாறு அறிய முடியும் ஆகவே பெய்கடற்கும் அன்பாய் என் நாவினால் பண்ண மெய்யன்பு கொண்டு உன்னை உள்ளவாறு அறிந்து என் நாவினாலே உன்னை பண்ண ஆராய்ந்து போற்ற மீண்டும் மீண்டும் துதிக்க பண்ண என்கிறான் வருக என்னை இவ்வாறு உன் அருகிலிருந்து செய்வதற்காக என்னை வருக என்று அழைக்க வேண்டும் வருக என்று கூறு பாவநாச நின் சீர்கள் பாடவே பாவநாச என்னுடைய பாவங்களை போட்டு விடுகின்ற பெருமானே நின் சீர்கள் உன்னுடைய பெருமைகளை பாடவே நான் மெய்மறந்து ஆடி பாடிக்கொண்டு அருகில் இருந்து கொண்டு அவற்றை ஆராய்ந்து உன்னை துடித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த பெருநிலையை நான் அன்பினால் பெறுவதற்காக என்னை உன் அருகிலே மீண்டும் அழைத்துக் கொள் அதுல பண்ண இவ்வாறு மீண்டும் மீண்டும் துதிக்க என்று கொள்வது ஒரு கொள்வது ஒரு வகை பாடவேன்னு இருக்கு பண்ண பாடவே பண்ணவும் பாடவும் என்பது பொருள் அப்படி பண்ணவும் பாடவும் வருக என்னை என்பதுதான் பொருள் பண்ண வருக என்னை பாடவே வருக என்னை என்பதனால உன் பெருமையினை அறிந்து துதித்து மெய்மறந்து பாடுவதற்காக உன்னை அறிந்து துதிப்பதற்காகவும் அறிவு நின்ற நிலையிலே மெய்மறந்து பாடுவதற்காக அறிகின்ற வரையிலும் ஆராய்ந்து துதிக்கின்றோம் அந்த அறிவு இன்பத்தில் அழிந்து விட்டது என்று சொன்னால் பாட்டு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆராய்தல் என்பது நின்றுவிடும் அது ஆனந்த அதீதம் என்று சொல்லப்படுகிற நிலை அதாவது வீடலால வாயிலாய் விழுமையார்கள் இன்றுதல் பாடலால் அவாயிலாய் பரவ நின்ற பண்பனே என்று சம்பந்தர் சொல்வார் வீடு அலால் அவாயிலாய் வீட்டை தவிர வேறொரு ஆசை இல்லாதவர்களாக விழுமையார்கள் நல்ல குணம் கொண்ட அந்த சான்றோர்கள் இன் கடல் பாடலால் பெருமானுடைய திருவடியை பாடுவதனாலே வீடு பேர் கிடைக்கும் என்று சொல்லி பெருமானே பாட ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் பாடுவதனாலே வீடு வேண்டும் என்ற எண்ணமும் மறந்து விடுகின்றது பெருமானை பாடுகின்ற இன்பத்திலே தங்களை இழந்து விடுகின்றார்கள் ஆகவே பாடி பரவிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர பெருமானிடத்திலே வீடு பற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணமானது அங்கு மறைந்து போகின்றது வீடலால் அவாயிலாய் விழுமையார்கள் நின் கடல் பாடலால் அவாயிலாய் அந்த ஆசையானது அற்றுப்போய் பரவ நின்ற இறைவனை துதிப்பதை மட்டுமே செய்கின்ற பரவ நின்ற தொடர்ந்து பரவ வண்ணம் நிற்கின்ற தன் அருளை சுரந்து நிற்கின்ற பண்பனே அந்த தன்மையினை கொண்டவனே என்று சொல்றார் அதுதான் இங்க பெருமானை பண்ணவும் பாடவும் என்னை வருக வருக என் என்று பொருள் பண்ண என்பதை விழியாகவும் கொள்ளலாம் என்ன மன்ன என்பதை விழியாக கொண்டோம் முன்ன பின்ன என்பதை போல பண்ண பண்ணன் என்ற சொல்லுக்கு விழி பண்ண அதாவது பண்ணன் ஆராய்ந்து துதிக்கப்பட்டவன் என் நாவினால் பண்ணன் பெருமானே நீ என்னை முன்பு ஆட்கொண்ட பொழுது நான் உன்னை நன்றாக துதித்திருக்கின்றேன் அப்படி என் நாவினாலே நீ பண்ணப்பட்டவன் என் நாவினாலே முன்பு நீ நன்றாக பாடப்பட்டவன் இப்பொழுது அன்பு வற்றி போய் நான் வந்து பின்தங்கி இருக்கின்றேன் மீண்டும் அந்த பேரன்பினை நான் எய்தேன் என்று சொன்னால் உன்னை மீண்டும் பாட முடியும் ஆகவே என்னை வருக என்னை என்று ஒரு பொருள் கொள்ளலாம் பண்ண என்பதை விழியாக ஆக்கலாம் பெருமானே என்னை ஆட்கொண்ட காலத்திலே திருப்புரந்திரிலே நான் உன்னை துதித்திருக்கின்றேன் அதை போலவே இப்போதும் நான் உன்னை பாட வேண்டும் என்று ஒரு பொருள் கொள்ளும் பண்ணவும் பாடவும் வருக என்னை அப்படின்னு பொருள் கொள்ளலாம் பண்ண என்னால் துதிக்கப்பட்டவனே என்று விழியாகவும் கொள்ளலாம் பாட வேண்டு நான் பொற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கே. பாட வேண்டு நான் பொற்றி அம்பலத்தாடும் நின் கழற்போது, நாயினேன் கூட வேண்டு நான் பொற்றி இப்புழுக்கூடு நிக்கனை பொற்றி, பொய்யலாம் வீட வேண்டு நான் பொற்றி வீடு தந்தருள் பொற்றி நின் மெய்யரு மெய்யனே. நின் மெய்யர் மெய்யனே, உன்னிடத்திலே உண்மையான அன்பு கொண்டவர்களால் உண்மையாக அடையப்படுபவனே. மெய்யர்க்கு மெய்யன் இறைவன், பொய்யர்க்கு பொய்யன், அதாவது பொய்யன்பு காப்பவர்களுக்கு எட்டாதவர். பொய்யன்பு கெட்டாத பொற்பொது என்று சேர்க்கிறார் சொல்லுவார் ஆனாய் நாயனார் புராணத்துல. வஞ்சனையினாலே இறைவனை வந்து வாழ்த்துபவர்கள் வணங்குபவர்களுக்கு இறைவன் அறிய அவனை ஏமாற்றி விட்டு போய்விடுவான் என்று பார்க்கின்றோம். இவர்கள் வந்து இறைவனை ஏமாற்றுவதனால இவர்கள் இறைவனால் தொடர்ந்து ஏமாற்றப்படுகின்றார்கள். இறைவன் உண்மையின் உண்மை என்பதே அவர்களுக்கு உள்ளத்திலே தோன்றாது. இறைவனிடத்திலே உண்மையான அன்பினை காட்டுபவர்களிடத்தில் இறைவன் தன்னுடைய உண்மையான தன்மையோடு விளங்குவதனால உண்மையான அன்பு செய்பவர்கள் இறைவனை உண்மையாகவே அடைந்து விடுகிறார்கள் என்று சொல்றது. நின் மெய்யர் மெய்யனே, உண்மையானவருக்கு உண்மையானவன், நல்லவனுக்கு நல்லவன் என்று சொல்றது போல, அல்லாதவருக்கு அல்லாதவர், நல்லவருக்கு நல்லவர். அப்ப பெருமான் அவ்வாறு அன்பருக்கு அன்பராக இருக்கின்றான், அடியாருக்கு அடியாராகவும் இருக்கின்றான், தொண்டருக்கு தொண்டனாக இருக்கின்ற பெருமான். ஆகவே மெய்யர் மெய்யன், உன்னிடத்திலே உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு பெருமான் தானே உண்மை பொருள் என்பதை அவர்கள் உள்ளத்திலே நன்றாக அறிவுறுத்தி விளங்குகின்றார். அப்படிப்பட்ட பெருமானே, உன்னை நான் பாட வேண்டும், உன்னை போற்றி பாட வேண்டும். பாட வேண்டும் நான் போற்றி இன்னையே, இன்னையே போற்றி நான் பாட வேண்டும். இன்னையே என்ற ஏகாரம் பிரிவிலே ஏகாரம். என் நாக்கினாலே வேறொன்றினை நான் சொல்லக்கூடாது, வேறு உலகிலே பேசக்கூடாது, இன்னொரு தெய்வத்தை புகழக்கூடாது. அம்பலத்திலே ஆடுகின்ற உன்னையே நான் எப்பொழுதும் போற்றி பாடிக்கொண்டிருக்க வேண்டும். இன்னையே என்பதில் இருக்கின்ற ஏகாரம் பிரிநிலை, இன்னையே என்ற ஏகாரம் சிறப்பு, அதாவது நின்னை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த ஏன்னு பாட வேண்டும், பாடவே வேண்டும் என்ற ஏகாரத்தை அங்கேயும் போய் சேர்க்கலாம். ஆகவே பெருமானே, உன்னை எப்பொழுதும் நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அது சிறப்பு உண்மையிலும். உன்னை பாடாதிருக்கவே கூடாது என்ற பொருளை இது தரும். இன்னையே பாட வேண்டும் என்பதனால இன்னொன்றை பாடக்கூடாது என்ற பொருளை தரும். அது பிரிநிலையே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. எப்படி பாட வேண்டும்? தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்து என் உள்ளமானது உடைந்து உருகி நீராக போக வேண்டும். பாடி பாடி என்பது என்ன? பாடுவதனாலே, பாடுவதன் காரணத்தினாலே. பாடி என்று சொன்னால் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பதனாலே, இடைவிடாது ரெஸ்ட் எடுத்துக்கூடாது. பெருமானை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாடும் பணியே பணியா அருளாய் உலகினார். பாடிக்கொண்டே இருப்பதனாலே நீரின்றி எழுகின்ற திருவாசி, பாடிக்கொண்டே இருப்பதனாலே நைந்து நைந்து என்றால் மென்மையாகி மென்மையாகி நெய்தல் மென்மையாக போது. இணைந்திருந்து மடியாரை நெய்ய வைத்தார். நெய்தல் என்பது துன்புறுதல். துன்புறுதல் என்ன? இப்ப வந்து ஒரு இரும்பு இருக்கு, அதை அடிச்சு துன்புறுத்துகிறார்கள் மென்மைக்காக. அதுபோல வந்து தங்கத்தை என்ன பண்றாங்க? அடிச்சு நீட்டுறாங்க, அது மென்மையா ஆக வேண்டும் என்பதற்காக. மென்மை கருதி துன்புறுதல், அதான் நெய்தல். நெய்தலுக்கு பலன் மென்மை அடைதல். வலிமையா இருக்கின்ற ரெண்டுமானது நைந்து மென்மை அடைய வேண்டும். அவர் பாடி நைந்து நைந்து உருகி உருகி நைந்து நைந்து உருகி உள்ளமானது உருகி, உருகாத நிலையில் இருந்த கல்லை போன்ற உள்ளமானது கனியை போன்று உருகி, நெக்கு நெக்கு அது உடைந்து அதனுடைய வலிமையான அணுக்கள் எல்லாம் உடைந்து இழகி நெக்கு நெக்கு பாட வேண்டும். உள்ளமானது நைந்தும் உருகியும் நெக்கு விட்டு உடைந்தாலும் தான் தானாக உடம்பிலே ஆட்டம் வரும். இல்லைன்னா கேமராக்காகவும் காசுக்காகவும் தான் ஆடுவாங்க. இறைவன் சன்னிதானத்திலே வந்து நின்ற அந்த அளவிலேயே அடியார்கள்லாம் ஆடினார்கள். நந்தனார் வந்து ஆடுவார் பாடுவார். நந்தனார் ஆடினார் பாடினார் அப்படிங்கிறது எப்போதுமே அவருடைய இயல்பு. சம்பந்தர் வராரு, சம்பந்தர் வந்த மதுரையில் தரிசனம் பண்றாரு, திருவிழில் தரிசனம் பண்றாரு, சிதம்பரத்தை தரிசனம் பண்றாருன்னா அவரும் என்ன பண்றாரு? ஆடுகின்றார் பாடுகின்றார். என்ன பாடினார் தான் நம்ம நினைக்கிறோம், ஆனா பெரிய புராணத்துல சம்பந்தர் ஆடினார்னு இருக்கு. ஆகவே ஆடுதல் என்பது பெருமானத்தில் இருக்கின்ற பேரன்பினுடைய ஒரு மெய்ப்பாடு. உடம்புல தானா வருது விதி விதிர்த்தல், உடம்பு தானா ஆடணும், உடம்பு தானாக ஆட வேண்டும். அது இலக்கண வரம்பிற்கு உட்பட்ட ஆட்டம் இல்ல. அவ்வாறு தானாக ஆடுகின்ற நிலை என்பது உள்ளமானது நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு உடைந்தால்தான் நிகழும் என்பதனால அதற்கு அடிப்படை இறைவனை இடைவிடாது பாடுதல். பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு நெக்கு நெக்கு என்றால் நெக்கு விட்டு நெக்கு விட்டு உடைந்து போய் உடைந்து போய் தொடர்ந்து இவ்வாறு நிகழ்ந்து ஆட வேண்டும். நான் போற்றி என்னை இவ்வாறு நீ அருள்வாயாக, போற்றி செய்யும் என்று சொல்றார். போற்றி செய்யும்னா சாங்ஷன் பண்ணுங்கன்னு அர்த்தம். பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும். போற்றி செய்யும்னா பெருமானே அதனை அழித்தருளுங்கள். போற்றி என்ன? அழித்தருள் என்ற ஒரு குழு உண்டு, காப்பாயாக அழித்தருளுங்கள். அப்ப ஆட வேண்டும் நான் போற்றி என்று சொன்னால் என்னை நான் பாட வேண்டும் இவ்வாறு நீ என்னை பணித்தருள். என் உள்ளம் உருகி நெக்கு விட்டு உடைந்து நான் ஆட வேண்டும் அவ்வாறு அந்த நிலையை எனக்கு நீ கொடுத்தருள். ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழற்போது.

0: ஆடுகின்ற அம்பலத்தாடுகின்ற நின் கடற்போது வீரக்கடல் அணிந்த என்னுடைய திருவடி தாமரை போது என்றால் இங்கு தாமரை திருவடி தாமரை நான் வந்து கூட வேண்டும். கடல் என்பது ஆகுவேலாக திருவடி காட்டுகின்றது. திருவடி போது என்று சொல்வதனால அது உருவகம். திருவடியாகின்ற தாமரையை நான் வந்து கூட வேண்டும் போல நான் இருந்து அங்கு வந்து சேர வேண்டும். என் கடற் போது நாயினேன் கூட வேண்டும் நாய் போன்று நான் கூட வேண்டும். போற்றி இவ்வாறு அளித்துள்வாயாக. இப்புழுக்கூடு நிக்கனே என்னை இப்புழுக்கூடு நீக்கு என்னை என்னை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னைனா எனக்கு என்னை இப்புழுக்கூடு நீக்கு. புழுக்கள் வசிப்பதற்கு வாய்ப்பான இடமாக இருக்கின்ற இந்த கூடு போன்றது. புழுக்கள் வசிக்கின்ற ஒரு கூடு போன்றது. பறவைகள் வசிக்கின்ற கூடு போல புழுக்கள் வசிக்கின்ற கூடு இந்த உடம்பு. உடம்புல எத்தனை ஜேம்ஸ் இருக்கு லட்சக்கணக்கில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி புழுக்கள் வந்து நான் நம்முடைய உடம்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அடிபட்ட உடனே நாய் நரிகள்லாம் தம்முடைய உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கழுகு பருந்தெல்லாம் செத்தான்னா நாம கொத்துவோம் நினைச்சிட்டு இருக்கு. நம்மை பிறப்பித்த தாய் தந்தையும் இது நமக்கு சோறு போடும் இது நம்ம பிள்ளை நினைச்சிட்டு இருக்காங்க. மனைவி நம்ம வீட்டுக்காரர் நினைச்சிட்டு இருக்கு. நம்ம பெற்ற பிள்ளைகள் நம்ம அப்பா நமக்கு எல்லாம் வாங்கி தர நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொந்த கொண்டாடுறாங்க இந்த உடம்பு. இது நம்மளோட உடம்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா உண்மையில ஏகப்பட்ட குழுக்கள் வசிக்கின்றன. இது யாருக்கும் சொந்தனை இது முடிவாகல. இப்புழு கூடு நிக்கனை போற்றி. இந்த புழுக்கள் வசிப்பதற்கு வாய்ப்பான இடம் கூடு போன்ற இடம் அந்த இடமாகின்ற வீடு. இப்புழு ஈ என்றது ஈ என்ற சுட்டு இது என்ற பொருளை தருவதனால அதனுடைய ஈவினை காட்டுகின்றது. மட்டமான உடம்பு என்ற ஈவினை அந்த ஈ என்ற அண்மை சுட்டு காட்டுகின்றது. ஆ என்ற சேமை சுட்டு உயர்ந்ததை காட்டும். அப்பெருமான் என்று சொன்னால் உயர்ந்த பெருமான். அவ்வுலகம் என்றால் உயர்ந்த உலகம். இப்புழு கூடு என்று சொன்னால் மட்டமான இந்த உடம்பு. புழுக்கள் வசிக்கின்ற இந்த உடம்பு புழுக்கூடு. என்னை நீக்கு என்றால் இந்த புழுக்கூட்டிலிருந்து என்னை நீக்கு. புழுக்கூட்டிலிருந்து எனக்கு விடுதலை வர வேண்டும். உடம்பிலிருந்து என்னை பிரித்து என் திருவடியிலே சேர்த்துக்கொள். என் திருவடியிலே என்னை சேர்த்துக்கொள். கூடுமாறு அருள் இந்த கூட்டிலிருந்து நான் விடுதலை அடைமாறு அந்த அருளையை செய்வாயாக. இப்புழுக்கூடி நீக்கனை போற்றி. ஆகவே இப்புழுக்கு புழுக்கூட்டிலிருந்து என்னை நீக்கி அம்பலத்தாடலின் கலர் போது நாயினின் கூடுமாறு வந்து எனக்கு அருள்வாயாக. பொய்யலாம் வீடவே என்று நான் போற்றி. பொய் எலாம் எல்லா விதமான பொய்யும் என்றார். அகப்புற பற்றுக்கள் எல்லா விதமான பற்றுக்களும் புறப்பற்றுக்கள் பல. அகப்பற்று இந்த உடம்பினை கருதுகின்ற பற்று. யான் எனது என்ற பற்றுக்கள் பல. யான் என்ற பற்று ஒன்று எனது என்ற பற்றுகள் பல. அதனால்தான் அந்த பற்றுகள் அனைத்தையும் பொய் என்று சொன்னார். அது எல்லாம் என்று சொன்னார். முழுவதும் அது முற்றும் பொய்யெல்லாம் விட வேண்டும். நான் அனைத்து பொய்களிலிருந்து விடுபட்டு நான் திருவிடையை வந்து அடைய வேண்டும் என்று பிரார்த்தனையாக வச்சுக்கிறது. திருவாசகத்தினுடைய ஒரு பிரார்த்தனை என்று சொன்னால் திருவாசகத்தில் ஒரு ஏழு பாட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த பாடல்கள் அன்றாட நம்ம பாடலாம். பாருருவாய பிறப்பற வேண்டும் என்ற பாட்டை போல இந்த பாட்டு பாட வேண்டும். நான் பற்றி இல்லையே பாடி நைந்தனைந்து உருகி நெக்கிலைக்கு ஆட வேண்டும். நான் பற்றி அம்பலத்தாடும் என் கலர் போது ஆயினேன் கூட வேண்டும். நான் பற்றி இப்புழு குடி நிக்கனை போற்றி. பொய்யெல்லாம் விட வேண்டும். நான் பற்றி புழு கூடி நிக்கனை போற்றி என்று சொன்னார். பெருமானே என் திருவடியில வந்து சேர வேண்டும். அதற்கு வழியாக இந்த உடலை விட்டு நான் வெளிக்கிளம்ப வேண்டும். அவ்வாறு இந்த உடலிலே மீண்டும் சில காலம் நான் இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய திருவுருள் ஆணை என்று சொன்னால் அவ்வாறு இருக்கின்ற காலத்திலே பொய்யிலே கிடந்து உழலாமல் உண்மையை சார்ந்து வாழ வேண்டும். அதுக்காகத்தான் இப்புழு கூடி நிக்கனை போற்றி என்று சொன்னவர் தொடர்ந்து உடலிலே இருக்கும் வண்ணம் இறைவன் அருளினான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே பொய்யினை விட்டு வாழ்வதற்கு அருள் செய்ய வேண்டும். பொய்யெல்லாம் விட வேண்டும் போற்றி வீடுதன் தருள் பற்றி பெருமானே எனக்கு முறையாக திருவடியாகின்ற வீடு பற்றினை எனக்கு தந்துருள்வாயாக என்று இங்கு மோட்சத்தை பார்த்துக்கின்றார். பார்த்து பிறப்படுத்துவான் யானுனை பரவுவனே என்று சொன்னார். உன்னை பரவுவது பார்த்த பிறப்படுத்துவதற்காக பாடுருவாய பிறப்பு அறவேடும் என்று சொல்வதனால இங்கு சொல்றார். பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்துள்ளான் என்பதனால பிறவியை விட்டு நீங்குதல் மீண்டும் பிறவாமே பிறவிக்கு வாராதிருக்கின்ற நிலை அந்த நிலையே முக்கியமாக கருதுகின்றது திருவாசகம். பெருமானிடத்திலே மிகந்து கொண்டு அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். மீண்டும் பிறவாமையே அவனிடம் கேட்க வேண்டும் என்பது திருவாசன் நமக்கு காட்டுகின்ற நெறி. ஆகவே வீடு தன் தருள் பற்றி நின் மையர் மையனே உன்னுடைய மெய்யான அன்பர்களாலே மெய்யாக அடையப்பட்ட பெருமானே பொய்யனாகிய இடத்திலே உள்ள பொய்யெல்லாம் நீங்க எனக்கு நின் திருவடியை பேர் கிடைக்கும் வண்ணம் இந்த புழுக்கூட்டிலிருந்து என்னை நீக்கிருள்வாயாக. தரிக்கிறேன் காய வாழ்க்கை என்று சொல்றார். திருச்சி இதோடு முடிகிறது. நம்ம தொடர்ந்து வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு நீத்தல் வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்பு

0: புகழ் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருக்கொடிமாட செங்குன்றூர் தல திருப்புகள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: பிடியதன் உருவமை. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நமஸ்காரம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியின் அருளி செய்த கொல்லிக்கவான பண்ணில் அமைந்த 8 திருப்பதிகம் திரு ஆமாத்தூர் திருத்தலத்திற்குரியது. பண்வரிசையிலே 45 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் 37வது திருப்பதிகம் பிடித்த 10 திருத்தோணிபுரத்தில் அருளிய இப்பதிகம் முத்தி கலப்புரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் மோகனமாகிய ராகத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: இன்னைக்குதான் நம்ம தம்பியா பெரிய தம்பிகிட்ட தெரிஞ்சு ஞான தம்பியில தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாரு. இந்த ஞான தம்பி எப்பவுமே இருந்து தெரிஞ்சுன்னு சொல்லும் அதனால நான் ஒன்னு சொல்றேன் கேளும் அப்படின்னாரு. என்னன்னாரு,
4: துஞ்சலும் துஞ்சல் இயலாத போல் தேனும் நெஞ்சகம் ஐந்து நினைமின் நாள்தோறும் நினைமின்.
3: எதேன்னு கேட்டாங்க. என்ன தம்பி இப்ப குருநாதன் ஆயிட்டு கனவாடிகள்லாம் சிஷியர் ஆயிட்டாங்க. நினைமின்னு தம்பி உத்தரவு பண்ணுது. நன்னா கேளும், நன்னா கேளும், அங்கங்க இருந்து ஈய ஓட்டாதீர் கேளும்.
4: பஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செடுத்து நீ.
3: திருவஞ்சலத்தை எப்பொழுது இருக்கட்டும் கனபாடிகள் உள்ளத்துல, அது இதுவரைக்கும் படிச்சிருக்க மாட்டேன். இல்ல படிச்சிருக்கல, அதனால இன்னிருந்து திருவஞ்சலத்து கவனமா இருக்கட்டும். ஏதோ பெரும் புண்ணியம் இங்க பெரியவாளுக்கு அந்த கூணல் கல்யாணம் போட வர நாங்கள் உபதேசம் பண்ணிட்டோம் மனிதர் நன்னா படியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதியத்தை அப்பானார். அப்ப 7 வயதுல ஞானசம்பந்தனுடைய இல்லத்துல இடம்பூரி விளக்குன்னா இடம்பூரி விளக்கலாமே. ஐயா அந்த பதியம் எப்படி பாடப்பட்டது, வேடா நூற்றாண்டு எங்கே சீர்காழியில் எந்த இடத்தில் அவருடைய அரண்மனை அவனுடைய மனையில எப்பொழுது கூணூர் கல்யாணம் விட்டு அந்த கனபாடிகள் எல்லாம் புறப்படுகின்ற பொழுது சில ஐயங்களை அவரிடம் கேட்க அந்த ஐயங்களுக்கு விடை சொல்லி இந்த மந்திரத்தை உதேசித்தார் அப்பொழுது சொல்லப்பட்டது. என்னமோ நம்ம மட்டும் அடுத்து விட்டு கல்யாணம் மாதிரி. அப்ப பாண்டவர் துஞ்சலும் துஞ்சலும் காதலாகி கசிந்த கண்ணீர் மல்கி அப்படிங்கிறது 16வது வயதில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு பாடுறார். அப்ப துஞ்சலும் துஞ்சலில்லாத அந்த பதியத்துக்கும் காதலாகி கசிந்த கண்ணீர் பதியத்துக்கு இடைவெளி எப்பொழுது, 9 ஆண்டுகளுக்கு முன்னும் பின்னும். இப்படி சொல்ல முடியுமா? அதுதான் வைணவர்கள் கஷ்டப்படுறாங்க. எங்க 12 ஆழ்வார் பாடினாங்க, ஏதோ ஊருக்கு இந்த ஊர்ல பாடினாங்கன்னு சொல்றோம். இப்படி இடங்கூறிலாம் விளக்கங்களால முடியல சுவாமி. சேக்கிடார் போல ஒரு பெரியவர் இருந்து 12 ஆழ்வாரை பாடல. பாவம், அவங்களை வருத்தம் தான் படுறாங்க, வருத்தம் படுறாங்க. கிடைக்கலையா எங்களுக்கு, என்ன பண்றது சுவாமி, நமக்கு ஏதோ பெருமான் கிடைச்சது, அதனால நல்ல பெருமானத்தை படிக்கணுமா? அது சரியா 16வது வயது. எங்கே பாடியது, நல்லூர் திருமணத்தில். எப்பொழுது பாடியது, அந்த திருமணம் நடந்து அந்த பெண்ணை அந்த பெண்ணை அந்த கையில் அப்படியே வந்து அவர் அழைச்சிட்டு வர்றார். அழைச்சிட்டு போது அப்பதான் சொல்லுகிறார், அது யாருக்கு பாடினது என்ன, இது வந்து கனபாடிகளுக்காக பாடினது, எது முன்ன பாடினது, இது அப்படி இல்லை. அந்த காலத்தில் அவர்கள் அவருடைய இருக்கும் பொழுது இருந்த அடியவர்களுக்கு பின்னர் வழி வழியாக வருகின்ற நம்புவோன்ற எல்லோருக்கும் சொல்லுது. அதனால என்ன பண்ண, அருமையா சேர்க்கலா பெருமான், அது எதற்கு பாடினது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மாக்களும் உய்வதற்காக பாடியது. அதுலதான் நான் திருவேந்தலத்தை சொல்லவே சொல்றார். இங்க வந்து வெறும் 5 எழுத்து மட்டுமே சொன்னார். வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதித்தன அஞ்செழுத்துமே தான் சொன்னார். அந்த 5 எழுத்து எது இங்க சொன்னார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது. ரிக்வேதம் என்ன சொல்லுதோ, ஆயுர்வேதம் என்ன சொல்லுதோ, சாமி அதை அழட்டிக்க வேணாம். இப்ப நான் அப்படியே சாரத்தை பிழிஞ்சு கொடுத்துட்டேன். வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாமம் நம சிவாய. 2 பதி அவர் சொட்டுணை வேரியன் சோதிவானவன் அந்த கடல்ல இருக்கும் போது கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய். சுந்தரமூர் சுவாமிகள் எங்க பண்ணுது பாஞ்சிக்கோவன், மற்ற பத்தனைக்கின்றி நின் பாதவியே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், பிறவா தன்மை வந்த இதனேன், கற்றவர் தொழுது ஏற்கும் தீர்க்கரை ஒரு பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய். இதுபோல் மணிவாசகர் ஒரு ஒரு பாட்டு பாடியிருக்கார்.

சிவாய புகழிடம் பிரிது ஒன்றில்லை. போற்றி ஓம் நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டாய். போற்றி ஓம் நமச்சிவாய ஜய ஜய போற்றி போற்றி. நால்வர் பெருமக்களாலும் படாமல் சொன்னார்மையான மந்திரம். ஆகவே அந்த காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு, இந்த பெண்கள் வயப்படுகிற காமம்ங்கிற அந்த பெரிய மீனானது சுறா மீன் ஆண் திறந்து இந்த காலை பிடிச்சு இழுக்குதான். சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு, இனிமே எங்க பிழைக்கிறது என்ன? ஏன்னா வெறும் கடல்ல மட்டும் இருந்தோம்னு சொன்னா ஏதோ அலை இங்க அடிக்குது அங்க அடிக்குது, என்னப்பா கரையை பக்கம் பார்த்து போயிடலாம். இங்க அந்த அலையும் அடிக்குது, அதுக்கு மேல சூறாவளி காற்று அடிக்குது, அது மேல காலானது இழுக்க முடியாத சுறாமீன் வேற இழுக்குது. என்ன பண்ற இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி இனி பிழைக்க போவதில் நினைச்சது. நல்ல வேலை ஒரு ஒரு ஒரு ஒரு அப்படி ஒரு சின்ன பிடி கைப்பிடி வந்தது. அது என்னன்னா நமசிவாய என்று ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே. இதெல்லாம் என்ன பண்ணும், நமக்குன்னு சில சமயம் ஆன்மீக இதழ் இருக்குல்ல, மாந்தோர் வருதல்ல ஆன்மீக இதழ், அது நல்ல ஓவியர் விட்டு வரைய சொல்லி நல்ல கடலை போட்டு அதுல ஒரு ஆன்மாவை போட்டு என்ன இந்த ஆள் அப்படி அடிக்கிற மாதிரி வச்சு ரொம்ப நேரம் செய்யணுதீங்களா. அப்புறம் காலில் வந்து ஒரு மீன் அப்படி கதற மாதிரி வச்சு ஒரு பிடியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சு அந்த ஓவியத்தை போட்டு இந்த பாட்டை போடும். இது வரைக்கும் எந்த இதுலயாவது போட்டிருக்கணும் போட்டிருக்கணும். எப்படி வளரும் சாமி, எப்படி வளரும் சமய வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்வோம் நம்ம மறையெல்லாம் போடலாம் இல்ல. அப்படி போட்டு இந்த பாட்டை கீழே போட்டோம்னா ஒரு பத்தாவது ஒரு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க கூட யாராண்டாவது ஒரு 2000 ஆன்மாவில 20 பேர் பார்க்கட்டும், 20 பேர் 20 பாருப்பா மணிவாசர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுட்டாருப்பா, படம் பிடிச்சு காட்டுற போன இதில் வந்ததுப்பா பாத்தீங்கன்னா ஏப்பா நாம எல்லாம் எங்கேயோ நம்ம பெரிய திருவண்ணாமலையிலயும் மயிலாடுதுறையிலயும் இருக்கும்னு நினைக்கிறோம், கடைசியில இங்கேயும் இருக்கிறேன் கடலுக்குள்ள. ஒரு பாட்டுனா ஒரு பாட்டியா திருவாசகத்துல என்று ஒரு 4 ஆன்மா நினைக்குமே நினைக்குமே. நம்ம இதழ்கள் என்னதான் செய்கின்றன, என்னவோ செய்கின்றன. ஆமா சமயம்னு நீங்க நிச்சயமா இந்த மாத இதழ் வந்ததுன்னு சொன்ன அந்த மாத இதழ ஒரு இதுவரைக்கும் அருமையான மாதிரி ஓவியமான ஒரு அல்ல புதுமையான கருத்துக்களா ரொம்ப எழுதக்கூடாது அப்படி இத்தனை பக்கம் பார்க்கணும் காணி

ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே. திருவைந்தெழுத்துங்கிற ஒரே ஒரு அந்த புனைதான் இவ்வளவு இடையூற்றையும் காப்பாத்துதான். எது எது முன்னால பெரும் பிறவி பவ்வம் தடந்திரையால் எற்றுண்ணன். அப்புறம் இதனால வந்து கலக்குண்டல் பெரிய காற்றினால, அப்புறம் காமவான் சுரவின் வாய்ப்பட்டு கீழே அது காலை பிடிச்சு விழுக்குது.

இத்தனை இடையூறும் அந்த தண்ணீருக்கு மேலும் தண்ணீருக்கு உள்ளுமாக நிகழவும் கடலுக்குள்ள நிகழவும் ஆனா இவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்னு கேட்டா அது என்ன புனை? ஐந்தெடுத்தின் புனை பிடித்து. புனை பிடித்து என்ன செய்யறார்? கிடக்கின்றேனே, வேற வழியே கிடையாது. அவ்வளவுதான் தெரியணும். இங்க கேதாரத்துக்கு போகணும்னு சொன்ன கௌரி குண்டத்துல வெந்நீர், அருமையா வெந்நீராவே பொய்கை இருக்கு. நீங்க குளிக்கும் போது வெந்நீராவே இருக்குது, பத்த வச்சு பாருங்கல்ல, குளிக்கலாம். குளிச்சுட்டு மேலே ஏறணும், 14 கிலோமீட்டர் மேலே ஏறணும். ஏறும் போது வேற வழி என்ன? ஒண்ணு குதிரையில போலாம், இல்லைன்னா ஒரு குச்சி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஊனி போலாம். அப்படி ஊனும் போது இந்த புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே படுபாதாளம், விழுந்தால் விழுந்ததுதான். இந்த புறம் மலை சரிவு, இந்த புறம் கொஞ்சம் ஒதுங்கினா இந்த புறம் ஏதேனும் கை கிழகால பட்டு வலிக்கும், இந்த புறம் தள்ளணும்னா போச்சே போச்சிருது. அதுல குதிரையில போறதுதான். நாங்கெல்லாம் குதிரையில தான் கூட போனோம், நடந்து போகல. அந்த குதிரைன்னா அது பழக்கம் இருக்குது, 14 கிலோமீட்டர்ல 7-8 கிலோமீட்டர் போகும், இறங்கிடுவோம், இறக்கிடுவான். கொஞ்சம் ஏதாவது டீ சாப்பிட்டுக்கலாம், திரும்ப கொஞ்சம் நேரம் இருந்தா அப்புறம் குதிரை மேல இருந்தா அது நேர செங்குத்தாயிரும். அந்த குதிரை போகும்போது அது போற போக்குலதான் போகணும் இவனுக்கு. ஏன்னா மேல அது ஏறும்போது இவனுக்கு பின்னால தள்ளும், ஏன்னா படு பள்ளம் இல்ல, மேல செங்குத்தாயிரும் போது. நீங்க கீழே இறங்கும் போது முன்ன தள்ளும். அதனால நீங்க மேல அந்த குதிரை மேல போகும்போது எல்லாம் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இப்படி பிடிச்சுக்கணும், நாம எதிர் நீச்சலா. கீழே இறங்கும் போது இப்படி தள்ளுது இல்ல, நம்ம இப்படி நின்றுக்கணும். 14 கிலோமீட்டர் என்ன பண்ணுங்க? அந்த குதிரையில ஏறுனா வேற வழி இல்லை, எது ஞாபகத்து வரும்? இப்படித்தான் சுந்தர வெள்ளையானை மீது பெருமை போக சேரமான் பெருமாள் குதிரை காதல திருவெஞ்செழுத்து ஓதி போனாராம். எனவே அவருக்கு அந்த குதிரையிலே திருவெஞ்செழுத்து இந்த கேதாரம் போறோம். பெருமானி ஓம் நம சிவாய சிவாய நமோம், ஓம் நம சிவாய சிவாய நமோம். தன்னால வரும் வேற வழி? நற்றவா நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சுவாய. ஏன் அவனும் ஹிந்தி தெரிஞ்சவன், நம்ம தமிழ் தெரியாது. ஓ அவரை செலவு அப்படின்னு சொன்ன வச்சுங்க, அவன் குதிரை ஏதாவது இப்படி தள்ளிச்சு குதிரையை அடிச்சான்னு குதிரை துள்ளும், இன்னும் கீழே போடுவோம். அதனால நீ ஒன்னும் அடிக்க வேணாப்பா, மெதுவாத்த போற வரைக்கும் போட்டு எதுவும் பரவாயில்லன்னு சொல்லி போடுவோம். அதான் நீங்க ஒண்ணு ஹிந்தி, அதான் ஹிந்தி வேற ஒன்னும் மொழி வழங்காது. அதெல்லாம் இனி என்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி ஐந்தெழுத்தின் புனிபிடித்து கிடைக்கின்றேனே, சத்தியம், வேற வழி இல்லை. அதே போல கைலா யாத்திரை, கைலா யாத்திரை அப்படியே ஜீப்ல ஜீப்ல போனோம். இந்த லட்சத்துல நடந்து போறவங்க எல்லாம் போறாங்க பாவம், நாங்க ஜீப்ல தான் போனோம் இல்ல 5 நாள்ல. அப்படி ஜீப்ல போகும்போது அப்படியே போகுது, அப்படி மேல ஏறி பிடிச்சு இப்படி இருந்துட்டு அப்படி பிடிச்சு போகுது அப்படிங்களா. இந்த பிறம் அப்படியே படுபாதாளமா இருக்கும், சில இடங்கள் நல்லா தந்தரையாவும் இருக்குது. அப்படி போகும்போது அப்படி ஏறி போறது அப்படி திரியுங்கிறது அப்படி இருந்துச்சுன்னா உடனே தண்ணி நிறைய போகும், தண்ணி அது போய் எல்லாம் எவ்வளவு நேரம் போகுதோ அது வரைக்கும் நின்றுட வேண்டிதான். யார் அதுக்கெல்லாம் அணை போடுறது ஒண்ணு போடுறது அப்படி இருக்க வரைக்கும் வேண்டிதான். மணி சரியா 4:30 ஆகி போயிடுச்சுன்னு சொன்னா என்னன்னா, எந்த இடத்துல தண்ணி போகுதோ அந்த இடத்துல அருமையா டேரா போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாம் சைனீஸ், அவனுக்கு மொழி தெரியாது, அவன் எல்லாம் சீன மொழி பேசுறாள், அவங்கதான் எல்லாம். ஆனா ரொம்ப விரிவுறுப்பு இந்த டேரா போட்டு கொடுக்கற நேரம் அப்படி 4:40 தெரியற இங்க ஒரு இதை ஊனும் அங்க ஊனும் அப்படின்னு அது விரிப்பாங்க. உள்ள போக வேண்டியதான், ஒரு ஒரு டேராவில் 2 பேர் படுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அது அப்படியே உள்ள நடங்கி 5 ஐம்புலனும் அகத்தடைக்கு அப்படிங்கறது, 5 புலனும் அகத்தடைக்கு போக வேண்டியதான். இவர் இந்த வரம் எடுத்தா அந்த படுத்துருவார், என்ன பண்ற அடிக்கிட்டு அப்படியே என்ன பண்றது என்ன பண்றது? சிவாய நமோம் சிவாய நமோம். 7:30 ஐயா வாங்க கூப்பிடுறோம் சாப்பிட, இங்க இருந்து சாப்பிட்டா தேவலான் படும், முதல்ல இருந்து எந்திரிக்கணுமே, நடுக்குது அதனால நடுக்குது, அதனால நடுக்கிறதோட போய் நின்றுதான் எதேன்னு சாப்பிடணும். இப்படி ஒரு ஒரு 25 நாள் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதனால கைலாயத்துல ரொம்ப கடுமை. அதெல்லாம் நிற்கும்போது நாமெல்லாம் இவ்வளவு வசதியும் என்ன

0: அங்க போட்டோ கிட்ட யாரு எடுத்தான்னு வச்சுங்க, இங்க அதை அனுப்பிச்சிங்கன்னா வேண்டாம் வேணும்னு மூஞ்சி மோரே அப்படி இருக்கும், மேல எல்லாம் குள்ளா எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணுதான் தெரியும், கையில எல்லாம் உரை போட்டுக்கிட்டு கையும் கட்டிக்கிட்டு பூட்ஸோட கால் தானே, பூட்ஸ் கால் பேரு தான் சாமி கும்பிட்றதெல்லாம் கையில ஏனாதா கையில இங்கே இல்லன்னா காலு குளிருத அதனால. அதனால சன்னிதானம் கேட்டது எப்படியா அப்படின்னு, எல்லாம் சர்தார் சாமியை கைலாயநாதன் வணங்கணும், தூய்மை காப்பாற்ற முடியலங்கிறாதன், தூய்மை காப்பாற்ற முடியல, ஒரே ஒரு சொம்பு தண்ணி கொதிக்கிற வெந்நீர் கொடுப்பேன், நீங்க அதுக்குள்ள பல்லு விளைக்க மூஞ்சிகள் இருந்தா என்னத்த பண்றது, ஏதோ கழுவுனதுதான் வாய்ப்பு புளிச்சதுதான் சிவசிவ சிவசிவ சிவசிவ அதெல்லாம் சொல்லப்படாது. இப்படி அஞ்சு நாள் ஏறி அங்க போய் மானசர் அங்க குடிக்கிறதுன்னா இந்த அஞ்சு நாள் தான் குடிக்கல, சற்றே அப்படி கலட்டும்னு சொன்னாலே குளிருது. ஆனா மானசரவர்ல குடிச்சா தேவலாம், இனிமே இன்னொரு தடவை இங்க வர போறோம். எத்தனை நாள் பிரிந்திருக்கேன், இனிமே எங்க காண போறோம் கிடையாது. அதனால அப்படியே படார்ந்த பிச்சு அப்படி காக்கா கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்ந்து குளிக்கும் நினைச்சோம் அவ்வளவு எடுத்து. நல்ல வேலை ஒரு நல்ல அருமையா தைலம், இந்த தைலம் வாங்கல தலைவலி தேரம், அதை உடனே தேய்ச்சி கீச்சு ஒன்னும் கை வேலை செஞ்சது இல்லைன்னா அப்படியே இருக்க மாட்டிருக்கு. என்ன பண்ணுங்க, இப்படிப்பட்ட சமயத்துலதான் நம்ம அந்த திரு ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனி. கேதாரத்துல போனா நாலு மணிக்கு போனா 95 களிர் மடைக்குங்கிறது அருமையான பதியம், இங்க பாடுறோம் ரொம்ப அருமையா போவதெல்லாம் வண்டு பாட மயில் ஆல இங்கெல்லாம் பிரமாதம் நாம கூட கொஞ்சம் போதுவா மட்டும் மாதிரி பாடல மாட்டிருக்கு. அங்க போய் இந்த தொண்டரஞ்சு தொண்டரதான் அஞ்சிட்டோமே எல்லாம் எங்கயா படுக்கிற போன உடனே இதுக்கு மணி 3:30 அப்ப 9 படுங்க. நல்ல வேலை அடியில் நல்ல நெருப்பு அப்படியே கனகன்னு போட்டு அதுக்கு மேல இரும்பு கட்டில போட்டு படுக்க வச்சாங்க, அவ்வளவு நடுக்கு போச்சு. கஞ்சி கஞ்சி ஒண்ணு வேணாம் சாமி, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில கொஞ்சம் தேவலாம் பொல்லவில் வலிக்கிட்டு அப்பவே நான் 95 கழிவு மடிக்கெல்லாம் சரியா பாடல, வண்டாவது பாடுறதாவது இங்கதான் பாடுவேன், எல்லா வண்டு பாடுறது மயில் ஆளுவதெல்லாம் இங்க கீழே வந்துதான், நேபாளம் வந்தா அப்ப நம்ம இடம் வந்துடுது, அப்ப நீ பாடலாம். எப்படியா கேதாரத்து பதியத்தை இப்ப பாருங்க நல்லாவே. இப்படி எல்லாம் இருக்கிறது நம்ம அதாவது வேற வழி இல்லை என்று வருகின்ற பொழுது வேற என்ன பண்ணுவோம், அப்ப தன்னால வந்துடும். அதான் இந்த தனியனின் பெரும்பிறவி பவ்வத்தவ தடந்திரையாலியற்றுண்டு பற்றொன்றின்றி தனியனிய தேர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்றென்றெண்ணி என்ன நினைக்கலாம், ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே. இது சாதாரண ஆன்மாவுக்கே வரும் இந்த புத்தி, ஆனால் ஞானியாக இருக்கிற முனிவாசர் பெருமான் பெருமானி இவ்வளவு அல்லற்கிடையிலும் நான் ஏதோ வாழ்கிறேன் என்றால் திருவைந்தெழுத்தன் ஐய புனைதான், ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனி முனைவனி முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி. அப்படி இருந்து தவிச்சிட்டு இருந்த என்ன பெருமானி நீதான் நல்ல அருமையான கரையில அப்படியே கொண்டாந்து ஒதுக்கினேன் அல்லவா, அந்த கரை எப்படிப்பட்ட கரை, மல்லல் கரை காட்டி. அது என்னது மல்லல், பாடா போன தொல்லாப்பி ஞாபகத்துக்கு வரணும், மல்லல் வளனி பாத்தீங்களா, இந்த சொல்லி எங்க போய் ஏறி இருக்குன்னு, மல்லல் மல்லல் வளனி ஒரு சின்ன சூத்திரம் அவ்வளவுதான், மல்லல் மான இந்த இந்த எல்லாம் என்ன பண்ணும் எது இந்த பல் மல்லல் சீக்குவல் டு வளம் என்று சொல்லி சொல்லிருந்தா பிழைச்சோம், இல்லைன்னா மல்லல் ஒண்ணு விளையாது, மல்லல் கரைகாட்டி. அப்ப வளமான கரை, அந்த வளமான கரையாவது எது, புத்தி பேரு, புத்தி பேரு. இதுவரைக்கும் முத்தி நெறி அறியாத முருகரோடு முயல்வேறி. ஆனா இன்னைக்கு பக்தி நெறி அறிவித்து ஐயா நீ நிறைய வேலை செஞ்சவனாச்சேன்னாரு. பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருடையவர் ஆர்வருவே. அப்படிப்பட்ட கரை முனைவனே முதல் அந்தம் இல்ல. அந்த கரைக்கு முதலும் இல்ல முடியும் இல்லை, அப்படி என்றுமே வளமாக இருக்கிற கரை. அது எது? முத்திப்பேரு. மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் யாருக்கு? மூர்கனியக்கு. என்ன மூர்க்கத்தனம்னாரு, இந்த பெருவிதியே கடந்து விட்டு இதை விட்டு வெளியில வந்து இல்ல, அதான் மூர்க்கத்தனம். வேற என்ன பண்றது? இந்த பெருவிதியே இருந்திருந்து அதுல இருந்த விட மாட்டேன்றது இல்ல, அது மூர்க்கத்தனம். மூர்கனியக்கு என்று அருமையா சொன்னார். கேட்டாரும் அறியாதான், கேட்டாரும் அறியாதான். இதுவரைக்கும் ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு அவன் பெருமானை அறிவிக்க முடியாது. ஏன்னா அந்தந்த ஆன்மாவே அறிந்து என்போம் அல்லவா. கேட்டாரும் அறியாதான், கேடு உண்டில்லான். அவனுக்கு ஏது? அந்த மீது ஆவி ஏது? ஒன்றும் இல்லை. கிளையிலாம் பாவம் சுற்றத்தாரே இல்லை. சுற்றத்தார அப்பம் அல்லாத ஆளு ஒரே ஒரு ஆள், இனிஷியல் இல்லாத ஆளு ஒரு ஆள்னு அவர் தான். ஏன்னா ஆங்கிலத்துல சொன்னாதான் வளர்ந்தது. இப்ப உலகத்துல இருக்கிறவங்க கூட இனிஷியல் இல்லாத ஆள்னா அவனை எல்லாம் விரைக்க பார்ப்போம். ஏன் தகராறான ஆளுன்னு அர்த்தம். பெருமான் இனிஷியல் இல்லாத ஆளு, ஆனா வியக்க பாக்குறோம். அடே பெருமானினர் அவருக்கு என்ன இருக்கு? அதனால ஒண்ணுமில்லாத ஆள். எனவே கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான். அது என்னது கேளாதே எல்லாம் கேட்டான்? எதையுமே கேட்காம நான் கேட்டாங்க தாடா. கொஞ்சம் கொஞ்சம் நினைப்படுற இப்ப நம் போல ஒரு உருவம் இருந்து காதுன்னு வச்சு கேட்டோம், மூக்குன்னு வச்சு நுகர்ந்தோம், கண்ணுன்னு வைத்து பார்த்தவனுக்கு புரியுதுக்கா? எல்லாம் பெருமான் கேட்டுதான் பொருள். அவனுக்கு வடிவின்று, வடிவின்மையினால ஐந்து பொறிகளும் இன்று கண்காது மூக்கு இல்ல. எனவே நம் போன்று பொறிகள் வழி அவன் கேளாமல் தன்னியல்வால் கேட்டவையின் கேளாதே எல்லாம் கேட்டான் என்றார் என்று கேளாதே எல்லாம் கேட்டான். நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு. இது ரொம்ப அருமை. தேவ இந்த மாதிரி ஒரு பொது மேடைகள்ல நீங்க சேர் ஒண்ணுதான் இருந்தது, அது ஆனா நாலஞ்சு பேர் நல்லா விஐபியா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? வரவேற்ற தேங்க. அதுல இருக்கிறதுல யார் ரொம்பவோ அல்ல அவரை, அதுலயும் மற்றவங்க கொஞ்சம் வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்க சேர் போட்ட உடனே அது வந்து உட்காரும் எந்திரிமீங்கள. அதனால மற்றவங்க எல்லாம் அப்படியே எல்லாம் சேர்கள் இல்லைன்னு நிக்குது, ரெண்டு மூணு விஐபி எல்லாம். அந்த நாட்டார்கள் விழித்து இருப்பேன், ஆனா ஒரே ஒரு சேர் இருந்தது. பெருமான் என்ன பண்ணாரா, அவங்க எல்லாம் விழித்திருப்போது மணிவாசகா வா உட்கார்ந்து கேட்டாராம். ஞாலத்துள்ளே நாயனுக்கு தவிசித்து. அதுக்கு அவங்க ஏதாவது தூங்கி உள்ளதுதான் சரியும் பரவாயில்ல, இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துக்கிட்டு இருந்து அந்த சேர் வரும்போது இதெல்லாம் தனக்குத்தான் ஒவ்வொருத்தரும் நினைச்சான். கடைசியில மணிவாசகா நீ இதுல உட்காந்துக்கப்பா அப்படின்ட்டாரான். கருணை கருணை. அங்க என்ன பொருள்? நாட்டார் பிடித்து இருப்பேன்னு நம்ம சும்மா விஐபின்னு சொன்னோம். நல்ல பக்குவமுடைய ஆன்மாக்கள் பலரும் இருக்கவ கூட இந்த பக்குவம் இல்லாத ஆன்மாவுக்கு உட்கார சொல்லி அவங்களாம் நிக்க வச்சுட்டியப்பா. நாட்டார்கள் விழித்திருப்ப வேடிக்கையா சொன்னது. உண்மை என்ன பொருள்? எத்தனையோ நல்ல தவத்தன்மையுடைய ஞானிகள் அவர்கள் வந்து இது மாதிரி தவிசில உட்கார்றது தகுதி உடையவர்கள் இருக்கவும் கூட ஒண்ணுமில்லாத அடியனுக்கு போட்டியப்பா. இந்த நாயனுக்கு தவிசிட்டு நாயினேற்கே
1: அவங்க எல்லாம் எங்கேயோ பார்க்கும்போது நீ பாரு பத்திரமா பாரு, காட்டாதனவெல்லாம் காட்டி இதுவரை காண முடியாத ஆனா காண வேண்டுவதாகிய காட்டாதனங்கிறது என்னன்னு கேட்டா இதுவரை காண முடியாத ஆனா காண வேண்டியதாக இருக்கிற காட்டாதன எல்லாம் காட்டி. இதுக்கு என்ன வர சொல்றதுங்க, என்ன வர சொல்றது, காட்டாதன எல்லாம் காட்டி என்று சொன்ன என்ன பொருள் முன்ன ஒரு இருந்துச்சுன்னா காட்டாதன காட்டாதன எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி இதுதான். இப்ப என்ன சொல்லிவிட்டோம் பூசா, இந்த காட்டாதனங்கிறது இடதுபுறத்துல போட்டு ரெண்டு கோடு போட்டேன், ஏன்னா அது பொருள் எழுதுறனா இப்ப விளங்காததுக்கு விளக்கம் பண்றனா, அதனால காட்டாதன காட்டாதன எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி உன் தலையில தான் இது கொஞ்சம் உடையாது கடைசியில் சொல்லணும் எளிமையா தான் இருக்குது, காட்டாதன எல்லாம் காட்டி சொல்லணும்னு பார்த்தா ரொம்ப சாதாரணம்லாம். இப்ப ஒரு பத்தாம் கிளாஸ் அல்லது நாலாம் காட்டாத இதுவரைக்கும் காட்டாதெல்லாம் காட்டினாங்களாம் அப்படிங்கிற அது பொருள் தெரியுது, அந்த காட்டாத என்னது தெரியுது. இதுக்கு அங்க போகணும் இன்னொரு திருவாசகம், கேட்டாயோ தோடி கிரி செய்தவர் ஒருவன் கேட்டியாடி அந்த ஆள் செஞ்சது அதுதான் அன்னைக்கே சொன்னேன், வெள்ளையும் ஜல்லையுமா இருந்தா காவன் தான் தானா இல்லன்னா பண்ணி கூடுறீங்களே கூடவே காதல் கத்திரிக்கான்னு. கிரி செய்தவர் ஒருவன் அடுத்து வருந்தான், கேட்டாயோ தோடி கிழி செய்தவார் ஒருவன் என்னடி பண்ணுனா என்கிட்ட சொன்னி ஆட்டினாரு, தீட்டார் மதில் போடை சூழ் தென்னன் பெருந்துரையான், அவன் அருமனைய பாத்தீங்கன்னா என்ன எப்படிப்பட்ட மதில் தெரியுமா, தஞ்சாவூர் ஜில்லாக்காரரு எம்மாம் பெருசு மதில் எம்மா, இந்த எம்மாங்கிறது அங்க வரும் இப்ப பரவாயில்ல கொஞ்சம் குறைஞ்சிட்டு தஞ்சாவூர் ஜில்லா எல்லாம் சரிங்களா, இங்க யாரும் இருந்தால் கவலைப்படக்கூடாது. எம்மாம் பெருசு என்னது, தீட்டார் மதில் புடை சூழ், அப்படி ஓவியம் தீட்டு மதில் எல்லாம் இருக்க முடியாது, மதில் புடை சூழ் தென்னன் அவ்வளவு பெரிய மதில் உடையவனாடி அங்க ஒன்னு அழைச்சிட்டு போனாடி, ஆமா அவ்வளவு வந்துட்டுதான் வச்சுக்கோ என்னது வெளியூர்காரனா இருக்க போறான்டி, இல்லடி தென்னன் நம்மூராடி அது போதுவோ என்னது சில்ற பெருந்துரையான் அப்படி காட்டணும் பெருந்துரைய எப்படி இப்படியும் காட்டணும், இந்த இடத்துல எங்கேயுமே காட்டக்கூடாது பெருந்துரை பெருந்துரை தான், ஆனா இங்க பெருந்துரைய மதிலே அப்படி இருக்குன்னா எப்படி இருப்பாண்டி என்னோட ஏப்பா பெரிய ஆளுச்சு பெரிய புள்ளிடி பெரிய புள்ளி பெருந்துரையன். ரெண்டு பேரும் போனீங்க அந்த அரண்மனைக்குள்ள என்ன பண்ணீங்க, காட்டாதன எல்லாம் காட்டி, இதேதான் கதை. ஏ சார் இங்கதான் காட்டாதன எல்லாம் காட்டிங்கிறது விளக்கம் இல்லை, நீங்க அங்க என்ன இதுக்கு மேல அண்ணன் அது அதுக்கு மேல இது அண்ணன் இன்னும் என்னதான் என்ன காட்டாதன எல்லாம் காட்டினார், சிவ சிவ பொறுத்திருந்து பாருங்கள் இங்க விளக்கம் இல்ல அங்கதான், காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி அதுதான் திறவுகோல், அதுதான் திறவுகோல். அப்போ காட்டாதனவெல்லாம் இதுவரை காண வேண்டியதாய் ஆனால் என்னால் காண முடியாது இருந்தவையெல்லாம் காட்டி சிவமாகிய தன்னை காட்டின, அப்ப சிவமாகிய தன்னை காட்டி எனவே நம்முடைய சைவசித்தாந்தம் எத்தனை பொருள் சொல்கிறது, முப்பொருள் உண்மை கூறுகிறது, முப்பொருளை எது ஒன்று சிவம் காட்டி என்றார், சிவம் போக மற்ற எஞ்சியது இந்த ஆன்மாவையும் ஆன்மாவை பிடித்திருக்கிற மலக்கூட்டையும் காட்டி என்று.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை ஆறாவது பாடல் கருவுற்ற நாள் முதலாக. வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: வாழ்க அருமுகம் வாழ்க வற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமஃ சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநல்லூர் பெருமனம். ஒளிப்பிழம்பாக தோன்றியருளும் இறைவர் திருமுன்பு அருளிய நமச்சிவாய திருப்பதிகம். பண் கௌசிகம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

திருவாரூர் சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது, மண்ணுமா மலரால் வழிபட்டது, வன்னி ஆறு மதி பொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் மலர்ந்ததால் என்று சேக்கிழார் பெருமான் போற்றித் துதிக்கும் திருவாரூர் புற்றிடம் கொண்ட புண்ணியனை பூங்கோயில் உறைவானை தொழவிழைந்த சுந்தரர் பெருமான் பறவையுன் மண்டலி தொழுது தேவாசிரியன் போற்றி திருமூலட்டானம் மேவி வீழ்ந்து எழுந்து கை தொழுது முன்னின்று விம்மியே மற்றை கண் தாரும் என்று வேண்டியுருகினார். பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகுதற்கு ஆளாம் திருத்தோழமை திறத்தால் அஞ்சொற்பதிகம் பாடிய சுந்தரருக்கு சீதமலர் கண் கொடுத்து அருளினார் ஆரூர் பெருமான். திருக்கச்சி ஏகம்பத்தில் இடக்கண் பார்வை பெற்ற ஆரூரர் திருவாரூரில் மீளா அடிமை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி வழக்கண்ணும் பெற்று மகிழ்வார் ஆயினர். கண்ணிற் சிறந்த உறுப்பிள்ளை என்பது நீதி நூல். கண்ணே, கண்ணின் கருமணியே, மணியாடு பாவா என்பார் அப்பரடிகள். முகத்திற்கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன், முக்கண்ணா முறையோ மறையோதி என்று திருவொற்றியூரில் எல்லை நீங்கிய காலத்து பாடியருளிய நம்பியாரூரர் திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் பெற்று கச்சியில் இடக்கண்ணும் ஆரூரில் வழக்கண்ணும் பெற்ற வரலாற்றோடு தொடர்புடைய திருப்பதிகங்களை நாள்தோறும் பாராயணம் செய்தால் கண்ணொளி பெருகும் என்பது திண்ணம். மீளா அடிமை எனத் தொடங்கும் பாடல் பண் செந்துருத்தி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருநாளூர் மயானம் பண் சீகாமரம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: தலம் திருவலஞ்சொழியும் திரு கொட்டையூர் கோடீச்சரமும் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு கச்சி ஏகம்பம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு கடவுர் வீரட்டம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7வது திருமுறை. பண் நட்டராகம். இராகம் பந்துவராளி. திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிடித்த பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

திருமாளிகைத்தேவர் முதலாக ஒன்பது ஆசிரியர்கள் அருளி செய்த ஒன்பதாம் திருமுறை திரு இசைப்பா திரு பல்லாண்டு ஒன்பதின்மர் ஆசிரியர் துதி திருச்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜி அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு சிவ நிந்தை கூடாமை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் சிவ நிந்தை கூடாமை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

தரும் உருவத்திவள் வாடிடக்கேகின்றே. கீழறி குன்ற தரவும் குமிழ்ந்த கிளறு மணிகள் வாழறிக்கும் வைகை வாழ்ந்தனர் இயல்பர் வயற்புகலித்தாளறிக்குள் மறியான் அருள்

நரவும் பொழில் எழில் காழியர் கோர் திருநாமங்களே நல்ல நாம் உகந்து ஏத்திய ஞான சம்பந்தனை நள்ளலர் போலியே முகப்பெஞ்சரல் சில்திவல் சில்திவல் இந்தியிட

குறும்போது வந்தார் ஆறல் கொழில் தன்னரே பெற்றதல்லால் அவ்வரும் பதமே.

ஆனைத்தம் தாழினையே தாழில் சரணம் தரு சண்பை நாதன்.

மணி வளை தோழர் காசனை சண்பையல் பெண்ணில் அமிர்தனல்லாள் குழல் நாக்கல் பெடையொடல் கூஞ்சொல்லல் துதைந்தவள்டே கொல் தூள் கொலை நீத்தள்ளல் பொழில் எழில் காசினி கூத்தனில் தாதுகளே பாதுகள் தோய்த்தனல் சல்லாசியா சடலம் படுத்து போதையில் சிக்கல் கரல் சேர்த்து வாழாதுலுக்கையில் நீர் போதிய புத்தர்கள் வல்வில் புகலியர் போல்

பலத்த சிறந்து வல்குள் ஓரும் அமிர்தை பருகிட்டு எழுவதோர் உட்கழிப்பு கூறல் வழிமொழி தந்து என வாழ்வித்தவன் குழல்

ஏந்தும் உலகுருவீர் எழில் நீலக்கற்கொள் இல்ப ஓந்தள் புகழார் முருகற்கொள் தோழனை ஓகமார்பை காக்கும் கனலில் குளிர் படுத்தும் கடற்கூடலில் வாய் வேந்தில் துயர் தவித்தானே.

மனத்தமிழாகரல் பாத தொடர்பு எளிதே எளிவந்தவா எழுப்போவரை யார் மணித்தா தழங்க துளி வந்த

சொற்சிறுக்கலதம் ஆரருளே ஏ நன்னன்ன.

கொடுமி நிடுவெப்பகன் கொள்கில் வே பனி நோய் தன்னார் வழிகட்டழிந்தமை சொல்லுவரே காழ்கிறையே

அருள் போல் மனமே புகழ்ந்த மடக்கொடியே மலர் மேல் இருந்த அலமே அமிர்த குமுத செவ்வா உங்கள் இனமே பொலிய வள்ளாடி எழிற்சோலையுள் எய்துகவே புகட்டித்து மோட்டு வராலினமேதி முலை உரில் ஜகட்டி சொறி பால் தடல் நிறை குச்சை வயத்து அரசே தகட்டில்

மலையத்தனி தோழ் விசை மழுவேற்றி மலைப்புறத்து நிலை எத்தனை பொழுதோ கண்டதூரனை நீதி கெட்டார் புலைய கழுவில் குழு கண்டவன் திகள் கொச்சையல்ல சிலையொத்த வாழ்

தேர் சீர்மணிகள் பொருந்தும் சிவிகையே கொடுத்தலே. சண்பையான சம்பந்தற்கு சீர்மணிகள் பொருந்தும்.

வந்தம் அருளிலல் அருளிலரே போல் வெருளின மாலில் மெல் நோக்கியை விட்டு விடுநிதியில்

மலரன் கூட்டமெல்லாம் அழைக்கின்ற கொண்டல் ஈயம் ஈயம் புல்லிலை அகன்றார் வரவு பிழைக்கின்றது குரல் என்றி உழசல்வை பெறான் புறவத்திழைக்கின்ற கூடல் முடியையே கிழைக்கின்ற கோடல் முடிய எண்ணாத இளங் குடிக்கே குடித்தேர் அவுணர் குழா.

புரி வச்சிலையால் வடித்தே நயன கணையினே போத்து வளைத்தனரே வளைபடுதல் கடல் கொச்சை வயவன் மலர்களக்கே வளைபடு நீர் முடிவார் புனல் ஓரல் தன வளைபடு கண்ணியர் தொல் பொது அம்பரும் இந்த வளைப்படு கிங்கிணிக்கால் மைந்த வா

தாமரை காடதல் கோயில் கதவிலே அன்று உடைத்ததே பாணல் தன் யாழில் ஒலியே உறக விடல் துடைத்தது தோணி புறத்துக்கு இறைவன் சுடர் ஒளிவாய் படைத்தது தன்மையை நல்ல அரசு பணித்திடவே பனிபடல் நுண்ணிடை பாதல் பொறா பலகாதல் என்று தனிப்படுகை சொற்களால் தவிர்த்தேற்கு தழல் குமிழ்கா மணிபடு பொற்கழல் ஞான சம்பந்தல் மறுபலரே போல் துணிபடுவேலல்ல கண்ணியல் நோ வந்து தோன்றியதே.

இயலும் கொல் என்று முயலாதனவே முயல்றுவல் மோகச் சுழி அழல்தே செயலார்வரை மதில் காரியர்கோன் திருநாமங்களுக்கு அயலார் எனப் பல காலங்கள் போக்குவர்.

மற்படு தொல்லை கடல் குடை சூழ்தர் மண்ணிடையே மண்ணில் திகழ் சண்பைநாதனை வாரினில் வல் அமனை பண்ணை கழுவில் நொதி வைத்து எல் வந்த வினையருக்குள் கண்ணை கதி தமிழனை எல் கற்பதத்தே எல் கற்பகத்தை திண்ணத்துடு அடையல் கவுனியர்

அருளாயல்றே திருமிடத்தாய் அருளாயல்றே கை தொழுவரே நீரும் மலரும் கொளா நெடுமாலும் பிரமனுமே பிரமாகுரல் பெல்குரு செழ்வை கோணி புகலி கொச்சை சிரமாகுரல் புறவந்தராய் காணி வேணுபுரம் பரமாக

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: வா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கராகம் மூன்றாம் கட்டளை, கரவின்றி நன்மாமலர் கொண்டு என்ற திருப்பாடல்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 13. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: முதலில் பஞ்சாட்சரம் ஓதிவிட்டு நிகழ்ச்சிக்கு வருவோம்.

கும்பவனபுரம் என்று பேர். ஆலவா என்பதும் மதுரை என்பதும் நான்மாடக்கூடல் என்பதும் காரணப்பெயர். அந்த காரணப்பெயரை நான் இப்ப விளக்கி சொன்னேனேயானால் நான் என்னுடைய நிகழ்ச்சிக்கு போறது சிரமமா இருக்கும். இப்ப சிதம்பரத்திற்கு வந்து தில்லைவனம் என்றுதான் பேர், தில்லை என்றுதான் பேர். தில்லை என்று ஒரு செடி. நான் உங்களுக்கு முன்னையே நினைவூட்டியிருப்பேன், நமது சிவாலயங்கள் இருக்கிற சிவன் ஒரு காலத்துல ஒரு மரத்தடியில்தான் இருந்தது. அந்த மரத்தை வச்சுதான் அந்த ஊருக்கு பேர் இருக்கும். ஆலங்காடு, பனையபுரம், தர்பாரண்யேஸ்வரம் என்று வருவதெல்லாம் பின்னாலதான் இந்த கோயிலாக வளர்க்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல தில்லை என்பது ஒரு செடி, அந்த செடிங்கிட்டதான் அந்த கோயில் இருந்ததாக வரல. இப்ப அந்த ஊர்ல தில்லை என்ற செடி இல்ல, பக்கத்துல ஏதோ சில ஊர்களில் இருக்கதாக எழுதி இருக்கிறார்கள். ஆக கடம்பவனபுரம் என்பதுதான் இது மதுரைக்கு பேர். ஆலவாய், மாடக்கூடல் இதெல்லாம் காரண பெயர். இப்போ நாம் வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய வரலாறிலே அவர் இந்த சைவ சமயத்துக்கு செய்த பெரிய தொண்டு, இந்த சைவ சமயத்தை காப்பாற்றி விட்ட பெருமை திருஞான சம்பந்தருக்கு உரியது. அப்படி அவர் காப்பாற்றி, மிகவும் காப்பாற்றுவதற்கு சிரமப்பட்டு காப்பாற்றிய இடம் மதுரை. அவருடைய திரு அவதாரத்தின் நோக்கமே சைவ சமயத்தை காப்பாற்றுவதற்குத்தான். நான் இங்கு உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்கவாசரும் முயற்சி செய்து இதனை காப்பாற்றவிட்டால் இது 7வது நூற்றாண்டிலேயே இந்த சமுதாயம் மண்மூடி போயிருக்கும். அதனாலேதான் திருக்கோயில்கள் எல்லாம் இந்த 4 பேரையும் நிச்சயமாக நம்மளை போல மனிதராக பிறந்த அவர்களை தேவர்களாக எண்ணி, கடவுளாக எண்ணி கோயிலிலே வைத்திருக்கிறார்கள். ஆக திருஞான சம்பந்தர் மதுரைக்கு சென்று அவர் தங்கியிருந்த மடத்திலே தீயை வைத்து இந்த சமணர்கள் கொளுத்தி விட்ட போது இந்த தீ பாண்டியனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் பாடிய போது அந்த தீ அவரை பிடித்துக் கொண்டது. அதுதான் அவருக்கு வெப்பு நோயாக மாறியது. வெப்பு நோயில் அவன் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் என்று சென்ற மாதம் நிறுத்தி இருந்தோம். இப்பொழுது மேலே தொடங்கும். பாண்டியன் வெப்பு நோயினால் துடிக்கிறான். இந்த சமணர்கள், பாண்டியன் சமணனாக ஆகிவிட்டான். அவன் கூன் பாண்டியன் அவனுக்கு பேர். இப்ப கூனனாக இருந்தாலும், குருடனாக இருந்தாலும், செவிடனாக இருந்தாலும் அவனுக்கு பேர் இருக்கிறதல்லவா? ஆனா அந்த பாண்டியனுக்கு என்ன பேர் என்று நான் பார்த்தபோது எங்கேயும் எனக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிடைத்து சொன்னால் நான் கேட்டுக் கொள்வேனாக. அந்த கூன்பாண்டியன் இப்பொழுது ஜுர நோயினால் கடந்து துடிக்கிறான். கிட்டே போய் இந்த மங்கையர்கரசியார், திருஞான சம்பந்தர் வந்தால் இந்த நோய் தீரும் என்று சொல்லுகிறார்கள். இந்த நால்வர் பேரை ஐந்தெழுத்து என்று சொல்லுவார்கள். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்ற பெயரில் 5 எழுத்து இருக்கிறது என்று பெரியவர்கள் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார்கள். ஆக திருஞான சம்பந்தர் என்ற சொல் அந்த பாண்டியனுடைய காதல விழுந்த உடனேயே அவனுக்கு கொஞ்சம் ஜுரம் கொஞ்சம் குறையிறது போல இருந்ததுதான். நோயுற்று இருக்கிற ஒருவன் எவ்வளவு கசப்பு மாத்திரையும் ஏற்றுக்கொள்ளுவான் அது நமக்கு தெரியும் இல்லையா? சாதாரண வேளையில் அந்த மருந்து அவனை சாப்பிட சொன்ன சாப்பிட மாட்டான். நோய் இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வான் அல்லவா? இப்போ சமணனாக இருக்கிற பாண்டியன் சைவனாக இருக்கிற திருஞான சம்பந்தரை அங்கு வர சொல்லுவதற்கு ஏற்றுக்கொள்ளுகிறான். காரணம் என்ன? உடல்நிலை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறது அல்லவா? ஆனால் தீவிரமாக இருக்கிறவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உதாரணமாக ஒன்று சொல்லுவோம். திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 2 கண்ணும் போய்விட்டது என்று உங்களுக்கு தெரியும். அந்த வேளையிலே அவர் வந்து வேற ஒரு தெய்வத்தை வணங்கினார் என்று வரலாறு இருக்கிறதா? இல்லை. ஒரு பெரியவர் தனக்கு உடல் நோய் வந்தபோது, அவருடைய பெயரை நான் சொல்ல இங்கு விரும்பல, ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார் அவர். அவருக்கு நோய் வந்து விட்டது. நோய் வந்ததன் காரணமாக வேற ஒரு தெய்வத்தை அவர் வணங்குகிறார் அல்லவா? அப்ப கொள்கையில் மாறுதல் வந்து விடுகிறது அல்லவா? ஆமா, அவருடைய பெயரை நான் சொல்ல தயாராக இல்லை. திருநாவுக்கரசரோ, திருஞான சம்பந்தரோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ அல்லது மாணிக்கவாசகரோ தனக்கு பெரிய இடர்பாடு வந்த போதும் கூட
சிவனை தவிர வேறு ஒரு தெய்வத்தை அவர்கள் வணங்கவில்லை என்பதை நீங்கள் திண்டமாக நெஞ்சிலே எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமா, ஆக கூம்பாண்டியன் என்ன செய்கிறான், தனக்கு உடல் நோய் சரியில்லை என்று சொன்னபொழுது திருஞான சம்பந்தரை கூப்பிடலாமான்னு சொன்னபோது சரின்னு ஒத்துக்கிறான். ஆக கொள்கையில் மாறுபாடு வருகிறது, கொள்கையில் அழுத்தம் இல்லை என்பது பொருள் இங்கே. ஒத்துக்கொள்ளுகிறான். நேர திருஞான சம்பந்தரிட்ட மங்கையர்கரசியாரும் குரச்சரியாரும் போய், சுவாமி எங்களுக்காக நீங்க வந்து இந்த கூன்பாண்டியனுடைய ஜுரத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டபோது ஒத்துக்கொள்ளுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, மங்கையர்கரசியாருக்கும் குரச்சரியாருக்கும் அவர்களுக்காகவாவது போய்த்தான் தீரும், அது கடவுளுடைய விருப்பமும் அது என்பதும் நாம எண்ண வேண்டியது ஒன்று. சரின்னு சொல்லிட்டு நேரா சரி பாண்டியனை போய் பார்க்கலாம்னு வரல சுவாமி. அந்த தன் முனைப்பே இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். சரி வர்றேன்னு சொல்லிவிட்டு நேர பாண்டியனிட்ட போகாம நேரம் ஆரவாய்க்குத்தான் போறார், சிவனிட்ட தான் போறார். அப்ப கேட்கிறார், சுவாமி நான் போய் அந்த சமணர்களால தீர்க்க முடியாத நோயை நான் போய் தீர்ப்பதற்கு உனக்கு சம்மதமானு கேட்கிறார். நான் தீர்த்து விடுவேன் ஆணவத்தோடு அங்கு செல்லவில்லை என்பதும் நாம எண்ண வேண்டியது ஒன்று. போயிருக்கலாம் அல்லவா? கிடையாது, நேர கோயிலுக்கு தான் போற. போய் சாமியை கேட்கிறார். அவரை கேட்டது பாடலாக, அந்த பாடல் இருக்கிறது இன்றும்.

இப்படி ஒரு கேட்டார், உனக்கு திருவுள்ளமா? நான் அந்த பாண்டியனுக்கு போய் ஜொர நோயை தீர்த்து இந்த சமணர்களை வாதில் வென்று அவர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு உனக்கு திருவுள்ளமா அப்படின்னு கேட்டுவிட்டார். கேட்டபோது சாமியினுடைய திருவருள் உடனே அவருக்கு கிடைக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பெரிய புராணத்தில் படித்தவர்கள் சில பேர் இங்கே இருக்கக்கூடும், அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ இருக்கட்டும். ஆக அவருக்கு அந்த சரியான திருவுள்ளத்தின் குறிப்பு அவருக்கு கிடைக்கவில்லை என்றுதான் நான் எண்ணுகிறேன். மறுபடியும் ஒரு பதியம் பாடுறார், உனக்கு திருவுள்ளம் தானா அப்படின்னு மறுபடியும் ஒரு பதியம். இந்த பாடின பாட்டுல 10 பாடல்கள் இருக்கிறது, உன்னுடைய திருவுள்ளமா திருவுள்ளமா திருவுள்ளமா 10 தடவை கேட்டிருக்காரு. 10 தடவை கேட்டும் அவருக்கு சரியான பதில் அவருக்கு இருந்து வரல என்றுதான் நான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு பதியம் பாடுறார் சுவாமி.

சிவனடியார் தானே இவர், இன்னொரு சமுதாயத்தை ஏன் அழிக்க வேண்டும் அப்படின்னு ஏன் கருதுகிறார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம நாட்டில் ஒரு சொல்லு ஒண்ணு உண்டு பண்றீங்களா, பசுவை அடிக்க கூட மாட்டார்கள் ஆனா கொல்ல வருகிற பசுவை கொல்லலாம் என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா. அப்படி சொல்லு நம்ம நாட்டில் இருக்கு. எப்ப ஒரு சமுதாயத்தை ஒழித்து கட்டணும்னு அவர்கள் நினைக்கும் போது திருஞார சம்பந்த தண்ணிங்க இருந்த மடத்துல தீய வச்சான், திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி போட்டான், பாயசனை கொடுத்தான், சுண்ணாம்பு கலரை தூக்கி போட்டான் இல்லையா. ஆமா, இப்படி எல்லாம் ஒரு தீமை செய்தவனை அகற்றுவதற்கு அவர் எண்ணியது தப்பு இல்லை என்றுதான் நமது பெரியவர்கள் கருதி இருக்கிறார்கள். அதைத்தான் இவர் சாமி சொல்றார்.

இவ்வளவு எதுக்கு தெரியுமா? ஏன் அவர்களை வாதில வெல்லணும் நான் நினைக்கிறேன் தெரியுமா? எனக்கு சொந்தத்துக்கு ஒண்ணும் கிடையாது, உன்னுடைய புகழ் இந்த நாட்டுல இருக்கும், அதுதான் எனக்கு.

இதனுடைய கடைசி பாட்டில் இந்த பதியம் பாடும்போது அவருக்கு விடை கிடைத்து விட்டிருக்கிறது. விடை கிடைத்து விட்டது அவருடைய பாட்டில் இருக்கு. கூடலாலவாய் கோனை விடை கொண்டு ஆடன் வாடன் மேனி அமணரை வாட்டிட மாடக்காழி சம்பந்தன் மதித்தை பாடல் வல்லவர் பாக்கியவாளர் என்று எழுதியிருக்கிறார். நமக்கு ஒரு வீடு சொந்தம்னு சொன்னா அதற்கு தஸ்தவேஜி நம்ம கையில இருக்கணும் இல்லையா? தஸ்தவேஜி கையில இருக்கும் போதே இல்லாத போக்கிருத்தனம் எல்லாம் நடக்குது இல்லையா? இல்லைன்னா இன்னும் ரொம்ப மோசமா போயிடும் இல்லையா? அது போல திருஞான சம்பந்தருடைய வாக்கு இருக்கிறது. இதுல கூடலாலவாய் கோனை விடை கொண்டு இந்த இரண்டாவது பேசின கருத்து தான் வருது. பாதம் மேனி

இந்த பதிகத்தை படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி வைக்கிறார். விடை கிடைத்து விட்டது இவருக்கு. நேர அரசியாரும் மந்திரியாரோடும் அரண்மனைக்கு செல்கிறார். அவன் சமணன், இவர் சைவர். ஆனால் மன்னன் என்ன சொல்லுகிறான், அவர் வருகிறார், பெரியவர் வருகிறார் சொன்னோம்னா அவர் உட்கார்றதுக்கு ஆசனம் போடணும்ல, வேற எங்கேயோ போட்டு பாம்போர் இருக்கு. மன்னன் சொன்னானா தலைமாட்டில போடு அந்த ஆசனத்தை சொல்லியிருக்கிறான். எவ்வளவு மரியாதை பாருங்க. ஆமா, அந்த மரியாதை அப்பவே அவருக்கு கிடைத்து விட்டது. வாதல வெல்றது அப்புறமா இருக்கட்டும், பாத்துக்கலாம். அவருக்கு தலைமாட்டில இட சொன்னானாம் அந்த ஆசனத்தை என்று பெரிய புராணத்துல வருகிறார். இந்த சமணம்லாம் என்ன சொன்னா, எங்களால அதை தீர்க்க முடியல, அவர் தீர்த்து விட்டால் நாங்களும் தீர்த்ததாக நீ சொல்லணும்னு மன்னன்கிட்ட சொல்லியிருக்காங்க. புராணத்துல அப்படி வருகிறது. மன்னன் சொல்லியிருக்கிறான், நான் கைதவம் பேச மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன், நான் வென்றவர் பக்கம் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மன்னவன் அந்த நீதியோடு இருந்திருக்கிறான் பாத்தீங்களா. ஏதோ விதி வசத்தினால வேற்றொரு சமயத்துக்கு சேர்ந்து விட்டானே தவிர அந்த கரெக்டா இருந்திருக்கிறான். இந்த இடத்துல பெரிய புராண பாடல் ஒன்று, அதனை நினைத்து பார்ப்போம்.

குறிப்பிடுறார் இந்த சேக்கிடார் பெருமான். அன்னைக்கு வந்த ஆலகால விஷத்தை நீ சாப்பிட்டு விட்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தாய். அது மாத்திரம் இல்ல, 16 வயசுதான் மார்க்கண்டனுக்கு நிச்சயப்படுத்தப்பட்டு விட்டது. அவன் சிவனை வழிபட்ட போது அவனுக்கு ஆயுள் என்றும் 16 கொடுக்கப்பட்ட இந்த வரலாறு இரண்டையும் சேர்த்து நினைக்கிறார் தெய்வ சேக்கிரார் பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களுக்கு வாழ்வை கொடுத்தாய், மார்க்கண்டேயனுக்கு வாழ்வை கொடுத்தாய், இப்பொழுது இந்த சமுதாயத்திற்கு நீ வாழ்வை கொடுத்து விடு என்று கேட்பது போல் இருக்கிறது இந்த தெய்வ சேக்கிரார்.

அவருடைய கருத்து. இந்த தேவாரத்தை எழுத்து எழுத்தா துருவி படித்து பார்த்தவர். ஆனா அப்படி சொல்லல பெரியவர்கள்லாம். தில்லையம்பல கூத்தனுடைய திருவருளினாலே தான் பெரிய புராணம் எழுதி வைத்தார்னு உமாபதி சிவாவும் சொல்லிவிட்டார். இப்படி அவர் தேவாரத்தை திருவி ஆராய்ச்சி பண்ணி படித்தார்னு சொன்னா அதை சைவ மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சைவ சேக்கிரார் பெருமான் பெரிய புராணம் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அதனையே படித்துக் கொண்டிருந்தாராம். சிவன் இப்படியுமே எழுத செய்தானே அப்படின்னு என்று சொல்லுகிறார்கள். நான் என்ன சொல்றேன், ஐயா சிவன் பாட தில்லம்பல கூத்தன் பாட வைத்தான் என்பது ஒரு பக்கம், இவர் தேவாரத்தை நன்றாக துருவி படித்துவிட்டு இந்த வரலாறு எழுதி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லையே இல்லையா? ஆமா, அப்படி எழுதி வைக்கிறார். மன்னன் தலைமாட்டில் உட்கார்றார் சாமி. நாம இப்ப சாதாரணமா ஒருத்தர் சந்திச்சா ஐயா உங்களுக்கு எந்த ஊர்னு கேட்போம். அது போல பாண்டியன் கேட்கிறான், ஐயா உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்கிறான். அப்ப சாமி என்ன பண்றாரு, ஒரு பதிகமே பாடி இருக்கிறார். எல்லாம் பார்த்துட்டான்.

விஷயத்தில் ஆணவம் குறிப்பு என்பது கொஞ்சம் கூட காசுக்கு இல்லை. பரமன் பயிலும் ஊரது, நாம் பரவும் ஊரது என்று சொல்லிட்டார் ஸ்ரீ

0: இப்படி இதுல 10 பாட்டு 11 பாட்டு இருக்கு. இந்த பாட்டை சாமி பண்ணோம்னா தரு திருக்கழுமரம் சீர்காழியும் இருக்கு ஊர்னு அவன் தெரிந்து கொண்டான். இந்த வேளையில இந்த எதிர்கட்சிக்காரன்லாம் இருக்கான் சமணர்கள், அவன் 8000 பேர் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறார்கள். 8000 பேர் இருந்தான்னா சும்மா இருப்பானா? அவன் கூச்சி போன என்ன செய்யறது, இவன் என்ன பார்க்க, இப்ப நாம பாக்குறோம் இல்லையா எதிர்கட்சிகள் போடுற கூட்டம் கூச்சல். அப்படிதான் அவனும் கூச்சல் போட்டிருக்கான். இந்த கூச்சல் போட்ட போது திருஞான சம்பந்தருக்கு வயசு 10 வயசு இருந்திருக்கலாம், அல்லது 12 வயசு இருந்திருக்கலாம். இவர்கள் எத்தனையோ வயதானவர்கள், 8000 பேர் எல்லாருமா சேர்ந்து போய் அவர் மேல விழுந்தா கூட அவர் காலி ஆயிடுவார் அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த மானினி மங்களக்கரசியார், ஐயோ சின்ன குழந்தையாச்சே, தாய்மை. நான் முன்னே உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன், திருஞான சம்பந்தர் உமையம்மையினுடைய பாலை குடித்தார் என்று சொன்ன உடனேயே, கேட்ட உடனேயே மங்களக்கரசியாருடைய மார்புல பால் சுரந்ததான், கேட்ட உடனே பால் சுரந்ததான். இத ஒரு பெரியவர் எழுதி வைக்கிறார், உமையம்மையை கூப்பிட்டு திருஞான சம்பந்தருக்கு பால் கொடு என்று சிவன் சொன்னதுக்கு அப்புறமா கொடுத்தாங்க. அவள் உயர்ந்தவளா, திருஞான சம்பந்தர் பால் குடித்தாள்னு சொன்ன உடனே அவன் அம்மாவுடைய மார்புல பால் சுரந்ததே அவ பெரியவளா என்று கேட்கிறார் ஒரு பெரியவர். அதாவது வினாவுரை மாறி கேட்டாங்க. உமையம்மைக்கு ஈடு சொல்ல முடியாதுதான் அந்த கவினுடைய உயர்வுல அப்படி சொல்லுகிறார்கள். அந்த அம்மா என்ன நினைக்கிறார்கள், ஐயோ சின்ன குழந்தையாக இருக்கிறார்களே திருஞான சம்பந்தர், இந்த பசங்கள்லாம் மேல போய் விழுந்தான்னா அவருக்கு ஏதாவது ஹானி ஏற்பட்டுருமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இத குறிப்பால் உணர்கிறார் திருஞான சம்பந்தர். அப்போ ஒரு பதியம் பாடுறார், மானின் நேர்விழி மாதராய். அந்த அம்மாவுக்கு மானின் நேர்விழிதான் பேர் இருந்திருக்கிறது, ஆராய்ச்சியாளர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். மங்கையர்கரசியாருங்கிற பெயரை திருஞான சம்பந்தர் தான் சூட்டினார் என்று சொல்லுவார் TN
1: வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு ஓமாம்புலியோர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 3 திருமுறை பண் புறநீர்மை ராகம் பூபாலம்.

தேரரோடு அமணவு தடுக்கொடு சீவரம் உடுக்கும் கள்ளமார் மனத்து கலதிகற்கு அருளா கடவுளார் உரை விடம் வினவில்

மறை தெரிந்து நலம் திகள் முன்றெறிவோம்பும் ஓமமாம்புலியூர் உடையவரு வடதளி அதுவே ஒள்ளியார் வாழும் ஓமமாம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நான் முக்கியமான பாடலாக படிக்கிறது. இப்ப நான் திருமுறைனா குடல் கொண்டு திருமுறை இருக்குன்னா ஏதாவது 3340
3: குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு வேலை அந்த
2: மழை
3: அவர்களே என்ன சிக்கல் எல்லாம் தெளிவாக்கிட்டாரு. ஒரே கருக்கடி
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண் இந்தளம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிட்டம்பலம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்திங் இளம்பிரை போரும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுவி.

0: எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திபதி அம்பாள் உடன் உறங்கி சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு நம்முடைய ஆன்மா ஈடேறுவதற்காக ஞான செய்திகள் நமக்கு கிடைக்கும்படியாக பேர் உபகாரம் செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சேர்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அதனை இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வை ஆர்வத்தோடு கண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற சைவ சீடர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க என்று நாம் 7வது அதிகாரம் ஆகிய உயிர் விளக்கத்தை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உயிருக்கு விளக்கம் என்பது அறிவு விளக்கம் என்று இப்பொழுது நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். இந்த அதிகாரத்திற்கு உரிய அந்த தலைப்புக்கு உரிய பொருளினை பார்ப்பதற்கு முன்பாக இந்த அதிகாரத்திற்கு இயல்பான ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். உயிருக்கு இயற்கையாகவே அறிவுடையதுதான், அது சித்துப்பொருள். உயிர் குணி, அதனுடைய குணம் இச்சை ஞானம் கிரியை. இந்த உயிரிடத்தில் இச்சை ஞானம் கிரியை இருக்கிறது. ஆனால் அந்த குணங்கள் தொழிற்படாதபடி ஆணவ மலம் மறைத்திருக்கின்றது. அந்த ஆணவ மலம் மறைத்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த ஆணவ மலம் வலிகட்டு விட்டால் இந்த ஆன்மாவிடம் இருக்கின்ற இச்சை ஞானம் கிரியை தொழிற்பட்டு கதியடையும். ஆகையினாலேதான் இந்த ஆணாமலையத்தை கெடுப்பதற்குத்தான் இறைவன் நமக்கு 5 உயிரை ஏற்றுகின்றான். உயிரானது முதலிலே கேவல நிலையிலே இருக்கிறது. அந்த கேவல நிலையிலே இந்த சித்துப்பொருளாக இருக்கின்ற இந்த உயிர் தன்னையும் அறியாது, தன்னை மறைத்திருக்கின்ற ஆணாமலத்தையும் அறியாது, தனக்கு மேலாக சூன்யம் ஒன்றிருக்கின்றது என்று ஒன்றுமே அறியாத நிலையிலே இருக்கும். அதற்கு பின்பு இறைவனானவன் அவ்வுயிரிடத்தை கருணை கொண்டு அதற்கு தனு கரண போன போகத்தை கொடுத்து சகல நிலைக்கு தூக்கி விடுகிறார். அப்படி சகல நிலைக்கு தூக்கி விடுகின்ற பொழுது இருளிலே கிடக்கின்ற ஒருவனுக்கு ஒரு கைவிளக்கு கிடைத்ததை போல இந்த ஆன்மாவுக்கு லேசாக அறிவு விளக்கம் ஏற்படுகிறது. இந்த சகல நிலையிலே நமக்கு ஏற்படுகின்ற இந்த அறிவு ஏகதேச அறிவு. தெற்கு பின்பு பக்குவப்பட்டு மேலே வருகின்ற பொழுது இந்த ஆன்மாவானது இதுவரை கைவிளக்கிலே கண்ட பொருளை இப்பொழுது மிகுந்த நல்ல பிரகாசமுடைய எல்லாவற்றையும் துல்லியமாக காட்டுகின்ற சூரிய ஒளி போன்று ஒரு அறிவு பிரகாசம் பெற்று எல்லாம் அது தொலைந்து நிற்கிறது. ஆக இருளிலே ஒன்றும் அறியாமல் இருக்கிறது. கேவல நிலையிலே இருந்த ஆன்மா சகல நிலைக்கு வந்த பின்பு ஏகதேச அறிவை பெறுகிறது. சுத்த நிலைக்கு வருகின்ற பொழுது கொஞ்சம் பரந்த அறிவை பெறுகிறது, உயிர் விளக்கம் பெறுகிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறார்கள். இருளிலே 2 பேர் நடந்து செல்லுகிறார்கள். அப்போ வழியிடையே ஒரு பொருள் கிடக்கிறது. முன்னே உள்ளவன் இருளிலே மறைந்து அந்த பொருள் கிடக்கின்ற காரணத்தினால் அவன் அறியாது போய்விட்டான். பின்னே வருபவன் ஒரு கைவிளக்கை வைத்திருந்தான். அந்த கைவிளக்கை பார்த்தவுடன் கைவிளக்கின் உபகாரத்தாலே கீழே ஒரு பொருள் கிடக்கிறது என்று எடுத்தான். அது என்ன பொருள் என பார்த்தால் அது கழுத்திலே அணியக்கூடிய ஒரு சங்கிலி போல் அவனுக்கு தெரிந்தது. கைவிளக்கிலே அதை வைத்தவன் துல்லியமாக பார்க்க முடியாத காரணத்தினாலே அதை பத்திரப்படுத்தி இல்லத்திற்குள் வைத்து அதிகாலையிலே சூரிய வெளிச்சம் வந்த பின்பு அதை நன்றாக உற்று பார்க்கிறான். அப்படி நன்றாக உற்று பார்க்கின்ற பொழுது இது கழுத்திலே அணியக்கூடிய அருமையான ஒரு ஆபரணம், பச்சைக்கல் பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது துல்லியமாக பார்க்கிறது. இரவிலே கைவிளக்கிலே ஏதோ ஒரு ஆபரணம் என்று தான் கண்டான், இப்பொழுது துல்லியமாக பார்க்கிறார். இது கழுத்திலே போடக்கூடியது, பச்சைக்கல் பறிக்கப்பட்டிருக்கிறது, சிகப்புக்கல் பறிக்கப்பட்டிருக்கிறது, இடையிடையே வெள்ளைக்கல்லும் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது கவரின் நகை, அதனுடைய உண்மைத்தன்மை எது என்பதை சூரிய ஒளியில் தான் அவன் காண முடிகிறது. இதுதான் சுத்த நிலை என சொல்லக்கூடியது. இந்த அறிவு விளக்கம் இப்படி 3 நிலையிலேயே வருகிறது. கேவலத்தில் ஒன்றும் அறியாது, சகலத்தில் ஏகதேசமாய் அறியும், இந்த சகலத்திலே ஏகதேசமாக அறிகின்ற பொழுது இந்த ஆன்மாவுக்கு நான் எல்லாம் அறிந்து விட்டேன் என்ற ஒரு தருக்கு ஒன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதான் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஆன்மாவிடத்தே ஒரு தருக்கு ஒன்று ஏற்படும், எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது, நான் எல்லாம் அறிந்து விட்டேன் என்று அந்த ஆன்மாவிடத்தே ஒரு தருக்கு ஏற்படுகிறது. அப்போ அந்த தருக்குக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதுக்காக தான் சொன்னால் இந்த சகல நிலையிலே இந்த கல்வி நிலையை வைத்து நாம் அறிகின்ற பொழுது எல்லாம் அறிந்ததன் போல், 10 தேவார பாடலை பாடி முடித்தவுடனே எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பாடிவிடுவேன் என்று அப்படியே எனக்கு தூக்கும் ஒரு தூக்கு. அதிலே நாம் என்ன செய்து விடக்கூடாது, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று நம்மை அடக்கிக் கொள்ளும். அதுக்காக மணிவாசக பிறந்தவே சிறிதே அறிவு விளக்கம் கிடைத்தால் அது கவனமாக இருக்க வேண்டும் அடைக்கிற பத்திலே மணிவாசகர் சொல்லி காட்டுகிறார். பொல்லா கல்வி ஞானமிதா அழுக்கு மனத்து அடியே உடைய அடியே உடையாய் உன் அடைக்கலே. பொல்லா கல்வினார் இதற்கு சார தண்டபாணி தேசிகர் ஒரே எழுதுறார், கல்வி சிறிது அறிவு விளக்கம் தருவது அது பாஷையான வழிவினது, திருவருள் துணையார் பரிஞானம் பெற துணை செய்வது அதனை முறைப்படி பெறாமையார் பொல்லாத தீர்வு பயக்கும், ஆராய்ச்சி அறிவை ஏற்படுத்தும், விபரீத பொருளினை ஏற்படுத்தும். ஆகையினாலே இந்த சகலநிலையிலே கிடைக்கின்ற அறிவு ஒரு ஏகதேச அறிவு. அதுக்காகத்தான் அழகாக சொல்லி வைத்தார்கள், சகலநிலையிலே படிக்கின்ற பொழுது நம்முடைய வேதத்திற்கு மகா வாக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மகா வாக்கியத்தின் பொருள் குருமூலமாக உன்னிப்பாக கற்றால்தான் அவனுக்கு அதனால் பயன் கிடைக்கும், இல்லை என்றால் மறுபிறப்புக்கு ஆளாக்கிவிடும். ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியம் பிரஞான பிரம்மம், அறிவே பிரம்மம் என்று சொல்லும். யஜுர்வேதத்தினுடைய மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாகிறேன் என்று வரும். சாமவேதத்திலே இருக்கின்ற மகா வாக்கியம் தத்வமசி அது நீ ஆகிறா என்று வரும். அனவன வேதத்திற்கு உரிய அந்த மகா வாக்கியம் அயமாத்மா பிரம்மம், இந்த ஆன்மா பிரம்மமாகிறது. இப்போ இதை பார்க்கின்ற பொழுது இந்த ஆன்மா பிரம்மமாகிறது என்றால் ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்றாகிவிடும் போல தெரிகிறது. ஆனால் இதனுடைய உண்மை பொருள் என்ன என்பதை மாபாடிய முதலாளர்கள் கற்றால்தான் நமக்கு தெரியும். இதனுடைய பொருள் அறியாமல் தான் நானே பிரம்மம் என்று அங்கே இந்த ஆன்மாவானது தருக்குற்று மறுதரப்புக்கு ஆட்படுத்துகிறது. ஆகையினாலே இந்த மிகுந்த விளக்கம் சகல நிலையிலே இருந்து நன்றாக பக்குவப்பட்டு மேலான நிலைக்கு செல்லுகின்ற போது ஒரு தெளிந்த அறிவு விளக்கம் கிடைத்தல் வேண்டும். அதைத்தான் இந்த நூலே பேசப்படுகிறது. பொதுவாக நம்முடைய ஞான நூல்களிலே வருகின்ற சிந்தனை எல்லாம் நாம் மிகுந்த ஒரு கவனிப்போடு உன்னிப்போடு நாம் படித்தல் வேண்டும். அது எப்படி என சொன்னால், நம்முடைய நூல்களிலே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் இது நமக்கு ஞானத்தை ஊட்டுகின்றது என்று நினைத்து ஞான செய்தியே அதை தேவரித்து விட வேண்டும். உதாரணமாக சண்டேச நாயனார் புராணம் இருக்கிறது. இந்த சண்டேச நாயனார் புராணத்தை சொல்லுகின்ற பொழுது பூசனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தந்தையாக எச்சதத்தன் அந்த பூசைக்குரிய மூர்த்தியையும் பூஜா மற்ற திரவியமன் முதலானவற்றை காரால் சிதைத்தான். உடனே நம்முடைய விசார சர்மரானவர் கையினை எடுக்க கோர் ஒன்று மழுவாக மாறியது தந்தையினுடைய இரு தாளையும் துணித்தார். உடனே சிவன் வெளிப்பட்டு அவருக்கு சண்டேஷ பலன் தந்தார். இது நமக்கு என்ன ஞானத்தை போகிறது? இது சித்தாந்த ரீதியாக ஞான செய்தியாக என்ன இருக்கிறதுன்னு பார்ப்போம். தன்னுடைய தந்தை அதாவது தன்னுடைய மூச்சை இரண்டு கால்களையும் துணித்தல் என்பது தன்னுடைய மூச்சாக இடகளையையும் பிங்களையையும் நிறுத்தி, கோல் எடுத்தல் என்பது சுடுமுனையை ஏற்றி. எனவே அங்கே மூச்சை நிறுத்தி இடகளை பிங்களையை நிறுத்தி சுடுமுனையை ஏற்றினால் சிவம் வெளிப்படும் என்பதைத்தான் அங்கே தந்தையினது இரு பாதங்களையும் துணித்தார் சிவம் வெளிப்பட்டார்கள். இப்படித்தான் நம்ம அந்த ஞான செய்திகளை நாம் எடுத்தல் வேண்டும். இதே போல திருநீலகண்ட நாயனார் புராணம் இருக்கிறது. இந்த திருநீலகண்ட நாயனார் புராணத்திலே என்ன தெரிகிறது? திருநீலகண்டர் தன் உரிமையுள்ள அனுபவத்திற்கு உரிய இன்பப் பொருளாகிய மனைவி அருகிலே இருக்க பரத்தை மேல் விருப்பு கொண்டார். அந்த மனைவியானவள் தீண்டுவீரேயாகின் எம்மை திருநீலகண்டம் என்று ஆணையிட்டார். அதற்கு பின்பு நம் நாயனார் அங்கே மாதராதம்மை மனத்திலும் தீண்டேன் எனச் சொல்லி அப்படியே தீண்டாமையை மனைவியை தீண்டாமையை கடைபிடித்தார். பின்பு சிவம் வந்து வெளிப்பட்டு அவர்கள் உண்மை நிலையை புரிய வைத்து அவர்களுக்கு பிறரரும் இளமையை கொடுத்து கைதைக்கு அழைத்து செல்கிறார். இது புராணம், இது தத்துவம் என்னது? திருநீலகண்டராகிய ஆன்மா போகப் பொருளாகிய மனைவியாகிய சிவம் இந்த உயிருக்கு அருகிலேயே இருந்தும் கூட மாயை எனப்படுகின்ற பரத்தையை விரும்புகிறார். அப்பொழுது அருளாகிய மனைவியினது ஆணை அங்கே வெளிப்பட்டு அவரை தடுத்து மாயையில் இருந்து விலக்கி பரத்தையிடமிருந்து விலக்கு மாயையிடம் இருந்து விலக்கி நீலகண்டம் என்கின்ற நாமத்தை சொல்லி சிவத்திடம் அடைந்தார். இப்படி இது தாற்பயமாக ஆனையினாலே அங்கே பிறலரும் இளமை பெற்றது. எனவே பேரின்ப பொருளினை உயிர்கள் நாடுதல் வேண்டும். இந்த மாயாகாரியமாகிய போகத்தில் இந்த ஆன்மா ஈடுபடக்கூடாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று ஆசை அருமை ஆசை அருமை ஈசனோடாயும் ஆசை அருமை. இந்த ஒரு தாற்பயத்திற்குத்தான் சொல்லப்படுகிறது ஈஷன். இதே போல நம்முடைய திருமறைகளிலே வரக்கூடிய வாக்குகளுக்கு எல்லாமே ஒரு தத்துவார்த்தமான ஒரு பொருளினை நாம் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்பர் பெருமான் நாலாவது திருமுறையிலே ஒரு பொது பரிகத்திலே குழுவுக்கு குணம் நான்கு எனக்கும் அதேங்கிறார். தன்னை குழு என சொல்லிக் கொடுக்கிறார். இது மிகுந்த ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை. அப்ப குழுவினது குணம் என்ன? சாதாரணமா படிக்கிறவங்க இதுக்கு பொருள் அறிய மாட்டார்கள். சண்டேஸ்வர நாயனாரனுடைய உட்போதம் அறிய மாட்டார்கள். இதே போன்று ஞான விளக்கம் பெற்றவர்கள் தான் உண்மை பொருளை அறிவார்கள். இதிலே குழுவுக்கு குணம் நான்கு எனக்கும் அதே என்ன? அப்போ குழுவுக்கு உள்ள குணம் எது? உண்ணுதல், உறங்குதல், இறை தேடுதல், உயிர்பெருக்கம் செய்தல், இனப்பெருக்கம் செய்தல். இது எல்லா உயிர்களுக்கும் பொது. அப்போ குழுவுக்குடைய குணம் நான்கு என சொல்லுகின்ற பொழுது ஈனப்பிறவியாக இருந்தாலும் அது இறைவனிடம் சூஷகமாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. தன்னை ஆட்கொள்ளும்படி சொல்லுவது எப்படி என சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய இல்லத்திலே இந்த குழவி பூச்சின்னு ஒன்று அறை வேட்டுவன்னு நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லும். அந்த குழவி பூச்சி எப்படி வருகிறது? வயல்காடுகளிலே இருக்கின்ற புழுதான் அந்த புழுவினை எடுத்து ஏற்கனவே வேட்டூர் பூச்சியாகிய அந்த குழவி இந்த புழுவினை வயலிலே இருந்து எடுத்து தன்னுடைய கூட்டிற்குள் சென்று அதை கொட்டி கூட்டிலே அடைத்து வைக்க சிறிது நாளிலே புழுவாக அடைக்கப்பட்டது குழவியாக மாறுபட்டு வெளிவருகிறது. இதே போல சிவனாகிய அந்த வேட்டுவன் புழுவாகிய ஆன்மாவை தில்லையாகிய அந்த அம்பரத்திற்கு அந்த கூட்டிற்கு புழுவாகிய அந்த ஆன்மாவை எடுத்து சென்று கொட்டுதலாகிய ஐந்தெழுத்தை உபதேசம் செய்து தன் இனமாகிய குழவியாக அந்த சிவமான் தன்மையாக அந்த ஆன்மாவை மாற்றுகிறார். ஆகவே இந்த ஆன்மாவானது சிவமான் தன்மை மாறக்கூடிய ஒரு தகுதியுடையது என்பதைத்தான் அங்கே காட்டப்படும். இதே போலத்தான் நம்முடைய ஒவ்வொரு செய்திகளையும் ஞான செய்திகளாக நாம் வைத்து பார்த்தால்தான் அந்த ஞான நூல்களை படித்ததனுடைய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அந்த வகையிலே ஒரு உயிர் விளக்கம் பெற்ற ஒரு ஆன்மா என்ன தன்மையிலே இருக்கும் என்பதை அழகாக நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இந்த ஆன்மாவானது எப்படி உயிர் விளக்கம் பெறுகிறது என்பதற்கு இப்பொழுது நாம் ஒரு சிறிதான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். இந்த உயிர் விளக்கம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது அதிகாரத்தினுடைய இந்த தலைப்புக்கு என்ன பொருள் என்றால், அகையிருள் மாசினால் மூடப்பட்டுள்ள உயிர் அம்மாசு நீங்கி விளக்கம் பெறும் முறைமை ஆன்மசுத்தி. அதாவது ஆணவ மல வழி கெட்டு கண்மம் மாயிலிருந்து விடுபட்டு திருவருளிலே அடங்கி சுத்தமாதல். இது எப்பொழுதுமே கண்மமும் மாயமும் பின்னே வந்தது. ஆணவ மலம் பண்பு தொட்டே இருக்கிறது. பண்டுகட்டே இந்த ஆன்மாவை இந்த ஆணவமலம் பண்ணித்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஆணவமலம் லேசாக போகாது, படிமுறையாகத்தான் அது செல்லுதல் வேண்டும். அப்படி படிமுறையாகத்தான் இந்த ஆன்மாவிடத்தே அறிவு விளக்கம் பெற்று இந்த ஆன்மா பக்குவமடைந்து சிவத்தை அடைகிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியா சுவாமிகள் முதல் எடுத்துக்காட்டு அந்த தேவார திருப்பாடலாக 63வது அந்த பாடலாக அப்பர் தேவாரத்தில், அதாவது 6வது திருமுறையில் 25வது பரிகமாகிய திருவாரூர் பரிகத்திலே 7வது திருப்பாடலாகிய முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்ற திருப்பாடலை எடுத்துக்கிறார். இந்த பாடல் எப்படி இந்த ஆன்மாவானது படிமுறையிலே சிவத்தை சென்று அடைகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டான், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள், அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவன் தானே. இது அகத்துறையிலே அமைந்திருக்கின்ற அருமையான ஒரு பாடல். தலைவியின் நிலையினை தோழியானவர் செவிலித்தாய்க்கு உரைத்ததாக இருக்கிறது. இதுதான் சத்திரிபாதத்து உத்தமர்கள் நிலை. இந்த திருப்பாடலுக்கு லேசாக பொருள் தெரிந்து கொள்வோம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், பரம்பொருள் என்ற ஒன்று உண்டு என்று பிறர் கூற அவள் கேட்டாள். அது என்னது? பிரமாணம் ஒன்று உண்டு, பிரமாணம். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், அவன் எப்படிப்பட்டவன் என்று அவன் இயல்பு இலக்கணங்களை கேட்டாள். இது இலக்கணம், முதல்ல பிரமாணம், அடுத்து இலக்கணம். பின்பு அவனுடைய ஆரூர் கேட்டாள், அவன் இருக்கின்ற இடம் தீர்த்த தலம் தீர்த்த மூர்த்தி விஷயம். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், விடாது அவன் மேலே வித்து கொண்டாள், அன்னையையும் அத்தனையையும் அன்றே நீத்தாள், பற்றுக்கள் அத்தனையும் நீத்தாள், அகல் இடத்தால் ஆசாரத்தை அகன்றாள். பெண்ணாகிய தான் அப்படியே தன்னுடைய நிலையை மறந்து அகப்பற்றை நீக்கி இறைவன் வயப்பட்டு விட்டான். இது சாதனம். ஆக அவனை சென்று சில்லையற்று பெருமை அடைந்து மூர்த்தித்தலம் தீர்த்தம் அறிந்து விடாது அவன் மேல் பித்து கொண்டு புறப்பற்றும் அகப்பற்றும் நீங்கி அவன் வயப்பட்டு விடுது. இது சாதனம். அதற்கு பின்பு அதனுடைய பயன் சொல்லுகிறார். தன்னை மறந்தால் தலைவன் தாளே தலைப்பட்டான். ஆக இது பயன் உணர்த்தப்படுகிறது. எனவே இந்த ஆன்மாவானது தான் பக்குவப்படுகின்ற நிலை எது? பிரமாணம், இலக்கணம், சாதனம் இதன் வழி நின்று பயனை அடைகிறது. இப்படி படிமுறையால் தான் இந்த ஆன்மாவானது இந்த ஆன்மாவானது சிவத்தை அடைகிறது என்பதைத்தான் அழகாக இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. எனவே உயிர் விளக்கம் என்பது உயிர் படிப்படியாக மலநீக்கம் பெற்று சிவம் ஒன்றையே பற்றுக்கோடாக கொள்ளும். அதான் அழகாக சொல்லி தன்னாமம் கேட்டால் தலைப்பட்டார் நன்றி தலைவன் தாளே. அவன் திருவள்ளு ஒன்றுதான் தனக்கு பற்றுக்கோடு என்று இந்த ஆன்மா அறிவு விளக்கம் பெறுகிறது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டினார். அடுத்து 64வது திருப்பாடல் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு 51வது திருவாரூர் பரிகம் வன்னாகம் என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த திருப்பாடல். வன்னாகம் நான் வரைவில் அங்கிகளை அரிய பகழி அறிவகழி, தன்னாகம் உறவாங்கிய புறமெரித்த தன்மையனை, முன்னாக நினையாத மூர்க்கனின் ஆங்கம் ஆங்கம் ஆங்க ஆக்கை சுமந்து என் ஆகம் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. அதாவது இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்லி காட்டார். திரிபுரம் எரித்தார். தத்துவார்த்த ரீதியிலே என்ன பொருள்? முப்புறமாவது மும்மல காரியம், நான்வாவினுடைய மும்மலத்தையும் தகி போவன் அவனே. அதை முதலில் சொல்லிக் கொண்டு அப்பேற்பட்ட உபகாரம் செய்திருக்கின்ற அந்த பெருமானை நான் மறந்து விட்டேனே என்று சொல்லி காட்டுறார். எனவே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மா சிவத்தை பிரிய அது பொறுக்காது, ஆற்றாது. அதுதான் இந்த திருப்பாடலில் சொல்லப்படுகிறது. வண்ணாகும் நான் வரைவில் வாசிகி என்ற பாம்பை நானாகவும் மேருமலை வில்லாகவும் வைத்து அங்கே கனை தன்னுடைய நெற்றிக்கண்ணையே கனையாக வைத்து பரி அரி பகலி அம்பாக விஷ்ணுமூர்த்தியை வைத்து துண்ணாகம் தன்னாக உறவாங்கி புறமெரித்த தன்மையனை அவனை முன்னாக நினையாத மூர்க்கனே. நான் இதுவரை அவனை நினைக்கே இல்லா நினைத்தல் இல்லாத ஒரு மூர்க்கனாக இருக்கின்றேன். முன்னாக நினைத்தோம் கேவல நிலையிலே இருந்து தன்னை சகல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றான் என்று உபகாரத்தை மறந்தேன். ஆக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன், அவனை பிரிந்து இந்த உடம்பை வைத்து நான் இன்னும் என்ன பயன் பெறப்போகிறேன்? ஆகையினாலே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் சிவத்தை ஒருபோதும் பிரிவதற்கு அவர்கள் பொறுக்க மாட்டார்கள். ஞானசம்பந்தர் புராணத்தில் வருது. புராணத்தில் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? சீர்காழியிலே திருஞான சம்பந்தர் திருக்குளத்திலே தந்தையாரோடு சென்றிருக்கின்ற பொழுது தந்தையாரானவர் அந்த திருக்குளத்திலே மூழ்கி இருக்கின்ற பொழுது புரதாயம் செய்கின்ற பொழுது தந்தையை காணாது ஞானசம்பந்தர் பெருமான் அம்மே அப்பா என்று அழுதார்னு ஒருந்தி சொல்றோம். அதான் அழுதார். ஆனால் அழுதுக்கு அது காரணம் இல்லைங்கிறார் சேக்கடார் பெருமான். அது தந்தையை காணாத அழுதார் என சொல்லக்கூடியது அது தலைக்கீடுங்கிறார் சேக்கடார். பெரிய பெருந்து சொல்லி காட்டார் தலைக்கீடுனா அது போதை காரணம். ஆனால் எதற்காக அவர் அழுதார் தெரியுமே? அவர் பூர்வ ஜென்மத்தில் யார் என்பதை சேக்கடார் ஏற்கனவே சொல்லிட்டார். பண்டு திருவடி மரவா பான்மையார். இதற்கு முன்பாக திருவடியை மறவாத ஒரு அணுக்கமாக இருந்த ஒரு அருமையான ஒரு பக்குவ ஆன்மா இப்பொழுது உயிர்களுடைய நலத்திற்காக இறைவன் அனுப்பப்பட்டு விட்டான். 3 வருஷம் ஆட்சி பெருமானை பிரிந்திருக்கின்றோம் என்ற அந்த துன்பத்தின் துயரத்தில் தான் அழுதார் சேக்கடார் சொல்லி காட்டுறார். எப்படி அழகாக சொல்லி காட்டுறார்? மறைமுனிவர் மூழ்குதலும் மற்றும் அவதம்மை காணாது இறைதறியார் எனும் நிலைமை தலைக்கீடா. அது தலைக்கீடுப்பா, போலி காரணா. ஏன் தலைக்கீடா? ஈசன் கடல் முறை பிரிந்த முன் உணர்வு மூல அலத் தொடங்கினார். இமைப்பொழுதும் அவனை விட்டு நீங்காக இருக்கின்ற ஒரு பெருவாழ்வு நமக்கு இப்பொழுது இல்லையே, 3 வருடம் பிரிந்து விட்டோமே என்று என்ன செய்கிறாராம்? அழுதார் என்று சொல்லி காட்டினார். எனவே உயிர்களானது சிவத்தை விட்டு கனப்பொழுது பிரியாமல் இருப்பார்கள். ஆகையினாலத்தை என்னாக பிரிந்திருக்கேன், நான் பிரிந்து என்ன செய்ய போகின்றேன் என்று அழகாக இருக்கின்றார். இது ஒற்றியூரிலே சங்கிலியாருடன் இருக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாய் மறந்தது. திருவாரூர் பெருமானை நான் மறந்து என்னால் இருக்க இயலவில்லை என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இதனுடைய கருத்து விளக்கமுற்ற உயிர் விளக்கம் பெற்ற அந்த ஆன்மா சிவத்தை பிரியாமல் இருக்கும் சாதனத்தை மேற்கொள்ளும். ஆகண்டார் ஆன்மா உயிர் விளக்கம் பெற்றால் சிவத்தை விட்டு பிரிதாக பிரியாமல் அது எப்பொழுதுமே இருக்கும் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டது. அடுத்து 65வது திருப்பாடல். இந்த 65வது திருப்பாட்டு அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை 5வது பதிகமாகிய திருவாரூர் பதிகம். இந்த திருவாரூர் பதிகத்திலே இறைவன் தனக்கு செய்திருக்கின்ற ஒரு உபகாரத்தை அழகாக நாவுக்கரசு சுவாமி சொல்லி காட்டுகிறார். துண்ணாக தேனாகி துர்ச்சனவர் சொற்கேட்டு துவர்வாய் கொண்டு என்னாக திரிந்த இங்கு இரு கை ஏற்றி உண்ட ஏழையே நான். இந்த ரெண்டடியிலையும் தன்னை முந்தைய நிலை சொல்லார். சமண மதத்திலே இருக்கின்ற பொழுது நான் எப்படி இருந்தேன் என சொல்லி இப்பொழுது நினை செய்து கொண்டார். பொன்னாகத்து அடியேனில் புகப்பெய்து பொருள்படுத்த ஆரூரரை என்னாகத்து இருத்தாதே ஏதன் போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேனே. எனக்கு பேருபகாரம் செய்திருக்கின்ற அந்த பெருமானை மறந்து என்னுடைய ஆன்மாவானது இந்த தத்துவ கூட்டங்களோடு போரிட்டுக் கொண்டிருக்கின்றதே என்று அழகாக சொல்லிக்காட்டுகிறார். துண்ணாக தேனாகி துர்ச்சனவர் சொற்கேட்டு சமணருடன் தான் இருந்த அந்த செய்தி சொல்லிட்டார் சமணர்கள் சொல் கேட்டு துவர்வாய் கொண்டு. இந்த சமணர்கள் ரெண்டு உண்பார், ஒன்று கடுக்காய், ஆனால் துவர்வாய் சொல்றாங்க. ஞான சம்பந்தர் பெருமா இன்னொரு இடத்துல ரெண்டு இடத்துல சொல்லி காட்டுகிறார், கடற்கரையிலே சென்று அவர்கள் நடமாடுவார்கள், கடலிலே இருந்த துள்ளி கரையிலே இருந்த மீனை பிடித்து தின்பார்கள். ஞானசம்பந்தர் தேவாரத்தில் சொல்லி காட்டுகிறார். ஆகினாலே கடுக்காய் தின்கின்ற அந்த கூட்டத்தோடும் என்னாக திரிந்து இயங்கு இரு கையேற்று உண்ட ஏழையே, சமணர்கள் ரெண்டு கையையும் ஏந்தி கையால் அங்கே ஏந்தி உண்பார்கள். சமணர்களுடைய ஒழுக்கத்தை போகுறாகவுமே நாவுக்கரசி சுவாமிகள் தன்னுடைய வாக்கிலே நிறைய இடத்துல சொல்லி காட்டியிருக்கிறார். அப்படி இருந்தனா பொன்னாகத்து அடியேனை புகப்பெய்து, பொன்னாகத்து என சொன்னால் என்னை கேவல நிலையிலிருந்து சர்வ நிலைக்கும் கொண்டு வந்து உபகாரம் செய்தால் ஒரு பொருள் இருக்கிறது, மற்றொன்று என்னுடைய மேனினை பொன் போன்று விழுபொடியாக ஞான தேகமாக மாற்றியவர். பொன்னாகத்து அடியேனை புகப்பெய்து பொருட்படுத்த ஆறுவரை என் ஆகத்து இருத்தாதே, அப்படி பேருபகாரம் செய்திருக்கின்ற அந்த பெருமானை நான் மறந்து போர்க்கு ஆணநாயகப்பட்டேனே. இந்த ஆன்மாவானது எதிர்த்து போரிடுகின்ற மாயைகளையும் தத்துவங்களை எடுத்து போரிடுகின்ற நிலையில் இருக்கின்றேனே என்று சொல்லி காட்டுகிறார். எனவே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மா ஒளி தேகத்தை பெறும், ரொம்ப முக்கியம். இந்த ஆன்மாவானது இந்த பாடலுடைய ஒரு பொருள், நாவுக்கரசன் முந்தை நிலை சமணத்தில் இருந்தார், சுவாமிதான் என்ன செய்தார், திலகவதி மூலமாக கை கொடுத்து சைவத்திற்கு இருத்தி மேலான நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து நம்மையும் நிலைக்கு எடுத்து செல்கிறார். இந்த பாடலுடைய பொருள், தீ நெறி கடக்கின்ற வல்லமை இந்த ஆன்மாக்கு இல்லை, சமணத்திலிருந்து மீளுகின்ற தன்மை ஒரு உணர்வு மறுமணியாக்கிற்கு இல்லை, திருவருளே மீட்டு நன்னெறியில் அமர்த்தும். அந்த ஆன்மா இப்படி வந்து பாருங்க, திருவருளாகிய திலகவதியே ஆன்மாவாகிய நாவுக்கரசரை மீட்டு நன்னெறியில் அமர்த்தும், அந்த திருவருளையே நாடுகின்ற நிலைதான் உயிர் விளக்கம். அப்படி திருவருளை நாடி அந்த ஆன்மா ஒளி தேகத்தை பெறும். எப்பொழுதுமே நம்முடைய பக்குவ ஆன்மாக்கள் ஒளி தேகத்தை பெறுவார்கள். இந்த உடம்பு இந்த பூதசார உடம்பை கொண்டு கையிலே செல்ல இயலாது. உதாரணமாக மூர்த்தி நாயனார் புராணத்தில் பார்த்தோம்னா, மூர்த்தி நாயனார் அந்த சந்தனக்கட்டையை வைத்து அந்த சந்தனக்கலிலே தேய்க்கின்ற பொழுது இரத்தம் நினம் எல்லாம் வடிந்தது. அப்பொழுது சுவாமியானவர் தன்னுடைய கைகளை கொண்டு மூர்த்தியாருடைய கையினை பற்றி கொண்டார். பற்றிய அளவிலேயே மூர்த்தி நாயனார் ஒளி தேகம் பெற்றார். புராணத்தில் சொல்லி காட்டப்படுது. இதே போன்று சண்டீஸ்வர நாயனாரும் அங்கே ஆட்கொள்ளப்பட்ட போது ஒளி தேகத்தை பெற்றார் என்று சொல்லப்படுது. நந்தனார் என சொல்லக்கூடிய திருநாளை போவார், அங்கே எரியினை மூழ்கி எழுந்த பொழுது நன்றான ஒரு அழகிய தேகத்தை பெற்றார். அந்த ஒளி தேகத்தை கண்டு தில்லைவானந்தனர்களே கையெழுத்து கூப்பினர் என்று சேக்கிறார் பெருமான் குறிப்பிட்டு சொல்லி காட்டார். இதைவிட ஒளி தேகம் உண்டு என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டு பெரிய புராணத்தினுடைய ஒரு தொடக்கத்திலே உபமன்ய முனிவர் யாரையும் வணங்காத தன்மை கொண்டு அவர் கைகொண்டு கூப்பி வானத்தினைக்கு வணங்கினாராம். சுற்றியிருக்கின்ற மாணாக்கர்கள் என்ன என்று கேட்கிறார்கள். அதோ சுந்தரன் கைலைக்கு செல்கிறான். சுந்தரன் எப்படி செல்கிறான், ஒளிப்பிழம்பாக அவர் கண்ணுக்கு ஒளி தேகம், அந்த ஒளி தேகம் கண்ணிலேப்பட்ட காரணத்தினாலே தான் உபமன்ய முனிவர் வணங்கினார் என்று அங்கே சொல்கிறார். எனவே ஞான கைகூட பெற்றவர்கள், உயிர் விளக்கம் பெற்றவர்கள் ஒளி தேகத்தை பெறுவார்கள். சிவபெருமானுக்கு ஒளி தேகம், ஆகையினாலே தான் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் தேசனே தேனார் அமுதே என்று வரும். இந்த தேசனே என்று சொல்லக்கூடியது தேஜஸ் என்ற வட சொல். தேஜஸ் என்றால் ஒளி பொருந்திய தேகத்தை உடைப்பான். எனவே இந்த ஆன்மாவானது பக்குவப்பட்டுவிட்டால் ஒளி பெற்ற ஒரு தேகத்தை பெறும். எனவே இந்த பாடலினுடைய அருமையான ஒரு கருத்து, தீநெறியை கடக்க இயலாத ஆன்மாவை அருளால் கைகூப்பி கை கொடுத்து உயர்த்தி அதை ஞானமயமாக்கி இறைவன் அருள்நிலையிலே நிறைத்து விடுவான், அவர்கள் ஒளி தெய்வம் பெறுவார்கள் என்று
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் அச்சப்பத்து.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அறுவையில் எளிய அழகிய ஊர். எளிமைக்கு வணக்க, அழகுக்கு வணக்க, அருமைக்கு அப்படி சொல்லலாம். அருமை என்றால் அரிதாக இருப்பது, காண முடியாது, அது கிடைச்சது அருமையாக போயிடுச்சு என்று சொல்கிறோம் அல்லவா. அதனாலே மிக அருமையாக இருக்கிறான், மிக எளிமையாக இருக்கிறான், மிக அழகாக இருக்க அருமையா இருக்கிறான். எளிமைய அருமையில் எளிய அழகு. அருமையா இருக்கிறவன் எளிமையாகவும் வருகிறான். அருமையாகவே இருந்தா உயிர்கள் அடைய முடியாது. எளிமையாகவே இருந்தான்னு வச்சுக்க, உயிர்களுக்கு மீது அன்பு உண்டாகாது. நம்மோட கூட அழைஞ்சிருந்தான்னு வச்சுக்க, அவனை பெருசா நினைக்க மாட்டான். அவனுக்குனால அவனை இடத்துல அன்பு பிரிக்க முடியாது. இப்ப நானும் ஒரு 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வந்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப பிரியமா இருப்பீங்க இல்ல இல்லையா? அருமையா இருந்தேன். சும்மா வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை அருமை தெரியாது என்னதான் அந்த அருமை. அதனால அப்படி கடவுள் அருமையாயிருக்கிறார். உயிர்களாகிய நம்முடைய தன்மையை கருதி பாவம் அப்பாவிகள் ஒன்றும் தெரியாது. நம்ம காலாதான் பாக்குறான், பேச வச்சாதான் பாக்குறான், நடந்தவங்க இவனால ஒன்றும் ஆகாதுன்னு அவனே இறங்கி வந்து பண்ணது. அதான் எளி அருமையில் எளிய அழகே. கருமுகில் ஆகிய கண்ணையை போச்சு. கருமுகில் என்பது மேகம், முகில் என்பது மேகம், கருத்து. உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உயிர்களுக்கு என்ன வேணும்? உணவு வேணும். உணவு இல்லையானால் உயிர் வாழாது அல்லவா. உணவு வேணும்னா என்ன பண்ணணும்? மழை இருக்கும். சுவாமி மழையாக இருக்கிறார். சுவாமி அண்டத்தரும்பரன் மேகன் வாழ்கண்ணாரு திருவண்ண பகுதியில, முன்னி அவன் நமக்கு முன்சுரக்கு இன்னருளை என்ன புலியாய் அப்படின்னு அப்படி எடுத்து காட்டிச்சுருவோம். முன்னி அவன் நமக்கு முன்சுரக்கு இன்னருளே என்ன புலியாய் மலையேறுவோம். கடவுள் மழையாக இருக்கிறார். கடவுள் வாழ்த்து வாழ்ச்சிடும். கடவுள் வாழ்த்து அதனாலே கருத்த முகிராக விளங்குகின்ற கண் போன்றவனே வணக்கம். உயிர்களுக்கு அவசியமானது மழை. மழை 2 வருஷம் 3 வருஷம் கூட எல்லாம் வச்சுக்கோ, என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா புதுசா மழை உண்டு பண்ணிடுவானு நம்ம உண்டு பண்ணிடுவானா? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவன் தான் மழையை பெய்விக்கிறான். மெய்வான மடற்றானை வான்மின்போர் மதியானை மழையா எங்கும் பெய்வானை. வைவான மடற்றானை அவ்வான்மின்போர் வளர்ச்சடை மேல் மதியானை. வைவான மிடற்றானை கருத்த வானம் போன்ற மிடருடையவர்கள். வைவான மடற்றானை அவ்வான் மின்போர் அந்த வானத்தில் வருகின்ற அந்த மேகத்துக்கு இடையில வந்த மின்னல் போன்ற சடையுடைய செஞ்சன. வான் மின்போல் வளர்ச்சடை மேல் மதியானை மழையாய் எங்கும் பெய்வானை. அதனால கடவுள் மழையாக இருக்கிறார். அது வந்து கடவுள் வாழ்த்தில் உலக வாழ்த்து சொல்லும் போது கச்சியப்பர் முதல்ல அதுதான் வேணும்னார். வான்முயில் வளாது பெய்யும். வான்முயில் அது இல்லைன்னு வச்சுக்கோ, சிறப்போடு பூசணை செல்லாது. வானம் வரக்கு மேல் விசிம்பின் துளி வீடி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலைக்காண்பது. தானம் தமயரண்டும் தங்கா வயல்வகம் வானம் வழங்காது. அதனாலே கருமுயில் ஆகிய கண்ணே போச்சு. மண்ணிய திருவருள் மலையே போச்சு. பரமேஸ்வரன் மலையாயிருக்கிறான். மலை என்பது வந்து எதற்கு சொல்லுவோம் என்றால் அளவில்லாமைக்கு சொல்லுவோம். கடல் என்று சொன்னாலும் மலை என்று சொன்னாலும் அளவில்லாமைக்கு

0: இப்ப இமயமலை இருக்குன்னு வச்சுக்க, அதை எவனால அளக்க முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? அதனுடைய தன்மையை உணர்ந்து கொள்ள முடியுமாலே? கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால், அருள்மலை, அருள்மலை, அருள் நீதி தரவரும் ஆனந்த மலையையும் பார். திருப்புலி என்ன மலை? திருவருள்மலை, திருவருள்மலை. அது பாருங்க, மன்னிய திருவருள்மலை. மன்னியன்னா எப்போது நிலையா இருக்கிறது. கடவுள் மலையாக விளங்குகிறார். அம்மலைன்னா அளவு படாமைக்கு சொல்றோம். எவ்வளவு என்றால், அளவில்லாத திருவருள் உடையவனாக விளங்குகிறார். அது நிலை பெற்றது. மன்னியன்னா நிலை பெற்றது. மன்னிய திருவருள் மலையே போற்று, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவகம். இது ரொம்ப ஒரு சிறப்பான பரமேஸ்வரன். நம்ம வந்து சொன்னபடி கேட்கிற உள்ளே அதிகாரம் கொடுக்கற மாதிரி. இப்ப நாலு பயம் இருக்கிறான்னு வச்சுக்கோ, அதுல புத்தி உள்ள பயிலுக்கு தானே வரவு செலவு எல்லாம் பாக்க கணக்கு. இதெல்லாம் திறமையுடைய புத்தியுடைய பார்த்து தானே நீ இந்த விவசாயத்தை பாரு, வியாபாரத்தை பாரு, இந்த கணக்கை பார்த்துக்க, எல்லாம் பொறுப்புல வச்சுக்கப்பான்னு ஆட்டு கொடுப்போம். புத்தி உள்ள புத்தி இல்லாதவன்ட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம பயலாவே இருந்தார், நம்ம பயதானே எல்லாத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம்னு கொடுப்போமா? கொடுத்தோம்னா என்ன பண்ணுவான்? எல்லாம் போயிடும், அதிகாரமே போயிடும். அது போல பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு அவன் வந்து இறங்கி வந்து அருளை செய்து அந்த ஆன்மாவை உயர்த்தி விடுகிறான். எங்கேனும் யாதாகிய பிறந்திடனும் தன்னடியாருக்கு இங்கே என் தருளூரிய எம்பெருவான் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால ஞானத்தை பெற தகுதியுடைய ஆன்மாக்களை அவன் தேடி வந்து ஞானத்தை தந்து அந்த ஞானத்தின் மூலமாக அந்த ஆன்மாவுக்கு நன்மையை செய்து அதன் மூலமாக பல கூடி ஆன்மாக்களும் நன்மையை செய்யும். ஒருத்தர் மூலமாக பல கூடி ஆன்மாக்களுக்கு நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பொய்யும் அடைகின்றார் போல. இப்ப திருஞான சம்பந்தர் ஒருத்தர் பால் குடிச்சாரு, எத்தனை பேரும் உங்க தேவாரத்தை பாடி எத்தனை காலமா பிழைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிபி ஏழாம் நூற்றாண்டு, இப்ப 1300 வருஷம், இன்னும் எத்தனை காலத்துக்கு பிழைக்கலாம்? தீர்ந்தா போயிரும் தேவாரம், தீர்ந்தாலும் புரியுது, அப்படியே தானே இருக்கும். பணம்னா அந்த அருளை பெற தகுதியுடைய ஆன்மாவுக்கு கொடுத்து அந்த அருளை எல்லாரும் அனுபவிக்க முடியாது, விளங்குதா? அதனாலே வந்து பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய ஆண்கள் படி என்பது. நல்லவன்கிட்ட செல்வம் இருந்தா அது ஊருக்கு பொதுவான குளத்துல தண்ணீர் நிரம்பியது போல பாரு. நீர் நிறைந்த உலகாவாம் பேரறிவான் குரு. அதனாலே வந்து வாசகர் முன்ன பிறவியிலே கைலாயத்தில் இருந்தவர் சுரநந்தி தேவராக அவரை வந்து பூமியிலே பிறக்க முடியாது. வேதாகம நெறிங்கள் பக்தி நெறி குன்றிய காலத்துல குறைந்த காலத்துல அந்த குறைவை நீக்குவதற்காக இந்த உலகத்து உயிர் நன்றாக வாழ்வதற்காக வேதாகமங்கள் தலைக்க செய்வதற்காக அந்த மாணிக்கவாசரை பூமிக்கு வர செஞ்சார். வேத நெறி தலைத்தோங்க மிகு செய்வத்துறை வழங்க பூத பரம்பரை புரிய அந்த அருளாளர்களை பூமிக்கு அனுப்புவார். இன்னால இன்னார அனுப்புனா அந்த காரியம் முடியும். நம்ம சாதாரணமா இருக்கிற வேலைக்கு சாதாரணமான அனுப்பணும். உயர்ந்த காரியம், சரியான வேலை, முக்கியமான வேலைனா அதுக்கு எப்படி ஆள் அனுப்புவோம்? ஒரு மக்களை அனுப்புவோம். நல்ல திறமையுடையவனை, அறிவுடையவன், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்டுள்ள, அதனால இவன் போனாத்தான் அந்த காரியம் ஆகும் என்று தெரிந்ததுனால சாதாரண காரியத்துக்கு அனுப்பும். அதனால சைவத்தை தலைக்க வைக்க வேணும்னு சொல்லித்தான் நல்ல கெட்டிக்கார ஆள்களா அனுப்பினார் சிவபெருமான். நாலு வர கூட கெட்டிக்காரங்க யாரும் கிடையாது. நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம், தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பாக்கியம், தமிழ்நாட்டு கிடைச்ச பாக்கியம். தமிழ்நாட்டுல எத்தனை பேர் அவங்களை பத்தி நினைக்கிறாங்க? சைவர்களா இருக்கிற நமக்கு கிடைச்ச பெரிய சுற்று. அதனாலே அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரை இங்கே வரச்செய்து அவருக்கு நினைவை தன்னிடத்திலேயே உண்டு பண்ணி எப்பொழுது ஞானாசிரியன் வருவார், ஞானாசிரியன் வருவார் என்று தன்னையே நினைக்க முடியாக செய்து அதன் பிறகு அவர் நினைச்சபடியே இவர் வந்து எப்ப வருவா வருவா நினைச்சிட்டு இருந்தாரா? வந்துட்டார். அவரே தேவர்கள் எல்லாம் வணங்கும்படியாக உயர்ந்த நிலையில் ஆக்கிட்டார். உலகத்தை மறக்க செய்து தன்னை நினைக்க செய்து, உலகத்தை மறக்க செய்து தன்னை நினைக்க, இங்க இருந்த பதவியெல்லாம் விடும்படியாக செய்து தன்னுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கற மாதிரி பதவி ப்ரமோஷன். இது என்ன மந்திரி? ஒரு பாண்டி நாட்டுக்கு ஒரு மந்திரியா இருக்கு புதுசா? இப்ப சிவரு மட்டும் மந்திரியா இருக்கிறார். பாண்டி நாட்டுல கொஞ்சம் தானே, தமிழ்நாட்டுல மூணா பிரிச்சு ஆண்டுகிட்டு இருந்தாரு, தமிழ்நாட்டை மூணா போட்டு ஆண்டுகிட்டு இருந்தேன், அதுல ஒரு பங்கு. இப்ப மாணிக்கவாசர் உலகத்துக்கே மந்திரியா இருக்கிறார். அதனாலே வந்து என் தகுதி இல்லாதவன் தான் மாணிக்கவாசர். அந்த என்னையும் தகுதியே இல்லாதவன் புன்னறி அதனில் செல்லும் போக்கியனை விளக்கி, புன்னறி அதனில், புன்னறினா தாழ்ந்த நெறியிலே, புன்னறி அதனில் செல்லும் போக்கியனை விளக்கி மேலாம் நன்னறி உலகச் செய்து நவையரு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவனை நீக்கியாண்ட பன்னிரு தளர்ந்தோல் வள்ளல் பாதவங்கயங்கள் போற்றி என்பது கந்தபுராணம். என்னையும் ஆண்டு உண்டு இன்னொரு உரிய எம்பெருமான் வெளியிடந்தருளா என்பது திருப்பலிச்சி. அதனால தகுதி இல்லாத என்னையும் ஒருவன் ஆக்கி நம்மையும் ஒரு பொருளாக்கி. என்ன அவன் ஆக்கியனா இல்லைன்னா நான் பொருளாகவே இருக்க மாட்டேன். என்னையும் ஒருவன் ஆக்கி அதற்கு மேல என்ன பண்ணா தெரியுமா, தகுதியுடையவனாக ஆக்கி தன்னுடைய இரண்டு திருவடி கமலங்களை என்னுடைய தலையிலே வைத்தான். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்று. இதுதான் பெரிய பேர், பேர்களிலே இதுதான் பெரிய. திருவருளை பெறுவது என்பது ஒரு வகை, ஆனா திருவடி கமலம் தலையில சூட்ட பெறுவதற்கு பாரு, அது சாதாரணமான எல்லாருக்கும் கிடைக்கிறது அல்ல. நன்மை பெரு அருணரிய வந்தனைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பூரில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோ என்ற வருதம் சென்னி விசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்பது பெரிய புராணம். திருநாவுக்கரசன் மார்க்கண்டையருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரா, யமனுக்கு பயந்துகிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பூஜையினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மை வந்தது. இவனுக்கு காட்சி கொடுக்கலாம்னு சிவபெருமான் வந்தார், காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே உனக்கு என்ன ஒன்றுப்பானார், ஐயனே அமலனே அனைத்துமாகியமையனே பரமனே விமலனே, அது ஒரு வார்த்தை ஒரு பாட்டை எத்தனை வருவார் விழிகள். ஐயனே அமலனே அனைத்துமாகியமையனே பரமனே விமலனே அளர்கையனே அளர்கையனே கையனே கையனே கையனேன் கையனேன்னா தாழ்ந்தவன் காலன் கையூறார் ஒரே வரியில மூணு வயது கையனேன் கையனே கையனேன் காலன் கையூறாது உய்ய நேர் வந்து நீ உதவ வேண்டுமா. அதனால காலன் கையில சிக்காமே அவன் வந்தபோது நீ வந்து உதவ அப்படின்னு கேட்டார். அப்படின்னு கேட்டவருக்கு என்ன பண்ணார் தெரியுமா சிவபெருமான், இது தலையில இருக்கிற எழுத்து அழிச்சா தானே, தலையில என்ன அழி இருந்தது, பதினாறுன்னு அழிஞ்சிச்சு. உடனே ரெண்டு திருவடியை வச்சு எழுத்து அழிச்சுட்டார். அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கேனா அந்த கண்ணா பயப்படாதே ரெண்டு தடவை சொல்லிட்டார். ஒரு தடவை சொன்னாலே கந்தவரன் உங்களுக்கு ஒரு யோகம், கந்தவரான கேட்க பெரியவரான கேட்க திருவாசன் யோகம்னா இது மாதிரி யோகம் எல்லாம் வராதுமா, யோகம் தான் இந்த பணம் காசு சேரும் வீடு காசு வாங்க வேற என்ன பண்றேன், எல்லாம் கடன் தான் போறேன்றேன், ஏன் கொண்டுட்டு தான் போறேன் ஒண்ணும் இல்லையே இருக்கத்தான். அது வேற இந்த யோகம், இது சிவ யோகம். சிவ அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கேனா செஞ்சாரன் செஞ்சரன்னா இரண்டு திருவடி சிவந்த திருவடி செஞ்சாரன் இரண்டையும் சென்னி சேர்த்தாலும் குஞ்சனன் அடியரன் ரோதவல்லையில் அஞ்சனி மிடற்றி நான் மறைந்து நன்னினான் என்பது கந்தவுரன். அதனாலே அப்படி என்னையும் உருவனாக்கி இருங்கடல் இருங்கடல்னா உயர்ந்த திருவடியே சென்னியில் வைத்த சேவக அப்படி என்னுடைய தலையிலே வைத்த வீரனுக்கு வணக்கம். சேவகன்னா வீரன், சேவகன்னா வேலைக்காரனுக்கும் வேறு, இங்கே வீரனுக்கு வேறு. தொழுத கை துன்பம் துடைப்பாய் போச்சு, இப்பதான் நமக்கு கும்பிடுறோம் இல்ல, இந்த கையினாலே தொழுபவருடைய துன்பத்தை துடைப்பாய். துடைப்பாய்னா அவனுக்கு லெகு, நம்ம கஷ்டப்பட்டு அவனை கஷ்டப்பட்டாலும் அது போக மாட்டேங்குது. கஷ்டத்தை போக்குறதுக்கு கஷ்டப்படும், கஷ்டத்தை போக கஷ்டம், கஷ்டப்பட்டும் கஷ்டம் போக மாட்டேங்குது அவனுக்கு. லேஸ் என்ன லேசு, துடைச்சிடும் அதே ஆலவன தமிழனிடம் கண்டு வந்த காரைக்கால் அம்மதன்னை பாலருந்தி உமைமுலையில் பதிகவதம் பலபகர்ந்த பலனை சூலையினை சிவனருளால் துடைத்தான் அப்படின்னார் சிவதர்மத்தர். சூலனோயே திருவருளாலே துடைச்சு விட்டார், புரியுதா, துடைத்தல்னா லிகுவாக இலகுவாக எளிமை கஷ்டம் இல்லை. அதனால உனக்கு பெரிய சிரமம் இல்லை சாமி, இதை துடைச்சு விடுறார், இது துன்பத்தை துடைச்சு. சுந்தரர் சொன்னார், தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே, தொழுவுடைய துயரத்தை தீர்க்கிறது அவனுக்கு தொழில். அது போல அயாலே தொழுதகை துன்பம் துடைப்பாய் போச்சு, அழிவிலா ஆனந்த வாரி போச்சு. வாரினா கடல், வாரி என்றால் கடல், ஆனந்த வாரி ஆனந்த கடல், ஆனந்த கடல். அது ஆனந்த கடல் என்பது அளவில்லாமை சொல்லும், கடல்னு சொன்னா அளவில்லாமை சொல்லும். சிவபெருமானுடைய ஆனந்த எவ்வளவுன்னு கேட்டா அளவில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கடல் போன்றது. அவர் படிப்பு நிறைய படிச்சிருக்கா, படிப்பு கடல் மாதிரி, புரியுதா. அது போல அவனுடைய ஆனந்தம் எவ்வளவு, சிவனுடைய ஆனந்தம் அளவில்லாது. அவன் வடிவமே ஆனந்தம், பேரே ஆனந்தம், பேரே ஆனந்தம், அத்தன் ஆனந்தம். அதனாலே அந்த ஆனந்தம் எப்பொழுதும் உள்ளதாயிருப்பது, அழிவு இல்லாததாய் எப்பொழுதும் உள்ளதாயிருப்பது அந்த ஆனந்தம். அதான் அழிவிலா ஆனந்த வாரி போச்சு, ஆனந்த கடலுக்கு வணக்கம். அழிவது ஆவது கடந்தாய் போச்சு, ஆவது அழிவது, இது உயிர்களுடைய வேலை. ஆவறது அழிகிறது, ஆவது அழிவது, ஆவது அழிவு, பிறப்பது இறப்பது, பிறப்பது இறப்பது, ஆவது அழிவு, இதா பிறப்பது இறப்பது, இது நம்ம வேலை. அவனுக்கு அந்த வேலை இல்லை. எந்த வேலை? பிறக்கிறது இறக்கிறது, இதுதான் இந்த சைவத்தில் உள்ள பெரிய அதிசயமான ஒரு முறை. என்ன முறை? சிவனுக்கு பிறப்பு இல்லை, இறப்பு, விளங்குதா? அதனாலே அவன் அழிவதும் ஆவதும் கடந்து இருக்கிறான். அழிவதாவதும் கடந்தாய் போற்று, முழுவதும் இறந்த முதல்வா போற்று. முழுவதும் இறந்த முதல்வா என்றால் எல்லா உலகங்களிலும் கலந்து இருக்கிறான், எல்லாவற்றையும் கடந்து இருப்பதே முழுவதும் இறந்த முதல்வாகும். மானேர் நோக்கி மணாளா போற்று, உமாதேவிக்கு அடைமொழியாக சொல்வது. மானேர் நோக்கி, மானேர் நோக்கினா மான் போன்ற பார்வையுடையவள். அப்படி மருண்ட பார்வை, மான் போன்ற பார்வையுடையவளாய் இருக்கிற உமாதேவிக்கு மணாளா போச்சு. மணாளான்னா மாப்பிள்ளை. மாப்பிள்ளை என்ன? அப்படியே மாப்பிள்ளையாவே இருக்கிறோம். சிவபெருமான் எப்ப மாப்பிள்ளை? எப்போதும் மாப்பிள்ளை. நம்ம எப்ப மாப்பிள்ளை? ஒரு நாள் தான். மறுநாள் பழைய மாப்பிள்ளை, அப்புறம் பேரே மாறிப்போச்சு, அப்புறம் பழைய பேரு தான். மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னா கூப்பிடுவா? ஒரு நாள் தான். மாப்பிள்ளை வந்தாரு, மாப்பிள்ளை வந்தாரு, மாட்டு வண்டியிலன்னு ஒரு நாள் தான். அதனாலே பரமேஸ்வரன் எப்பொழுதும் மணாளன். அதான் திருவாசகத்துல அன்னைப்பத்துல சொன்னார், நித்த மணாளன், ரொம்ப அழகிய சித்த திருப்பரா, நித்த திறந்தோறும் மாப்பிள்ளையாவது, பொண்ணு நித்திய கல்யாணி, பொண்ணு நித்திய கல்யாணி, மாப்பிள்ளை நித்த மணாள. மறைக்காட்டுறையும் மணாளந்தாரை என்று பாடினார் திருநாவுக்கரசன். அதனாலே எப்போதும் மாப்பிள்ளையாக இருக்கிறவன் சிவபெருமான் ஒருவரே. அதனாலே மானேர் நோக்கி மணாளா போச்சு. வானகத்து அவரர் தாயே போச்சு. வானகத்திலே உள்ள தேவர்கள் இருக்கிறார்களே, அவரர்கள், அவர்கள் வந்து சிவபெருமானாரே படைக்கிறான், சிவனே காக்கிறான், அவர்களுக்கு தாயாக. வானகத்தமரன் தாயே போச்சு. தேவலோகத்தில் இருக்க தேவர்களுக்கெல்லாம் தாய் போல இருந்து அவன் காக்கிறான். நமக்கும் தாய் தான், அவர்களுக்கே தாய், தேவர்களுக்கே தாய். வானகத்தமரன் தாயே போச்சு என்று இப்படி சுவாமியினுடைய பெருமையே, அருமையே நிறைய இந்த போற்றி திருவுகளில் ஒவ்வொரு வாக்கியங்களா சொல்லி விளங்க வைக்கிறாரு. என்ன விளங்க வைக்கிறாரு? நிறைய. இப்போ 136 வரி வரையில, 136 வரி முடிக்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

கற்பால் புரிவது சத்யுக்தம் ஆமே. தற்பால் புரிவது சத்யுக்தம் ஆமே. அறிவின்றி முத்தன்

கிளரும் சகலத்துள்

ಮಲ ಪಾಸಮ್ಮೇಯೇ ಸಾಕಿರಾದಿ ದಚ್ಚುದಾನರು ಆಣವೊಂಗೇ ಸಾಕಿರಾದೇದಂ

உரிய சொல்லுனை முதலட்டும் சூக்கத்து அரிய கணாத்துலம் அன்னனவாமே ஆணவம் ஆகும் அதீத மேல்மாயையும் ஓணம்.

கருவுற்றிடும் சீவன் காணும் சகலத்தே உருவுற்று போகாமே போக்கிய தற்று உருவுற்று போகாமே.

வரும் அச்சயல் வற்றி சத்தாதி வைகி கருவுற்றிடும் சீவன் காணும் சகலத்தே

கலந்தது. அவ்வாறே அப்பும் அனலும் அகலத்துளே வரும், அப்பும் அனலும் அகலத்துளே வாரா, அப்பும் மணலும் அகலத்துயனில் அப்பும் மணலும் கலந்தது. அவ்வாறே ஆறு நான்கு அசுத்தம் அதிசுத்தம்.

மாமாயே மாமாயே ஆன்மாவினோடே மாயைகள் தாயாக மாமாயை இன்றிட ஆய பரசிவன்

0: ஆய பரசிவன் தந்தையாய் நிற்கவே, பரசிவன் தந்தையாய் நிற்கவே, ஏயும் உயிர்க்கே உயிர்க்கே தந்தையாய் உயிர்க்கே தாயாக, ஏயும் உயிர்க்கே பலகல சக்தி எய்தி பரசிவன் உயிர்க்கே வர சகலத்தி எய்தி ஆய்தரு சுத்தமும் தான் வந்து அடையுமே. சிவா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவா எனவும் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 127 பாடல் முதல் 130 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவா எனவ.
1: இருந்தார் சிவமாகி, சிவத்தோடு கலந்தவங்க. ஒளியில ஒளி கலக்கும் பொழுது எல்லா இடத்துலயும் அங்கே இருப்பாங்க. இருந்தார் சிவயோகி எங்கும் தாமாகி, இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி, இருந்தார் முக்காலத்து இயல்பை குறித்து அங்கு, இருந்தார் இழவு வந்து எய்திய சோம்பே. சோம்பே சோம்புதல்னா செயலற்று இருத்தல், செயலற்று இருத்தலுக்கு பேர் சோம்பு, சோம்புதல்னு பேர். இழவு வந்து எய்திய சோம்பு, இழவுன்னா இழத்தல். எதை இழக்கிறாங்க? தன்னுடைய சுய தற்போதம், சுய அறிவு, சுய ஆற்றல், அறிவு இச்சை செயலெல்லாம் இழந்து தான் சும்மாவே இருக்கிறது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம பரவாயில்ல, ஆக்டிவா இருக்கும். ஒரு சும்மா இருக்கிறது பார்ப்போம், சும்மா இருக்க முடியாது. அதுவும் சும்மா இருக்கிறது இறைவனோட சும்மா இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப பாருங்க, இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி, கலப்பு எங்கும் தாமாகினா பண்ணும் ஓசையும் போல. நல்லா தேவார பண்ணுல பாடுறாங்கன்னு வச்சிங்களேன், தேவார பண்ணு பாடும் பொழுது அந்த அதை ஓசையை பிரித்து பிரிக்க முடியுமா? ராகம் பாடுறீங்க, பண்ணுல பாடுறீங்க, அதில் சவுண்டு வருது இல்லை, சவுண்டு இதில் இருக்கு, அந்த பண்ணுக்குள்ள இருக்கு, அதை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. பண்ணும் ஓசையும் போல. இப்போ வேற ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. இந்த அறை இருக்கு, இந்த அறையில் சூரியனுடைய ஒளி இருக்கு, நாம் பார்க்கின்ற கண்ணினுடைய ஒளியும் இருக்கு. இந்த கண்ணினுடைய ஒளி பார்வை ஒளி தானங்க, இது கண்ணு, கண்ணுட கண்ணு கண்ணொளி உண்டுல்ல. இந்த கண்ணொளி இந்த அறையில் உள்ள ஒளியில கலக்குதா இல்லையா சொல்லுங்க, கலக்குதா இல்லையா? எந்த விகிதத்தில் கலக்குது, எப்படி கலக்குது? சரி, இந்த சூரிய ஒளியும் இந்த கண்ணுள்ள ஒளியும் இந்த கலந்து இங்க இடத்துல இருக்கு இல்லையா? இதை திரும்ப நீங்க பிரிச்சு பாருங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸு, இது கொஞ்சம் மேல்நிலை. இப்ப இந்த அறையில வெளிச்சம், கண்ணில வெளிச்சம், இந்த ரெண்டு வெளிச்சமும் ஒன்று சேர்ந்ததான் நான் பார்க்க முடியும், பேச முடியும் இல்லையா? இந்த வெளிச்சம் மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ மிங்கிளான அந்த ரெண்டு வெளிச்சத்தை பிரித்து பாருங்க. அதை நினச்சி பார்க்கறதுக்கே தனி மூளை வேணும், நினச்சி பார்க்கறதுக்கே மூளை வேணும். ஒளியும் ஒளியும் கலந்தது போல இறைவனும் ஆன்மாவும் கலந்தார்கள். இங்க கலந்தாங்க, வெட்ட வெளியில. வெட்ட வெளியா நம்ம உடம்பு விட்டு இல்லை, நம்ம உடம்பு தான் ஒன்றும் இல்லையா? உடம்பே ஒளியாகி உடம்பே கரைஞ்சி உடம்புல ஒன்றுமே கிடையாது. முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்பே வரும், தெரியும். அது வரைக்கும் அந்த ஒளியில தான் ஊடுருவிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த நிலையில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்ப்போம். இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி, இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி. அப்போ இறைவனோடு அவங்க மெர்ஜானதுனால இறைவனை அப்படியே பார்த்து தரிசனத்தையும் பார்க்குறாங்க. இருந்தார் முக்காலம், காலம் கடந்தவன் இறைவன். முக்காலம்னா நேற்று இன்று நாளையும் சொல்கிறோம் இல்லையா? முக்காலத்தினுடைய இயல்பு சொல்லுவாங்க, தெரியும். நடந்ததும் தெரியும், நடக்கிறது தெரியும், நடக்க போறதும் தெரியும். கண்ணை மூட்டை அப்படியே உட்காந்தான்னு வச்சிங்களேன், கட கட கட கட கட கடன்னு சொல்லுவாங்க சிவயோகத்தில். இப்படி சிவத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அறியக்கூடிய அறிவாற்றலே உடைய இருந்தாலும் சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் நினைக்க மாட்டார்கள். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், முக்காலத்து வந்தவர்கள் தான், சிவத்தோடு கூடியவர்கள் தான், எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் வாய்மூடி மௌனியாக கண்ணிருந்தும் குளர்களாக. கண்ணு தெரியும் எதை பத்தி கொள்ள மாட்டாங்க, வாய் இருக்கும் எதை பத்தி பேச மாட்டாங்க, எல்லா அறிவும் ஆற்றலும் உண்டு அதை பத்தி பேச மாட்டாங்க. தெரியாதவர்கள் போல சிவத்தை சேர்ந்து சிவத்தோடையே அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவத்தோடையே வாழ்ந்து கொண்டிருப்பார்களே அன்றி உலக விஷயங்களுக்கு வரமாட்டார்கள். இப்பதான் யோசனை பண்ணி பாக்குறாங்க, அப்படியா அப்படியா இருக்காங்களா? நிச்சயமாக நான் சொல்ற இடத்துல எனக்கு தெரிஞ்சு இப்ப யாரும் இல்லை. யாரா இருக்கலாம், ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கேயாவது இருக்கலாம், இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சாறு பேர் இருக்கலாம், அவ்வளோ. அவங்க பாருங்க, சோம்பர் இருப்பு சுத்த வெளியிலே எங்க இருப்பாங்க, பரகாசம் பிரவேசம் அந்த வெட்ட வெளியில தான் அவங்களுடைய சஞ்சாரம். சோம்பர் கிடப்பது சுத்த வெளியிலே, ஆமா இருத்தல் வேற கிடத்தல் வேற. இருத்தல்ங்கிறது நினை அப்போ நினைத்தல்ங்கிறது உணர்வோடு இருக்கிறது, கிடத்தல்ங்கிறது அகரிணை பொருள் மாதிரி, அது ஒண்ணுமே தெரியாது. சோம்பர் உணர்வு கருதி, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்த இடம், நாதம் நாதம் முடிவு, அந்த சவுண்ட் இருக்கு சவுண்டையும் கடந்தது. சோம்பர் கண் கண்டார சுருதி கண் தூக்கம், தூக்கம்னு நினைக்க வேண்டாம், அது என்ன தூக்கம்னா தூங்காம தூங்கிறது, ஞான தூக்கம். இப்ப நாம தூங்குற தூக்கம் கிடையாது. தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்காம தூங்கிறது. நாம தூங்குற தூக்கத்துக்கு தூங்காம தூங்குறதுதான். இப்ப வகுப்பு நடத்தும் போது கடைசியே நாலு பேர் அப்படியே தூங்காம தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் தூங்காம தூங்குறது தான். மத்தியானம் ஒரு மணியிலிருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் ஒரு தூங்காம தூங்குற நிலை சில பேருக்கு வரும் இல்லையா, கொஞ்சம் அது உலகில் வர்றது. அந்த தூக்கம் அப்படின்னா விழிப்பு நிலையில் அலர்ட்டா இருக்கக்கூடிய தூக்கம், எல்லாம் தெரிஞ்ச நிலையில இருப்பாங்க. தூங்கி கண்டா தூங்கி கண்டார்னு வேற போடுறாங்க பாருங்க, தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே. இதுக்குன்னா விளக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு, தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே. சுத்தாபத்த சித்தாந்த வார்த்தையில சுத்தாபத்தேன்னு பேரு, நிம்மள துரியாதீதம் மேல்நிலை. இந்த மேல்நிலையில அந்த நிலையை யாரும் சொல்ல முடியாது, ஏன்னா அது அனுபவத்துக்குள்ள நிலை, அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே நிலை தெரியலங்கும் போது நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனால் துரியத்துக்கு அவன் கீழே இறங்கி வரும்போது கொஞ்சம் அவங்க நினைவுபடுத்தி சொல்றதுதான் நமக்கு ஒன்று ரெண்டு கிடைக்குது. அவங்க எந்த மாதிரி அனுபவிச்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். தூங்கி கண்டார்களை சொல்வது எவ்வாறே. அதான் நம்முடைய சித்தர்கள்லாம் வந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், உபதேசமே நிறைய இருக்கு. ஒரே ஒரு பாட்டை முடிக்குமா, ரவுண்டா முடிச்சிடும், ஒரே ஒரு பாட்டை ரவுண்டா முடிச்சிடும். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வன் ஆதி பரன்தான், ஒவ்வாத மன்றுள் உமைக்கான ஆடிடம் செவ்வானல் செய்ய செழிஞ்சுடர் மாணிக்கவே. யோக காட்சி, ஒரு சிவயோகியினுடைய பக்குவத்துக்கு ஏற்ப காட்சி கொடுப்பார் கடவுள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காதுல்ல, அவங்க அவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி காட்சி கொடுப்பார். ஒவ்வாத மன்றல் உமை காண ஆடிடும் ஒரு மன்றுன்னு போட்டிருக்கு, சந்திர மண்டலத்தை குறிக்கூட செய்தி. உமை காண ஆடும் செவ்வாழன் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கமே. அந்த இந்த இதான சொன்ன காலையில இறை காட்சி காணக்கூடிய சிதம்பரம் நடனம் செழுஞ்சுடர் என்று சொல்லக்கூடிய செம்மை கிடைக்கும். செம்மையில உமைப்பா உமையை இறைவன் இறைவியை பார்க்கலாம். அப்படி நல்லா பூர்வ மத்தியில பார்க்கக்கூடியதெல்லாம் சொல்றாங்க. ஒவ்வாத மன்றல் உமைகான ஆயினும் செவ்வானல் செவந்த நிலையில சிவப்பு நிலை ஒரு காட்சி கிடைக்கும். செழுஞ்சுடர் மாணிக்கம் சுடர் கிடைக்கும். வேறு செய்திகளை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவஞானியோ ஒரு சிவயோகியோ அவர் எந்த அளவிற்கு யோக அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு உள்ளே காட்சி கிடைக்கும். அது நலன காட்சியா அது செம்மை என்ற காட்சியா அப்படிங்கிறது அவங்களுடைய பரிபக்குவத்தை பொறுத்தது. இன்னும் கொஞ்சம் ஆழமான செய்தி இருக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட நடக்கிற நிகழ்ச்சி வேணும்னா நம்முடைய உணர்வை காதுகிட்ட ஒப்படைச்சிடணும். இதையெல்லாம் முடியணும். கண்ணு பாக்கியெல்லாம் கண் வாயெல்லாம் முடியணும். காதை மட்டும் 10 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு நடக்கக்கூடிய செய்தி காதை வரும். அதே மாதிரி கண்ணுலேருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கு நடக்கிற பார்க்கணும். நாங்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கண்ணுக்குள்ளே திணிச்சிங்கன்னா கண்ணை வழி அப்படியே பார்த்தீங்கன்னா காட்சி தெரியும். அப்படி ஒன்று ஒன்றுக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆனால் யார் யார் எந்தெந்த நிலையில் இறைவனை யோகத்தில் அணுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்தந்த காட்சி கிடைக்கும். நிறையா போயிட்டே இருக்கும். ஏன்னா உபதேசங்கிறது வந்து 30 பாடல் இருக்கு. இப்போ நம்ம ஓரளவுக்கு தான் சொல்ல முடிஞ்சுது, மீதியை நம்ம ஆடுவோம்.
0: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிறபுரச் செம்மலாம் சிவஞான சம்பந்தர் மறைவல்லோர் எதிர்கொள்ள திரு நல்லூர் சென்று சேர்ந்தனர். பண்பமைந்த சிந்தை பத்தரும் பரிசனங்களும் உடன் பரவ நீடுதிரு கோபுரம் தொழுது குளிர்புண் சடையாரைப் பணிந்து வண்டிரிய எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினர். திருவிராகம் பண் சாதாரி. திருவிராகம் என்பது மேன்மை நடையின் முடுகும் இராகம் என்பர் குன்றத்தூர் தெய்வச் செக்குளார் பெருமான். முடிகிய சந்தை இசையிற் செல்ல அமைந்தது இத்திருப்பதிகம். கூறும் அடியார்கள் இசைப்பாடி வலம் வந்து அயர் மருவிச் சேறு கமரான வழியத்திகள் தரும் திருநலூரே என்பது தேவாரம். அடியார்கள் இசைபாடி வலம் வருகையில் அனந்தானந்தத்து அகம் நெகிழ அவர்களது கண்களில் இருந்து ஆனந்தக் கண்ணீர் அருவியாகப் பெருகும். அதனால் அடித்தோய நின்ற நில வெடிப்புகளாகிய கமர் மறையும் என்று அருளிய சிறப்பு மிக உயர்வு நவிர்ச்சி அணியாம் என்பர். திரைகள் இரு கரையும் வரு பொன்னி நிலவும் திருநல்லூர் மேல் தோணிபுரநாதன் உரைசெய் தமிழ் ஞான சம்பந்தன் இசைமாலை மொழிவார். நறு மணம் மிக்க மலர்கள் கொண்டு வழிபட்டு பெறும் பேராகிய சிவகதி பெறுவர் என்பது பதிகப்பலன். திருநல்லூர் 3ஆம் திருமுறை வண்டிரிய எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் சாதாரி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: புரடோத்தம நம்பி பாடிய திருவிசைப்பா பதிகம் 2 கோயிலை பற்றியது. பண் பஞ்சமம்.

தேவர்கள் வேண்டித் தொழுததால் வளர்ந்து வந்த நஞ்சை உண்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர். குற்றமற்ற என் கையில் உள்ள ஒளிமிகுந்த வளையல்களை கவர்ந்து கொள்வாரோ? தேனை உண்டு வரிவண்டுகள் பாடும் தில்லை சிற்றம்பலப் பெருமான் நான் உறவுடையவள் என்று நினைக்காமல் நாடகம் ஆடுவாரோ?

ஆடி வருகின்ற கரிய பாம்பையும் அழகான பிறை சந்திரனையும் பசிய கொன்றை மலர் மாலையையும் அணிந்து எம்பெருமான் வருவதைக் கண்டேன். அவர் மேல் காதல் கொண்டேன். என் தோள் வளையல்கள் கலன்று விழுந்தன. அப்படி விழுந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தேடித் திரிந்து தேவர்கள் துதிக்கும் தில்லை சிற்றம்பலப் பெருமான் அவர் நடனம் ஆடி வரும்பொழுது அவர் அருகில் நிற்கக்கூட எனக்கு இடங்கொடுக்க மாட்டாரே. அதுதான் துன்பம் தருகிறது.

பொருந்தாத பகைமைக் குணத்தை உடைய அசுரர்களின் மூன்று மதில் கொண்ட முப்புறங்களையும் ஓர் அம்பினால் நெருப்பு உண்ணும்படி அழியச் செய்து மகிழ்ந்த தன்மை உடையவர் அந்தணர்களின் வேத ஒலி நீங்காத தில்லை சிற்றம்பலப் பெருமான். மத்தளம் கொட்ட நடனமாடும் போது எனக்கு மயல் தந்து என் கை வளையல்களை கலலச் செய்கின்றாரே, இது தகும்.

சிவபெருமான் தரும் இந்த துன்பங்களை யாரே சகிக்க வல்லவர். பிச்சை ஏற்பது போல வருகிறார், ஏடி போருக்கு வருவாய் என்பது போல புருவத்தை நெரிக்கிறார். தேர் திருவிழாக்கள் நீங்காமல் தொடர்ந்து நடக்கின்ற தில்லைப்பதியில் சிற்றம்பலப் பெருமான் என்றும் தீராத காதல் நோய் தருபவராய் விளங்குகிறார். இதனை நீங்களே பாருங்கள்.

மிகவும் உயர்ந்த அழகான மாடங்களைக் கொண்ட தில்லையில் சிற்றம்பலப் பெருமான் எனக்கு காதல் நோய் தந்து என் கை வளையல்களை கலல வைத்து கவர்ந்து கொண்டார். அணிகள் அணிந்த என் அழகான கொங்கைகளின் மேல் மலரம்புகளை வீசி மன்மதன் தன் ஆண்மையைக் காட்டுகின்றான். இதைக் கண்டும் சிவபெருமான் அருள் புரியாமல் இருக்கிறாரே, இதை நீங்களே பாருங்கள்.

பெரியவர்கள், ஏய், இவர் தேவர்களுக்கும் தேவரான மகாதேவர் என்கிறார்கள். எல்லோர்க்கும் இவரே தாயும் தந்தையும் ஆவார் என்கிறார்கள். தேய்ந்த சந்திரனை சூடியாடும் தில்லை சிற்றம்பலப் பெருமான் கூறும் வாய்ப்பொழிகளை கேட்டு அறிந்தவர்கள் அவர் மேல் பெருங்காதல் கொள்வார்கள். அப்படி காதலித்தவர்கள் இந்த உலகில் அவர் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாதே.

வேதங்கள் முழங்கும் தில்லையில் தெய்வத்தன்மை மிக்க சிற்றம்பல பெருமான் தம் திருவடியினால் யமனுடைய அழியாத உடம்பும் அழியுமாறு அவனை உதைத்துக் கொன்றார். அடியவனை காப்பாற்றி மகிழும் அந்த முக்கட்பெருமான் அந்தோ மன்னவனாய் வந்து கூட்டமாகத் திகழ்ந்த என் வளையல்களையெல்லாம் கொண்டு போய்விட்டாரே.

என்னை துன்புறுத்த வல்லவர் யார் இருக்கிறார்கள் என்று ஆணவத்தோடு இருந்த இலங்கை மன்னனாகிய இராவணனுடைய நிலை பெற்ற 10 தலைகளையும் மலையின் கீழ் வைத்து நெறித்து உமையவள் அச்சம் தீர்த்த மணவாளர் சென்னல் விளைகின்ற வயல்கள் சூழ்ந்த தில்லை சிற்றம்பல பெருமான் எனக்கு அருள் செய்ய தாமதிக்கிறார். இயல்பாகவே பந்தபாசங்கள் இல்லாத இவர் முன்பு நாம் கண்டறிந்தவர் போல இல்லையே நடிக்கிறாரே.

இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய பெருமான். இவர் சித்தர்கள் வாழும் தென்தில்லை சிற்றம்பலத்தார். நடுப்பகல் நேரத்தில் வந்தார், என் வீட்டில் புகுந்தார். அன்பர்களே, பிச்சை போடுங்கள் என்று எல்லா இடங்களையும் பார்க்கின்றார். ஆனால் அருள் புரிவதற்காக கைகளை வீசி நின்று ஆனந்த நடனம் ஆடும் பெருமான் அப்போது என்னை மட்டும் நோக்காமல் இருக்கிறாரே.

ஒளி வீசும் நெற்றியை உடைய பெண்களே, நீ எம்மை மூலமுதற் கடவுள் என்று நோக்கவில்லை, எனவே நாமும் உன்னை நம் அடியவனாக பார்க்கவில்லை என்று தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரமனை சிவபெருமான் தண்டித்தார். வழிபட்ட திருமாலுக்கு சக்கரப்படை தந்தார். அறக்கடவுள் அடையாளமான இடபத்தின் மீது விரும்பி அமர்ந்தார். இத்தகைய தில்லை சிற்றம்பலவர் என்னுடைய ஊருக்கே வந்தார். என் வளையல்களை கொள்ளை கொண்டு போனார். இப்படி செய்யலாமா? மாலுக்கு அருளியவர் இந்த மங்கைக்கு அருளக்கூடாதா?

0: அழகான நெற்றியை உடைய ஒரு தலைவியை காரணமாக கொண்டு தேவர் போற்றும் கண்ணுதர் கடவுளை பற்றி புருடோத்தமன் கூறிய பண்ணோடு இணைந்த 10 பாடல்களையும் பாடி ஆடும் பக்தர்கள் யாவராலும் எண்ணப்பட்டு சிவலோகத்தில் இன்பமுடன் வாழ்ந்திருப்பார்கள்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் பிரிவு 1-2க்கான பாடல்கள். முதல் பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் அருளியது. பண் தக்கராகம், தாளம் ரூபகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுதல்.
3: படிப்பாதை நண்பராக பதிகையில் 23.

0: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் செக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருநாட்டுச் சிறப்பு.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: மாலும் நான் முகத்து உருவல் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்னை முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்ன எம்பிரான் வருக என்னை கை கழற்கண் அன்பா என்னாவினால் பண்ண எம்பிரான் வருக என்னை பாவ நாசனின் சீர்கள் பாடவே. இதுல பெருமானிடத்திலே பெருமானே விண்ணப்பங்கள் வைக்கின்றார். பெருமானே நீ என்னை மீண்டும் காத்துள்ள வேண்டும் எவ்வாறு என்று சொல்கின்றார். உன்னை நான் பண்ண பண்ணுதல் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் சொல்லுதல், மீண்டும் மீண்டும் சொல்லுதல் என்பது ஆராய்ந்து சொல்லுதல் என்ற பொருளை அடுத்தபடியாக தெரியும். ஒரு பொருளை தொடர்ந்து கருதுபவன் அதனுடைய தன்மையை நன்றாக ஆராய்கின்றான். பெருமானுடைய பெரும்புகழினை ஆராய்ந்து கூறுதல் பண்ணுதல், அவனை அறிந்து போற்றுதல் பாடுதல். பாடுதல் என்பது உள்ள உருகிப்பாடுதல், அறிவினால் அறிந்து போற்றி புகழ்தல், பிறகு பெருமானுடைய உள்ள நெக்குருகே மெய்மறந்து பாடுதல். இந்த இரண்டு நிலைகளும் எனக்கு வேண்டும். இந்த இரண்டு நிலைகள் இன்று நான் தவிக்கின்றேன். இந்த இரண்டு நிலைகளும் எனக்கு வேண்டும். மன்ன எம்பிரான் எங்களுக்கு தலைவனாகின்ற உலகிற்கு மன்னனாகின்ற எங்கள் தலைவனே, அல்லது மன்ன பொருந்த என்று கொள்ளலாம். எம்பிரான் நன்றாக பொருந்தும் வண்ணம் உன்னுடைய அருளினை நீ இவ்வாறு செய்ய வேண்டும். மன்ன எம்பிரான் வருக என்னை என்று சொன்னால் என்று கூறுனர். பெருமானே என்னை வருக என், என்னை மீண்டும் உன்பால் அழைத்துக் கொள். பிள்ளைக்கு வருகன்னு சொல்லிட்டாரு, ஆனா இங்க என்ன சொல்றாரு, பெருமானே குருநாதனாக நீ எழுந்தருளி மீண்டும் உன்னை நான் மன்னித்தேன் நீ வா என்று சொல்வதை போல சொல்ல வேண்டும் என்று இங்கு கேட்கின்றார். பிள்ளைக்கு வா என்று பெருமான் சொல்லிவிட்டார், ஆனால் அது பற்றவில்லை நம்முடைய குருநாதருக்கு. அவர் சொன்னார், மீண்டும் என்னை வருக என்று அழை, வருக என்னை வருக என், வருக என்று கூறு, என் என்றால் என்று கூறு, ஏவல் வினை என் என்று சொல்லு. மன்ன எம்பிரான் வருக என்னை, மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்ன. மாலும் அந்த உண்மை வந்து சிறப்பு உண்மை. நான் முகத்து ஒருவன் யாரினும் என்று சிறப்பு உண்மை என்னன்னா, இவர்கள் எல்லாம் மிகுந்த சிவபுண்ணியத்தினாலே உயர்ந்த பதவிகளை அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருந்தேவர்கள் அந்த தேவர்களுக்கும் முன்பாக இருக்கின்ற பெருமான். ஏன்னா அவர்களை அவன் தான் படைக்கின்றான். பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராஸ்தே சம்பிரசூயந்தே என்று வேதம் சொல்கின்றது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் முதலியவர்களை இறைவன் படைத்தருள்கின்றான் என்பதனால அந்த நிலை அந்த பதவிக்கு ஒரு சிலரை இறைவன் படைக்கின்றான். அந்த பதவிக்கு படைக்கப்படுகின்ற உயிர்கள் எல்லாம் மிகுந்த புண்ணியம் கொண்டவைகள் என்று பார்க்கின்றோம். அவர்களை பார்க்கும்போது அவர்களே உலகிற்கு தலைவர்களோ என்ற மயக்கம் ஏற்படுகின்றது. ஆனால் உண்மையிலே அவர்களிலும் மேம்பட்ட ஒரு தலைவன் இருக்கின்றான். ரகசியமாக அவன் தான் இறைவன். அதான் இங்க சொல்றார், மாலும் மாலை போன்ற உயர்ந்த ஒரு தெய்வத்தினும் அந்த உண்மை சிறப்பு சிறப்பு உண்மை. மாலினும் நான்முகத்து ஒருவன், நான்கு முகங்கள் கொண்ட ஒப்பற்றவன் என்றால் என்ன, அவனை அதன் என்று சொல்வார்கள். அவனே உலகத்தினை படைப்பதனால அவனை படைப்பிலே என்று சொல்வார்கள். அவன் படை அவன் தான் தோன்றியின் உண்மையில அவன் இறைவனால் படைக்கப்பட்டவன் தான். ஆனால் அவனுடைய பெருமை கருதி அவனை அயன், அயன் என்றால் பிறவாதவன், பெருமை கருதி அவனுக்கு அந்த பெயர் வைத்திருக்கிறார்கள். அதுதான் நான்முகத்து ஒருவன் யாரினும். இதை போன்று உயர்ந்த தேவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களினும் நான் மால் நான்முகன் இவர்களை பற்றி தான் அடிக்கடி சொல்லுவோம். இவர்களை தவிர வேறு தெய்வங்கள் இருந்தாலும் இந்திரன் உருத்திரன் முதலிய தெய்வங்கள் இருந்தாலும் அவரினும் எப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வங்களினும் முன்பாகவே தோன்றிய பெருமானே என்று சொன்னார். ஆனால் அத்துணை தெய்வங்களையும் படைத்தருளிய பெருமான். மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்பாகவே இருக்கின்ற பெருமானே, முன்ன எம்பிரான் வருக என்னை, பெருமானே என்னை வா என்று நீ அழைக்க வேண்டும். முன்பு என்னை வா என்று அழைத்ததைப் போலவே மீண்டும் என்னை அன்போடு வா என்று நீ சொல்வதையே நான் கேட்க ஆசைப்படுகிறேன். மீண்டும் ஒரு முறை வா என்று பெருமான் சொல்வதே அவர் கேட்க ஆசைப்படுகின்றார். என்ன ஆசைப்பட்டு சொல்வார், முத்தாவுடன் முகுடிதான் அத்தாதான் ஆசைப்பட்டேன், அஞ்சேரடியால் வாகத்திருவா பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் என்றால் நீ வா என்று சொல்ல ஆசைப்படுகின்றார். மாலும் நான்முகத்தொருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்னை, முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்ன. முழுதும் இந்த படைப்பு முழுவதும் யாவையும் அதில் நாம் அறிந்திருக்கின்றது முழுதும். நாம் அறியாது எத்தனையோ உலகங்கள் படைக்கப்பட்டிருக்கலாம். அதனால யாவையும் அறிந்த டோட்டாலிட்டி, அறியாத முழுமை. அறிந்தும் அறியப்படாமல் இருக்கின்ற பெருமானால் படைக்கப்பட்ட உலகங்கள் ஏன்னா இந்த படைக்கப்பட்ட உலகங்கள் என்னென்ன நம்ம சொல்றோம் நூல்கள்ல, அந்த நூல்களையும் தாண்டி இறைவன் படைத்திருக்கலாம். இந்த முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் அவை வந்து இறைவனால் ஒடுக்கப்பட்ட அந்த நாளிலே ஒடுக்கப்படாது தன்னிடத்திலே அனைத்தையும் ஒடுக்கி தான் மட்டும் சேடித்து சேடித்துனா எஞ்சி சேடித்து நிற்கின்ற பெருமான் பின்ன என்றால் தனியாக இவற்றை இவையெல்லாம் ஒடுங்கிய பிறகு தனித்திருக்கின்ற பெருமானே பின்ன என்கிறான். வருகை என்னனை உலகிற்கு முதலும் இறுதிமா இருக்கின்ற பெருமானே, வருகை என்னனை முழுதும் யாவையும் இறுதி உற்றனாய் பின்ன என்கிறான். வருகை என்னனை பை கழற்கு பை கழற்கண் அன்பாயின் நாவினால் பண்ண பெருமானே, பெய்கடல் கடல் பெய்யப்பட்ட திருவடி அதான் பெய்கடல். அது வந்து வினைத்தொகை, பெய்கடல் என்பது ஒரு வினைத்தொகை. அந்த வினைத்தொகையே ஆகுவையலாக இங்கு திருவடியை காட்டுகின்றது. பெய்யப்பட்ட கடலினை அணிந்த திருவடி, அந்த திருவடிக்கண் திருவடி இடத்திலே அன்பாய் உண்மையான அன்போடு கூட மெய் அன்பினாலே அன்பாய் என் நாவினால் என்னுடைய நாக்கினாலே பண்ண என்றால் பெருமானே நான் உணர்ந்து உன்னுடைய பெருமையை பெற்ற வேண்டும். என் நாவினால்னா இப்ப நம்ம திருவாசகம் திருவாசகத்தையே நம்ம பாடுறோம், நம் நாவினால் பாடுவதை போல அது ஆகும் எப்போது என்று சொன்னால் திருவாசகத்திலே பாடப்பட்ட மெய்ப்பொருளை உணர்ந்து நாம் பாடுவோம் என்று சொன்னால் புதிதாக ஒன்றையும் பாட வேண்டாம். திருவாசகத்தை எந்த பொருளிலே குருநாதர் பாடினாரோ அந்த பொருளை உள்ளவாறு அறிந்து அதே திருவாசகத்தை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அதை நம் நாவினால் சொன்னதாக ஆகும். புதிதாக ஒன்று சொல்ல வேண்டாம், புதிதாக என் நாக்கினால பாடணும்னு சொல்லல. வேதங்கள் புராணங்கள் ஆகமங்கள் தோத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவற்றையே தான் கொண்டு இறைவனை துதிக்கப் போகின்றார். ஆனால் அவற்றிலே சொல்லப்பட்ட இறைவனுடைய பெருமையை உள்ளவாறு அறிந்து துதிக்க வேண்டும். இறைவனை உள்ளவாறு அறிவதற்கு ஒரே கருவி அன்புதான், அன்பினால்தான் இறைவனை உள்ளவாறு அறிய முடியும். ஆகவே பெய்கடற்கும் அன்பாய் என் நாவினால் பண்ண மெய்யன்பு கொண்டு உன்னை உள்ளவாறு அறிந்து என் நாவினாலே உன்னை பண்ண ஆராய்ந்து போற்ற மீண்டும் மீண்டும் துதிக்க பண்ண என்கிறான் வருக என்னை. இவ்வாறு உன் அருகிலிருந்து செய்வதற்காக என்னை வருக என்று அழைக்க வேண்டும். வருக என்று கூறு பாவநாச நின் சீர்கள் பாடவே. பாவநாச என்னுடைய பாவங்களை போட்டு விடுகின்ற பெருமானே, நின் சீர்கள் உன்னுடைய பெருமைகளை பாடவே நான் மெய்மறந்து ஆடி பாடிக்கொண்டு அருகில் இருந்து கொண்டு அவற்றை ஆராய்ந்து உன்னை துடித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த பெருநிலையை நான் அன்பினால் பெறுவதற்காக என்னை உன் அருகிலே மீண்டும் அழைத்துக் கொள். அதுல பண்ண இவ்வாறு மீண்டும் மீண்டும் துதிக்க என்று கொள்வது ஒரு கொள்வது ஒரு வகை. பாடவேன்னு இருக்கு, பண்ண பாடவே பண்ணவும் பாடவும் என்பது பொருள். அப்படி பண்ணவும் பாடவும் வருக என்னை என்பதுதான் அதுக்கு பொருள். பண்ண வருக என்னை பாடவே வருக என்னை என்பதனால உன் பெருமையினை அறிந்து துதித்து மெய்மறந்து பாடுவதற்காக, உன்னை அறிந்து துதிப்பதற்காகவும் அறிவு நின்ற நிலையிலே மெய்மறந்து பாடுவதற்காக அறிகின்ற வரையிலும் ஆராய்ந்து துதிக்கின்றோம். அந்த அறிவு இன்பத்தில் அழிந்து விட்டது என்று சொன்னால் பாட்டு வந்து கொண்டே இருக்கும், ஆனால் ஆராய்தல் என்பது நின்றுவிடும். அது ஆனந்த அதீதம் என்று சொல்லப்படுகிற நிலை. அதாவது வீடலால வாயிலாய் விழுமையார்கள் இன்றுதல் பாடலால் அவாயிலாய் பரவ நின்ற பண்பனே என்று சம்பந்தர் சொல்வார். வீடு அலால் அவாயிலாய், வீட்டை தவிர வேறொரு ஆசை இல்லாதவர்களாக விழுமியார்கள் நல்ல குணம் கொண்ட அந்த சான்றோர்கள் இன் கடல் பாடலால் பெருமானுடைய திருவடியை பாடுவதனாலே வீடு பேர் கிடைக்கும் என்று சொல்லி பெருமானே பாட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் பாடுவதனாலே வீடு வேண்டும் என்ற எண்ணமும் மறந்து விடுகின்றது, பெருமானை பாடுகின்ற இன்பத்திலே தங்களை இழந்து விடுகின்றார்கள். ஆகவே பாடி பரவிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர பெருமானிடத்திலே வீடு பற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணமானது அங்கு மறைந்து போகின்றது. வீடலால் அவாயிலாய் விழுமையார்கள் நின் கடல் பாடலால் அவாயிலாய் அந்த ஆசையானது அற்றுப்போய் பரவ நின்ற இறைவனை துதிப்பதை மட்டுமே செய்கின்ற பரவ நின்ற தொடர்ந்து பரவ வண்ணம் நிற்கின்ற தன் அருளை சுரந்து நிற்கின்ற பண்பனே அந்த தன்மையை கொண்டவனே என்று சொல்றார். அதுதான் இங்க பெருமானை பண்ணவும் பாடவும் என்னை வருக வருக என் என்று பொருள். பண்ண என்பதை விழியாகவும் கொள்ளலாம், என்ன மன்ன என்பதை விழியாக கொண்டோம், முன்ன பின்ன என்பதை போல பண்ண பண்ணன் என்ற சொல்லுக்கு விழி பண்ண, அதாவது பண்ணன் ஆராய்ந்து துதிக்கப்பட்டவன் என் நாவினால் பண்ணன் பெருமானே நீ என்னை முன்பு ஆட்கொண்ட பொழுது நான் உன்னை நன்றாக துதித்திருக்கின்றேன். அப்படி என் நாவினாலே நீ பண்ணப்பட்டவன், என் நாவினாலே முன்பு நீ நன்றாக பாடப்பட்டவன், இப்பொழுது அன்பு வற்றி போய் நான் வந்து பின்தங்கி இருக்கின்றேன், மீண்டும் அந்த பேரன்பினை நான் எய்தினேன் என்று சொன்னால் உன்னை மீண்டும் பாட முடியும். ஆகவே என்னை வருக என்னை என்று ஒரு பொருள் கொள்ளலாம். தன்னை என்பதை வெளியாக ஆக்கலாம். பெருமானே, என்னை ஆட்கொண்ட காலத்திலே திருப்புரிந்திரிலே நான் உன்னை துதித்திருக்கின்றேன், அதை போலவே இப்போதும் நான் உன்னை பாட வேண்டும் என்று ஒரு குறிப்பு. பன்னவும் பாடவும் வருகை இந்த அறிவுமுறைகளும் தான் கண்ணாயனால் துதிக்கப்பட்டவனே என்று வெளியாகவும் கொள்ளலாம். பாட வேண்டு நான் பொற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கே. பாட வேண்டு நான் பொற்றி அம்பலத்தாடும் நின் கழற்போது, நாயினேன் கூட வேண்டு நான் பொற்றி இப்புழுக்கூடு நிக்கனை பொற்றி. பொய்யலாம் வீட வேண்டு நான் பொற்றி வீடு தந்தருள் பொற்றி நின் மெய்யரு மெய்யனே. நின் மெய்யர் மெய்யனே, உன்னிடத்திலே உண்மையான அன்பு கொண்டவர்களால் உண்மையாக அடையப்படுபவனே. மெய்யர்க்கு மெய்யன் இறைவன், பொய்யர்க்கு பொய்யன், அதாவது பொய்யன்பு காப்பவர்களுக்கு எட்டாதவன். பொய்யன்பு கெட்டாத பொற்பொது என்று சேக்கிரார் சொல்லுவார் ஆனாய் நாயனார் புராணத்தில். வஞ்சனையினாலே இறைவனை வந்து வாழ்த்துபவர்கள் வணங்குபவர்களுக்கு இறைவன் அறிய அவனை ஏமாற்றி விட்டு போய்விடுவான் என்று பார்க்கின்றோம். இவர்கள் வந்து இறைவனை ஏமாற்றுவதனால இவர்கள் இறைவனால் தொடர்ந்து ஏமாற்றப்படுகின்றார்கள். இறைவன் உண்மையின் உண்மை என்பதே அவர்களுக்கு உள்ளத்திலே தோன்றாது. இறைவனிடத்திலே உண்மையான அன்பினை காட்டுபவர்களிடத்தில் இறைவன் தன்னுடைய உண்மையான தன்மையோடு விளங்குவதனால உண்மையான அன்பு செய்பவர்கள் இறைவனை உண்மையாகவே அடைந்து விடுகிறார்கள் என்று சொல்வது. நின் மெய்யர் மெய்யனே, உண்மையானவருக்கு உண்மையானவன், நல்லவனுக்கு நல்லவன் என்று சொல்வதை போல அல்லாதவருக்கு அல்லாதவர், நல்லவருக்கு நல்லவர். அப்ப பெருமான் அவ்வாறு அன்பருக்கு அன்பராக இருக்கின்றான், அடியாருக்கு அடியாராகவும் இருக்கின்றான், தொண்டருக்கு தொண்டனாக இருக்கின்ற பெருமான். ஆகவே மெய்யர் மெய்யன், உன்னிடத்திலே உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு பெருமான் தானே உண்மை பொருள் என்பதை அவர்கள் உள்ளத்திலே நன்றாக அறிவுறுத்தி விளங்குகின்றார். அப்படிப்பட்ட பெருமானே, உன்னை நான் பாட வேண்டும், உன்னை போற்றி பாட வேண்டும். பாட வேண்டும் நான் போற்றி இன்னையே, இன்னையே போற்றி நான் பாட வேண்டும். இன்னையே என்ற ஏகாரம் பிரிவிலே ஏகாரம். என் நாக்கினாலே வேறொன்றினை நான் சொல்லக்கூடாது, வேறு உலகிலே பேசக்கூடாது, இன்னொரு தெய்வத்தை புகழக்கூடாது. அம்பலத்திலே ஆடுகின்ற உன்னையே நான் எப்பொழுதும் பொற்றி பாடிக்கொண்டிருக்க வேண்டும். இன்னையே என்பதில் இருக்கின்ற ஏகாரம் பிரிநிலை, இன்னையே என்ற ஏகாரம் சிறப்பு, அதாவது நின்னை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த ஏன்னு பாட வேண்டும், பாடவே வேண்டும் என்ற ஏகாரத்தை அங்கேயும் போய் சேர்க்கலாம். ஆகவே பெருமானே, உன்னை எப்பொழுதும் நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அது சிறப்பு உண்மையிலும். உன்னை பாடாது இருக்கவே கூடாது என்ற பொருளை இது தரும். இன்னையே பாட வேண்டும் என்பதனால இன்னொன்றை பாடக்கூடாது என்ற பொருளை தரும். அது பிரிநிலையே. பாட வேண்டும் நான் பொற்றி நின்னையே. எப்படி பாட வேண்டும்? தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்து என் உள்ளமானது உடைந்து உருகி நீராக போக வேண்டும். பாடி பாடி என்பது என்ன? பாடுவதனாலே, பாடுவதன் காரணத்தினாலே. பாடி என்று சொன்னால் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பதனாலே, இடைவிடாது ரெஸ்ட் எடுத்துக்கூடாது. பெருமானை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாடும் பணியே பணியா அருளாய் உலகினார். பாடிக்கொண்டே இருப்பதனாலே ஈரின்றி எழுகின்ற திருவாசி. பாடிக்கொண்டே இருப்பதனாலே நைந்து நைந்து என்றால் மென்மையாகி மென்மையாகி நெய்தல் மென்மையாக போது. இணைந்திருந்து மடியாரை நெய்ய வைத்தார். நெய்தல் என்பது துன்புறுதல். துன்புறுதல் என்ன? இப்ப வந்து ஒரு இரும்பு இருக்கு, அதை அடிச்சு துன்புறுத்துகிறார்கள் மென்மைக்காக. அதுபோல வந்து தங்கத்தை என்ன பண்றாங்க? அடிச்சு நீட்டுறாங்க, அது மென்மையா ஆக வேண்டும் என்பதற்காக. மென்மை கருதி துன்புறுதல், அதான் நெய்தல். நெய்தலுக்கு பலன் மென்மை அடைதல். வலிமையா இருக்கின்ற ரெண்டுமானது நைந்து மென்மை அடைய வேண்டும். அவர் பாடி நைந்து நைந்து உருகி உருகி நைந்து நைந்து உருகி உள்ளமானது உருகி, உருகாத நிலையில் இருந்த கல்லை போன்ற உள்ளமானது கனியை போன்று உருகி, நெக்கு நெக்கு அது உடைந்து அதனுடைய வலிமையான அணுக்கள் எல்லாம் உடைந்து இழகி நெக்கு நெக்கு பாட வேண்டும். உள்ளமானது நைந்தும் உருகியும் நெக்கு விட்டு உடைந்தாலும் தான் தானாக உடம்பிலே ஆட்டம் வரும். இல்லைன்னா கேமராக்காகவும் காசுக்காகவும் தான் ஆடுவாங்க. இறைவன் சன்னிதானத்திலே வந்து நின்ற அந்த அளவிலேயே அடியார்கள்லாம் ஆடினார்கள். நந்தனார் வந்து ஆடுவார் பாடுவார். நந்தனார் ஆடினார் பாடினார் அப்படிங்கிறது எப்போதுமே அவருடைய இயல்பு. சம்பந்தர் வராரு, சம்பந்தர் வந்த மதுரையில் தரிசனம் பண்றாரு, திருவிழில் தரிசனம் பண்றாரு, சிதம்பரத்தை தரிசனம் பண்றாருன்னா அவரும் என்ன பண்றாரு? ஆடுகின்றார் பாடுகின்றார். என்ன பாடினார் தான் நம்ம நினைக்கிறோம், ஆனா பெரிய புராணத்துல சம்பந்தர் ஆடினார்னு இருக்கு. ஆகவே ஆடுதல் என்பது பெருமானத்தில் இருக்கின்ற பேரன்பினுடைய ஒரு மெய்ப்பாடு. உடம்புல தானா வருது விதி விதிர்த்தல், உடம்பு தானா ஆடணும், உடம்பு தானாக ஆட வேண்டும். அது இலக்கண வரம்பிற்கு உட்பட்ட ஆட்டம் இல்ல. அவ்வாறு தானாக ஆடுகின்ற நிலை என்பது உள்ளமானது நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு உடைந்தால்தான் நிகழும் என்பதனால அதற்கு அடிப்படை இறைவனை இடைவிடாது பாடுதல். பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு நெக்கு நெக்கு என்றால் நெக்கு விட்டு நெக்கு விட்டு உடைந்து போய் உடைந்து போய் தொடர்ந்து இவ்வாறு நிகழ்ந்து ஆட வேண்டும் நான் பொற்றி என்னை இவ்வாறு நீ அருள்வாயாக பொற்றி செய்யும் என்று சொல்றார். பொற்றி செய்யும்னா சாங்ஷன் பண்ணுங்க. பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் பொற்றி செய்யும். பொற்றி செய்யும்னா பெருமானே அதனை அழித்தருளுங்கள். பொற்றி என்ன அழித்தருளுங்கவர்களும் உண்டு, காப்பாயாக அழித்தருளுங்கள். அப்ப ஆட வேண்டும் நான் பொற்றி என்று சொன்னால் என்னை நான் பாட வேண்டும் இவ்வாறு நீ என்னை பணித்தருள். என் உள்ளம் உருகி நெக்கிவிட்டு உடைந்து நான் ஆட வேண்டும் அவ்வாறு அந்த நிலையை எனக்கு நீ கொடுத்தருள். ஆட வேண்டும் நான் பொற்றி அம்பலத்து ஆடும் நின் கழற்போது நான் கூட அம்பலத்தாடு நின் கழற்போது நாயினேன் கூட வேண்டும். நாயை போன்றவன் நான், நாய் வகையில் நல்ல குணம் இல்லாதவன், ஆனால் என் திருவடியிலே அடிநாயை போன்று அன்பு செலுத்தும் குணம் கொண்டவன். நாயை போன்ற நான் அம்பலத்திலே ஆடுகின்ற உருடைய அழகிய உண்மயமான தாமரை மர போன்ற திருவடி, அந்த திருவடியை வந்து சேர வேண்டும், உன் திருவடியிலே வந்து நான் இணைய வேண்டும். என்னுடைய குறிக்கோள் அதுதான். நீ என்னை அழைத்த வண்ணம் நீ அழைத்து விட்டாய், ஆனால் நீ அழைத்த வண்ணம் தக்க நேரத்திலே காலதாமதமின்றி உன் திருவடி பேர் எனக்கு கிடைக்க வேண்டும், அதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். அம்பலத்தாடுகின்ற சிற்றடியிலே ஆடுகின்ற அம்பலத்தாடுகின்ற நின் கழற்போது வீரக்கடல் அணிந்த என்னுடைய திருவடி தாமரை போது என்றால் தாமரை திருவடி தாமரை நான் வந்து கூட வேண்டும். கடல் என்பது ஆகுவேலாக திருவடி காட்டுகின்றது. திருவடி போது என்று சொல்வதனால அது உருவகம். திருவடியாகின்ற தாமரையை நான் வந்து கூட வேண்டும் போல நான் இருந்து அங்கு வந்து சேர வேண்டும். என் கலர் போது நாயினேன் கூட வேண்டும், நாய் போன்று நான் கூட வேண்டும். போற்றி இவ்வாறு அளித்துள்வாயாக. இப்புழு கூடு நீக்கனே என்னை இப்புழு கூடு நீக்கு என்னை என்னை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னை எனக்கு என்னை இப்புழு கூடு நீக்கு. புழுக்கள் வசிப்பதற்கு வாய்ப்பான இடமாக இருக்கின்ற இந்த கூடு போன்றது, புழுக்கள் வசிக்கின்ற ஒரு கூடு போன்றது, பறவைகள் வசிக்கின்ற கூடு போல புழுக்கள் வசிக்கின்ற கூடு இந்த உடம்பு. உங்களுக்குள்ள எத்தனை ஜேம்ஸ் இருக்கு, லட்சக்கணக்கில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி புழுக்கள் வந்து நான் நம்முடைய உடம்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அடிபட்ட உடனே நாய் நரிகள்லாம் தம்முடைய உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கழுகு பருந்தெல்லாம் செட்டான்னா நாம கொத்துவோம்னு நினைச்சிட்டு இருக்கு. நம்மை பிறப்பித்த தாயும் தந்தையும் இது நமக்கு சோறு போடும் இது நம்ம பிள்ளை நினைச்சிட்டு இருக்காங்க. மனைவி நம்ம வீட்டுக்காரர் நினைச்சிட்டு இருக்கு. நம்ம பெற்ற பிள்ளைகள் நம்ம அப்பா நமக்கு எல்லாம் வாங்கி தரணும் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறாங்க இந்த உடம்பு, இது நம்மளோட உடம்புன்னு சொல்ல முடியும். உண்மையில ஏகப்பட்ட புழுக்கள் வசிக்கின்றன, இது யாருக்கு சொந்தம் இது முடிவாகல. இப்புழு கூடு நிக்கனை போற்றி. இந்த புழுக்கள் வசிப்பதற்கு வாய்ப்பான இடம் கூடு போன்ற இடம், அந்த இடமாகின்ற வீடு இப்புழு ஈ என்றது. நீங்க இந்த ஈ என்ற சுட்டு இது என்ற பொருளை தருவதனால அதனுடைய ஈவினை காட்டுகின்றது. மட்டமான உடம்பு என்ற ஈவினை அந்த ஈ என்ற அண்மை சுட்டு காட்டுகின்றது. ஆ என்ற சேமை சுட்டு உயர்ந்ததை காட்டும். அப்பெருமான் என்று சொன்னால் உயர்ந்த பெருமான், அவ்வுலகம் என்றால் உயர்ந்த உலகம். இப்புழு கூடு என்று சொன்னால் மட்டமான இந்த உடம்பு, புழுக்கள் வசிக்கின்ற இந்த உடம்பு. இப்புழு கூடு என்னை நீக்கு என்றால் இந்த புழு கூட்டிலிருந்து என்னை நீக்கு, புழு கூட்டிலிருந்து எனக்கு விடுதலை வர வேண்டும். உடம்பிலிருந்து என்னை பிரித்து என் திருவடியிலே சேர்த்துக்கொள், என் திருவடியிலே என்னை சேர்த்துக்கொள். கூடுமாறு அருள் இந்த கூட்டிலிருந்து நான் விடுதலை அடைமாறு அந்த அருளையே செய்வாயாக. இப்புழு கூடி நீக்கனை போற்றி. ஆகவே இப்புழுக்கு புழு கூட்டிலிருந்து என்னை நீக்கி அம்பலத்தாடுவின் கடற் போது நாயினின் கூடுமாறு வந்து எனக்கு அருள்வாயாக. பொய்யலாம் வீட வேண்டு நான் போற்றி. பொய்யலாம் எல்லா விதமான பொய்யும் என்றார், அகப்புறப்பற்றுக்கள் எல்லா விதமான பற்றுக்களும், புறப்பற்றுக்கள் பல, அகப்பற்று இந்த உடம்பினை கருதுகின்ற பற்று, யான் எனது என்ற பற்றுக்கள் பல, யான் என்ற பற்று ஒன்று எனது என்ற பற்றுகள் பல. அதனால்தான் அந்த பற்றுகள் அனைத்தையும் பொய் என்று சொன்னார். அது எல்லாம் என்று சொன்னார் முழுவதும், அது முற்றும். பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான், அனைத்து பொய்களிலிருந்தும் விடுபட்டு நான் திருவடியை வந்து அடைய வேண்டும் என்று பிரார்த்தனையாக வச்சுக்காரு. திருவாசகத்தினுடைய ஒரு பிரார்த்தனை என்று சொன்னால் திருவாசகத்துல ஒரு ஏழு பாட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த பாடலாம் நம்ம பாடலாம். பாடுருவாய பிறப்பற வேண்டும் என்ற பாட்டை போல இந்த பாட்டு பாட வேண்டும் நான் பற்றி இல்லையே. பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் பற்றி. அம்பலத்தாடும் என் கழற் போது ஆயினேன் கூட வேண்டும் நான் பொற்றி. இப்புழு கூடி நிக்கனை போற்றி. பொய்யெல்லாம் விட வேண்டும் நான் பொற்றி. புழு கூடி நிக்கனை போற்றி என்று சொன்னார். பெருமானே திருவடியில இருந்து சேர வேண்டும், அதற்கு வழியாக இந்த உடலை விட்டு நான் வெளிக்கிளம்ப வேண்டும். அவ்வாறு இந்த உடலிலே மீண்டும் சில காலம் நான் இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய திருவுருள் ஆணை என்று சொன்னால், அவ்வாறு இருக்கின்ற காலத்திலே பொய்யிலே கிடந்து உழலாமல் உண்மை சார்ந்து வாழ வேண்டும். அதுக்காகத்தான் இப்புழு கூடி நிக்கனை போற்றி என்று சொன்னவர் தொடர்ந்து உடலிலே இருக்கும் வண்ணம் இறைவன் அருளினான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே பொய்யினை விட்டு வாழ்வதற்கு அருள் செய்ய வேண்டும், பொய்யெல்லாம் விட வேண்டும். பற்றி, வீடுதான் தருள் பற்றி பெருமானே எனக்கு முறையாக திருவடியாகின்ற வீடு பற்றினை எனக்கு தந்தருள்வாயாக என்று இங்கு மோட்சத்தை பார்த்துக்கின்றார். வாழ்த்து பிறப்படுத்துவான் யானுனை பரவுவனே என்று சொன்னார். உனை பரவுவது வாழ்த்த பிறப்படுத்துவதற்காக பாருருவாய பிறப்பு அறவேடும் என்று சொல்வதனால இங்கு சொல்றார், பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்துள்ளான் என்பதனால பிறவியை விட்டு நீங்குதல், மீண்டும் பிறவாமே பிறவிக்கு வாராதிருக்கின்ற நிலை, அந்த நிலையே முக்கியமாக கருதுகின்றது திருவாசகம். பெருமானிடத்திலே மிகந்து கொண்டு அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், மீண்டும் பிறவாமையே அவனிடம் கேட்க வேண்டும் என்பது திருவாசகம் நமக்கு காட்டுகின்ற நெறி. ஆகவே வீடு தந்தருளு பற்றி நின் மையர் மையனே, உன்னுடைய மெய்யான அன்பர்களாலே மெய்யாக அடையப்பட்ட பெருமானே, பொய்யனாகிய இடத்திலே உள்ள பொய்யெல்லாம் நீங்க எனக்கு நின் திருவடியை பேரு கிடைக்கும் வண்ணம் இந்த குழு கூட்டில் இருந்து என்னை நீக்கிருள்வாயாக, தரிக்கிறேன் காய வாழ்க்கை என்று சொல்லி சொல்றார். இந்த திருச்சோதனை தொடர் முடிகிறது. நம்ம தொடர்ந்து வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு நீத்தல் வேண்டும்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: அருணகிரிநாத பெருமான் அருளிச் செய்த திருக்கொடிமாட செங்குன்றூர் தல திருப்புகள்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: பிடியதன் உருவமை. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியின் அருளி செய்த கொல்லிக்கவான பண்ணில் அமைந்த எட்டாவது திருப்பதிகம் திரு ஆமாத்தூர் திருத்தலத்திற்குரியது பண்வரிசையிலே 45வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் 37வது திருப்பதிகம் பிடித்த 10 திருத்தோணிபுரத்தில் அருளிய இப்பதிகம் முத்திக் கலப்புரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் மோகனமாகிய ராகத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஞான தம்பி எப்பவுமே இருந்து தெரிஞ்சுன்னு சொல்லும் போது அதனால நான் ஒன்னு சொல்றேன் கேளும் அப்படின்னார். என்னன்னார்,
2: துஞ்சலும் துஞ்சல் இயலாத போல் தேனும் நெஞ்சகம் ஐந்து நினைமின் நாள்தோறும் நினைமின்.
1: எதேன்னு கேட்டாங்க, என்ன தம்பி இப்ப குருநாதன் ஆயிட்டு கனவாடிகள்லாம் சிஷியர் ஆயிட்டாங்க, மினிமின்னு தம்பி உத்தரவு பண்ணுது, நன்னா கேளும் நன்னா கேளும், அங்கங்க இருந்து ஈய ஓட்டாதீர் கேளும்.
2: பஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செடுத்து நீ.
1: திருவஞ்சலத்தை எப்பொழுது இருக்கட்டும், கனபாடிகள் உள்ளத்துல அது இதுவரைக்கும் படிச்சிருக்க மாட்டேன், இல்ல படிச்சிருக்கல, அதனால இன்னிருந்து திருவேந்தலுக்கு கவனமா இருக்கட்டும். ஏதோ பெரும் புண்ணியம் இங்க பெரியவாளுக்கு அந்த பூணூல் கல்யாணம் போட வர நாங்கள் உபதேசம் பண்ணிட்டோம் நன்னா படியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதியத்தை அப்பினார். அப்ப 7 வயதுல ஞானசம்பந்தனுடைய இல்லத்துல இடம்பூரி விளக்குன்னா இடம்பூரி விளக்கலாமே, ஐயா அந்த பதியம் எப்படி பாடப்பட்டது, வேடா நூற்றாண்டு எங்கே சீர்காழியில் எந்த இடத்தில் அவருடைய அரண்மனை அவனுடைய மனையிலே எப்பொழுது பூணூல் கல்யாணம் விட்டு அந்த கனபாடிகள் எல்லாம் புறப்படுகின்ற பொழுது சில ஐயங்களை அவரிடம் கேட்க அந்த ஐயங்களுக்கு விடை சொல்லி இந்த மந்திரத்தை உதேசித்தார் அப்பொழுது சொல்லப்பட்டது. என்னமோ நம்ம மட்டும் அடுத்து விட்டு கல்யாணம் மாதிரி அப்ப பாண்டவர் துஞ்சலும் துஞ்சலும் காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி அப்படிங்கிறது 16வது வயதில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு பாடுறார். அப்ப துஞ்சலும் துஞ்சலில்லாத அந்த பதியத்துக்கும் காதலாகி கசிந்து கண்ணீர் பதியத்துக்கு இடைவெளி எப்பொழுது, 9 ஆண்டுகளுக்கு முன்னும் பின்னும். இப்படி சொல்ல முடியுமா? அதுதான் வைணவர்கள் கஷ்டப்படுறாங்க. எங்க 12 ஆழ்வார் பாடினாங்க, ஏதோ ஊருக்கு இந்த ஊர்ல பாடினாங்கன்னு சொல்றோம், இப்படி இடங்கூறிலாம் விளக்கங்களால முடியல சுவாமி. சேக்கிறார் போல ஒரு பெரியவர் இருந்து 12 ஆழ்வாரை பாடல, பாவம் அவங்களுக்கு வருத்தம் தான் படுறாங்க, வருத்தம் படுறாங்க, கிடைக்கலையா எங்களுக்கு, என்ன பண்றது சுவாமி, நமக்கு ஏதோ பெருமான் கிடைச்சது அதனால நல்ல பெருமானத்தை படிக்கணுமா, அது சரியா 16வது வயது. எங்கே பாடியது, நல்லூர் திருமணத்தில். எப்பொழுது பாடியது, அந்த திருமணம் நடந்து அந்த பெண்ணை அந்த பெண்ணை அந்த கையில் அப்படியே வந்து அவர் அழைச்சிட்டு வர்றார். அழைச்சிட்டு போது அப்பதான் சொல்லுகிறார், அது யாருக்கு பாண்டது என்ன, இது வந்து கனபாடிகளுக்காக பாண்டது, எது முன்ன பாண்டது, இது அப்படி இல்ல. அந்த காலத்தில் அவர்கள் அவருடைய இருக்கும் பொழுது இருந்த அடியவர்களுக்கு பின்னர் வழி வழியாக வருகின்ற நம்ப ஒன்றை எல்லோருக்கும் சொல்லுது. அதனால என்ன பண்ண, அருமையா சேர்க்கலா பெருமான், அது எதற்கு பாண்டது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மாக்களும் உய்வதற்காக பாடியது. அதுலதான் நான் திருவேந்தலத்தை சொல்லவே சொல்றார். இங்க வந்து வெறும் 5 எழுத்து மட்டுமே சொன்னார், வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதித்தன அஞ்செழுத்துமே தான் சொன்னார். அந்த 5 எழுத்து எது இங்க சொன்னார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நெருக்கி வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது. ரிக்வேதம் என்ன சொல்லுதோ, ஆயுர்வேதம் என்ன சொல்லுதோ, சாமி அதை அழட்டிக்க வேணாம், இப்ப நான் அப்படியே சாரத்தை பிழிஞ்சு கொடுத்துட்டேன்.

நம சிவாய ரெண்டு பதிவு. அவர் சொட்டுணை வேதியன் சோதிவானவன் அந்த கடல்ல இருக்கும் போது கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய. சுந்தரமூர் சுவாமிகள் எங்க பண்ணுது பாஞ்சு கோவில் மற்ற பத்தனைக்கின்றி நின் பாதவியே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் பிறவா தன்மை வந்தேன் கற்றவர் தொழுது ஏத்தும் தீர்க்கரை ஒரு பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய். இதுபோல் மணிவாசகர் ஒரு பாட்டு பாடியிருக்கார்.

சிவாய புகலிடம் பிரிது ஒன்றில்லை. போற்றி ஓம் நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய். போற்றி ஓம் நமச்சிவாய ஜய ஜய போற்றி போற்றி. நால்வர் பெருமக்களாலும் படாமல் சொன்னார்மையான மந்திரம். ஆகவே அந்த காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு, இந்த பெண்கள் வயப்படுகிற காமம்ங்கிற அந்த பெரிய மீனானது சுறா மீன் ஆண் திறந்து அந்த காலை பிடிச்சு இழுக்குதான். சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு, இனிமே எங்க பிழைக்கிறது என்ன? ஏன்னா வெறும் கடல்ல மட்டும் இருந்தோம்னு சொன்னா ஏதோ அலை இங்க அடிக்குது அங்க அடிக்குது, என்னப்பா கரையை பக்கம் பார்த்து போயிடலாம். இங்க அந்த அலையும் அடிக்குது, அதுக்கு மேல சூறாவளி காற்று அடிக்குது, அது மேல காலானது இழுக்க முடியாத சுறாமீன் வேற இழுக்குது. என்ன பண்ற இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி இனி பிழைக்க போவதில்லை நினைச்சது. நல்ல வேலை ஒரு ஒரு ஒரு ஒரு அப்படி ஒரு சின்ன பிடி கைப்பிடி வந்தது. அது என்னன்னா நமசிவாய என்று வந்து ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே. இதெல்லாம் என்ன பண்ணும், நமக்குன்னு சில சமயம் ஆன்மீக இதழ் இருக்குல்ல, மாந்தோர் வருதல்ல ஆன்மீக இதழ், அது நல்ல ஓவியர் விட்டு வரைய சொல்லி நல்ல கடலை போட்டு அதுல ஒரு ஆன்மாவை போட்டு என்ன இந்த ஆள் அப்படி அடிக்கிற மாதிரி வச்சு ரொம்ப நேரம் செய்யணுதீங்களா. அப்புறம் காலில் வந்து ஒரு மீன் அப்படி கதற மாதிரி வச்சு ஒரு பிடியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சு அந்த ஓவியத்தை போட்டு இந்த பாட்டை போடுது. இது வரைக்கும் எந்த இதெல்லாம் போட்டிருக்கணும் போட்டிருக்கணும். எப்படி வளரும் சாமி, எப்படி வளரும் சமய வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்வோம் நம்ம மறையெல்லாம் போடலாம் இல்ல. அப்படி போட்டு இந்த பாட்டை கீழே போட்டோம்னா ஒரு பத்தாவது ஒரு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க கூட யாராண்டாவது ஒரு 2000 ஆன்மாவில 20 பேர் பார்க்கட்டும், 20 பேர் 20 பாருப்பா மணிவாசர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுட்டாருப்பா, படம் பிடிச்சு காட்டுவார். போன இதில் வந்ததுப்பா பார்த்தீங்கன்னா ஏப்பா நாம எல்லாம் எங்கேயோ நம்ம பெரிய திருவண்ணாமலையிலயும் மயிலாடுதுறையிலயும் இருக்கும்னு நினைக்கிறோம், கடைசியில இங்கேயும் இருக்கிறேன் கடலுக்குள்ள. ஒரு பாட்டுனா ஒரு பாட்டியா திருவாசகத்துல என்று ஒரு 4 ஆன்மா நினைக்குமே நினைக்குமே. நம்ம இதழ்கள் என்னதான் செய்கின்றன, என்னவோ செய்கின்றன. ஆமா சமயம்னு நீங்க நிச்சயமா இந்த மாத இதழ் வந்ததுன்னு சொன்ன அந்த மாத இதழ ஒரு இதுவரைக்கும் அருமையான மாதிரி ஓவியமான ஒரு அல்ல புதுமையான கருத்துக்களா ரொம்ப எழுதப்படாது அப்படி இத்தனை பக்கம் பார்க்கணும் காணி.

0: ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனே. திருவைந்தெழுத்துங்கிற ஒரே ஒரு அந்த புனைதான் இவ்வளவு இடையூற்றையும் காப்பாத்துதான். எது எது முன்னால பெரும் பிறவி பவ்வம் தடந்திரையால் எற்றுண்ணன். அப்புறம் இதனால வந்து கலக்குண்டல் பெரிய காற்றினால. அப்புறம் காமவான் சுரவின் வாய்ப்பட்டு கீழே அது காலை பிடிச்சி விழுந்தது. இத்தனை இடையூறும் அந்த தண்ணீருக்கு மேலும் தண்ணீருக்கு உள்ளுமாக நிகழவும் கடலுக்குள்ள நிகழவும் ஆனா இவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்னு கேட்டா அது என்ன புனை? ஐந்தெழுத்தின் புனை பிடித்து. புனை பிடித்து என்ன செய்யற? கிடக்கின்றேனே, வேற வழியே கிடையாது. அவ்வளவுதான் தெரியணும். இங்க கேதாரத்துக்கு போகணும்னு சொன்ன கௌரி குண்டத்துல வெந்நீர் அருமையா வெந்நீராவே பொய்கை இருக்கு. நீ குளிக்கும் போது வெந்நீராவே இருக்குது. பத்த வச்சு பாருங்கல்ல, குளிக்கலாம். குளிச்சுட்டு மேலே ஏறணும், 14 கிலோமீட்டர் மேலே ஏறணும். ஏறும்போது வேற வழி என்ன? ஒன்னு குதிரையில போலாம், இல்லைன்னா ஒரு குச்சி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஊனி போலாம். அப்படி ஊனும் போது இந்த புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே படுபாதாளம், விழுந்தால் விழுந்ததுதான். இந்த புறம் மலை சரிவு. இந்த புறம் கொஞ்சம் ஒதுங்கன்னா இந்த புறம் ஏதேனும் கை கேல கால பட்டு வலிக்கும். இந்த புறம் தள்ளம்னா போச்சே போச்சிடுது. அதுல குதிரையில போறதுதான். நாங்கெல்லாம் குதிரையில தான் கூட போனோம், நடந்து போகல. அந்த குதிரைன்னா அது பழக்கம் இருக்குது. 14 கிலோமீட்டர்ல 7-8 கிலோமீட்டர் போகும், இறங்கிடும், இறக்கிடுவான். கொஞ்சம் ஏதாவது டீ சாப்பிட்டுக்கலாம். திரும்ப கொஞ்சம் நேரம் இருந்தா அப்புறம் குதிரை மேல இருந்தா அது நேர செங்குத்தாயிரும். அந்த குதிரை போகும்போது அது போற போக்குலதான் போகணும் இவனுக்கு. ஏன்னா மேல அது ஏறும்போது இவனுக்கு பின்னால தள்ளும். ஏன்னா படு பள்ளம் இல்ல, மேல செங்குத்தாயிரும் போது. நீங்க கீழே இறங்கும் போது முன்ன தள்ளும். அதனால நீங்க மேல அந்த குதிரை மேல போகும்போது எல்லாம் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இப்படி பிடிச்சுக்கணும், நாம எதிர் நீச்சலா. கீழே இறங்கும் போது இப்படி தள்ளுதில்ல, நம்ம இப்படி நின்றுக்கணும். 14 கிலோமீட்டர் என்ன பண்ணு? அந்த குதிரையில ஏறுனா வேற வழி இல்லை. எது ஞாபகத்து வரும்? இப்படித்தான் சுந்தர வெள்ளையானை மீது பெருமை போக சேரமான் பெருமாள் குதிரை காதல திருவெஞ்சலத்தை ஓதி போனாராம். எனவே அவருக்கு அந்த குதிரையிலே திருவெஞ்சலத்தை கேதாரம் போறோம். பெருமானி ஓம் நம சிவாய சிவாய நமவும், ஓம் நம சிவாய சிவாய நமவும். தன்னால வரும் வேற வழி? நற்றவா நற்றவா உனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் மிச்சு வாயுவேன். ஏன்? அவனும் ஹிந்தி தெரிஞ்சவன், நம்ம தமிழ் தெரியாது. ஓ அவரை செலவு அப்படின்னு சொன்ன என்ன சொன்னு வச்சுங்க, அவன் குதிரை ஏதாவது இப்படி தள்ளிச்சு குதிரையை அடிச்சான்னு வச்சுங்க, குதிரை துள்ளும், இன்னும் கீழே போடுவோம். அதனால நீ ஒன்னும் அடிக்க வேணாப்பா, மெதுவாத்த போற வரைக்கும் போட்டு எதுவும் பரவாயில்லன்னு சொல்லி போடுவோம். அதான் நீங்க ஒன்னும் ஹிந்தி, அதான் ஹிந்தி வேற ஒன்னும் மொழி வழங்காது. அதெல்லாம் இனி என்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடைக்கின்றேனே. சத்தியம், வேற வழி இல்லை. அதே போல கைலாயாத்திரையும் அப்படியே ஜீப்புல ஜீப்புல போனோம். இந்த லட்சத்துல நடந்து போறவங்க எல்லாம் போறாங்க பாவம், நாங்க ஜீப்புல தான் போனோம். 5 நாள்ல அப்படி ஜீப்புல போகும்போது அப்படியே போகுது, அப்படி மேல ஏறி பிடிச்சு இப்படி நின்று அப்படி பிடிச்சு போகுது. அப்படிங்களா, இந்த பிறம் அப்படியே படுபாதாளமா இருக்கும். சில இடங்கள் நல்லா தந்தரையாம இருக்குது. அப்படி போகும்போது அப்படி ஏறி போறது அப்படி திரியும் ஒரு இடத்துல அப்படி உடனே தண்ணி நிறைய போகும். தண்ணி அது போய் எல்லாம் எவ்வளவு நேரம் போகுது அது வரைக்கும் நின்றுட வேண்டிதான். யார் அதுக்கெல்லாம் அணை போடுறது ஒன்றும் போடுறது அப்படி இருக்கிறீங்க வேண்டிதான். மணி சரியா 4:30 ஆகி போயிடுச்சுன்னு சொன்னா என்னன்னா, எந்த இடத்துல தண்ணி போகுது அந்த இடத்துல அருமையா டேரா போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாம் சைனீஸ், அவனுக்கு மொழி தெரியாது, அவன் எல்லாம் சீன மொழி பேசுறாள், அவங்க தான் எல்லாம். ஆனா ரொம்ப விரிவுறுப்பு இந்த டேரா போட்டு கொடுக்கறது நேரம் அப்படி 4 கிழமை 4:40 தெரியறேன். இங்க ஒரு இதை ஊனுவான், அங்க ஊனான், அது விரிப்பாங்க. உள்ள போக வேண்டியதான். ஒரு ஒரு டேராவில் 2 பேர் படுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அது அப்படியே உள்ள நடுங்க 5 5 5 50 அகத்தடைக்கு அப்படிங்கறது, 50 அகத்தடைக்கு போக வேண்டியதான். இவர் இந்த படம் எடுத்தா அந்த படம் எடுத்துருவார். என்ன பண்றாங்க அடிக்கிட்டு அப்படியே என்ன பண்றது என்ன பண்றது? சிவாய நமஓம் சிவாய நமஓம். ஏழு ஏழரை மணிக்கு ஐயா வாங்க கூப்பிடுறோம் சாப்பிட, இங்கிருந்து சாப்பிட்டா தேவலான்னு படும், முதல்ல இருந்து எந்திரிக்கணுமே நடுக்குது, அதனால நடுக்குது, அதனால நடுக்கிறதோட போய் நின்றுதான் எதையான சாப்பிடணும். இப்படி ஒரு ஒரு ஒரு 25 நாள் இருந்தா என்ன பண்ணுவீங்க? நல்ல கைலாயத்துதான் ரொம்ப கடுமை. அதெல்லாம் நிற்கும்போது நாமெல்லாம் இவ்வளவு வசதியும் என்ன, அங்க போட்டோ கிட்ட யாரு எடுத்தான்னு வச்சுங்க, இங்க அதை அனுப்பிச்சிங்கன்னா இவன் வேண்டாம் நினைக்கணும். ஏன் மூஞ்சி மோரையும் அப்படி இருக்கும், மேல எல்லாம் குள்ளாவெல்லாம் போட்டுக்கிட்டு, கண்ணுதான் தெரியும், கையில எல்லாம் உர போட்டுக்கிட்டு, கையும் கட்டிக்கிட்டு, பூட்ஸோட கால் தானே, பூட்ஸ் கால் பேர் தான் சாமி கும்பிட்றதெல்லாம் கைலாயனாதா கையிலன்னு இங்க ஏன் இல்லைன்னா காலு குளிருத. அதனால சன்னிதானம் கேட்டது எப்படியா அப்படின்னு, எல்லாம் சர்தார் சாமியை கைலாயநாதன் வணங்கணும், தூய்மை காப்பாற்ற முடியலங்கிறாத, தூய்மை காப்பாற்ற முடியல, ஒரே ஒரு சொம்பு தண்ணி கொதிக்கிற வெந்நீர் கொடுப்பேன், நீங்க அதுக்குள்ள பல்லு விளைக்கு மூஞ்சிகளுடன் என்னத்தை பண்றது, ஏதோ கழுவுனதுதான் வாய்ப்பு புளிச்சதுதான் சிவசிவ சிவசிவ சிவசிவ அதெல்லாம் சொல்லப்படாது. இப்படி 5 நாள் ஏறி அங்க போய் மானசர் அங்க குளிக்கிறதுன்னா, இந்த 5 நாள் தான் குளிக்கல, சட்டை அப்படி கழட்டும்னு சொன்னாலே குளிருது, ஆனா மானசரோவர்ல குளிச்சா தேவலாம். இனிமே இன்னொரு தடவை இங்க வர போறோம். எத்தனை நாள் பிரிந்து இருக்கேன், இனிமே எங்க காண போறோம் கிடையாது. அதனால அப்படியே படார்ந்து பிச்சு அப்படி காக்கா கூட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து குளிக்கும் நினைச்சோம், அவ்வளவு எடுத்து நல்ல வேலை ஒரு நல்ல அருமையா தைலம், இந்த தைலம் வாங்கல தலைவலி தேரம், அதை உடனே தேய்ச்சி கீச்சு ஒன்னும் கை வேலை செஞ்சது இல்லைன்னா அப்படியே இருக்க மாட்டிருக்கு. என்ன பண்ணுங்க, இப்படிப்பட்ட சமயத்துல தான் நம்ம அந்த திரு ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனீ. அவரு கேதாரத்துல போனா 4 மணிக்கு போனா 95 கலிரும் அடைக்குங்கிறது அருமையான பதியம். இங்க பாடுறோம் ரொம்ப அருமையா போவதெல்லாம் வண்டு பாட மயில் ஆல இங்கெல்லாம் பிரமாதமா நாம கூட கொஞ்சம் போதுவா மட்டும் பேர் பாடல மாட்டிருக்கு. அங்க போய் இந்த 95 தொண்டர்தான் 5 டமே எல்லாம் எங்கயா படுக்கிறது போன உடனே இதுக்கு மணி 3:30 அப்ப 9 படுங்க. நல்ல வேலை அடியில் நல்ல நெருப்பு அப்படியே கனகன்னு போட்டு அதுக்கு மேல இரும்பு கட்டில போட்டு படுக்க வச்சாங்க, அவ்வளவு நடுக்கு போச்சு. கஞ்சி கஞ்சி ஒண்ணு வேணாம் சாமி, ஆளை உடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில கொஞ்சம் தேவலாம் பொல்லுகள் வலிக்கிட்டு, அப்பவே நான் 95 கலிரும் அடிக்கலாம் எல்லாம் சரியா பாடல, வண்டாவது பாடுறதாவது இங்கதான் பாடுவேன், எல்லா வண்டு பாடுறது மயில் ஆடுவதெல்லாம் இங்க கீழே வந்துதான், நேபாள வந்தா அப்ப நம்ம இடம் வந்துடுது, அப்ப நீங்க பாடலாம். எப்படியா கேதாரத்து பதியத்தை இப்ப பாருங்க, நல்லாவே இப்படி எல்லாம் இருக்கிறது நம்ம, அதாவது வேற வழி இல்லை என்று வருகின்ற பொழுது வேற என்ன பண்ணுவோம், அப்ப தன்னால வந்துடும். அதான் இந்த தனியனின் பெரும்பிறவி பவ்வத்தவ தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றி கனியனிய தோர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்றென்று நீ என்ன நினைக்கலாம், ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனீ. இது சாதாரண ஆன்மாவுக்கே வரும் இந்த புத்தி, ஆனால் ஞானியாக இருக்கிற மணிவாசகர் பெருமான் பெருமானி இவ்வளவு அல்லற்கிடையிலும் நான் ஏதோ வாழ்கிறேன் என்றால் திருவேந்தெழுத்தன் ஐயப்புனைதான், ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனீ முனைவனி முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி. அப்படி இருந்து தவிச்சிட்டு இருந்த என்ன பெருமானி, நீதான் நல்ல அருமையான கரையில அப்படியே கொண்டாந்து ஒதுக்கினேன் அல்லவா, அந்த கரை எப்படிப்பட்ட கரை, மல்லல் கரைகாட்டி. அது என்னது மல்லல், பாழா போன தொல்லாப்பியும் ஞாபகத்துக்கு வரணும், மல்லல் வளனி பார்த்தீங்களா, இந்த சொல்லி எங்க போய் ஏறி இருக்குன்னு. ஒரு சின்ன சூத்திரம் அவ்வளவுதான். மல்லல் மான இந்த இந்த எல்லாம் நான் பண்ணும் எது இந்த பல் மல்லல் சீக்குவல் டு வளம் என்று சொல்லிருந்தா பொழைச்சோம், இல்லன்னா மல்லல்னு ஒண்ணு பண்ணுங்க. மல்லல் கரைகாட்டி, அப்ப வளமான கரை, அந்த வளமான கரையாவது எது? முத்தி பேரு. முத்தி பேரு இதுவரைக்கும் முத்தி நெறி அறியாத முருகரொரு முயல் வேறி. ஆனா இன்னைக்கு பக்தி நெறி அறிவித்து ஐயா நீ நிறைய வினை செஞ்சவனாச்சேனாரு. பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருடையவ ஆர்வருவே. அப்படிப்பட்ட கரை முனைவனே முதல் அந்தம் இல்ல. அந்த கரைக்கு முதலும் இல்ல முடியும் இல்லை, அப்படி என்றுமே வளமாக இருக்கிற கரை. அது எது? முத்தி பேரு. மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் யாருக்கு? மூர்கனியே. என்ன மூர்க்கத்தனம்னாரு, இந்த பெருவிதியே கடந்து விட்டு இதை விட்டு வெளியில வந்து இல்ல, அதான் மூர்க்கத்தனம். வேற என்ன பண்றது? இந்த பெருவிதியே இருந்திருந்து அதுல இருந்தேன் விட மாட்டேன்றது இல்ல, அது மூர்க்கத்தனம். மூர்கனியே என்று அருமையா சொன்னார். கேட்டாரும் அறியாதான், கேட்டாரும் அறியாதான். இதுவரைக்கும் ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு அவன் பெருமானை அறிவிக்க முடியாது, ஏன்னா அந்தந்த ஆன்மாவே அறிந்து என்போம் அல்லவா. கேட்டாரும் அறியாதான், கேடு உண்டில்லான். அவனுக்கு ஏது? அந்தம் ஏது? ஆதி ஏது? ஒன்றும் இல்லை. கிளையிலாம் பாவம் சுற்றத்தாரே இல்லை. அப்பமல்லாதாலும் ஒரே ஒரு ஆள், இனிஷியல் இல்லாத ஆளு ஒரு ஆள்னு அவர் தான். ஏன்னா ஆங்கிலத்துல சொன்னாதான் வளர்ந்தது. இப்ப உலகத்துல இருக்கிறவங்க கூட இனிஷியல் இல்லாத ஆள்னு அவனை எல்லாம் விரைக்க பார்ப்போம். ஏன் தகராறான ஆளுன்னு இருக்கும். பெருமான் இனிஷியல் இல்லாத ஆளு, ஆனா வியக்க பாக்குறோம். அடே பெருமானினர் அவருக்கு என்ன இருக்குது? அதனால ஒண்ணுமில்லாத ஆள். எனவே கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான். அது என்னது கேளாதே எல்லாம் கேட்டான்? எதையுமே கேட்காம நான் கேட்டாங்க தாடா. கொஞ்சம் கொஞ்சம் நினைப்பட. இப்ப நம் போல ஒரு உருவம் இருந்து காதுன்னு வச்சு கேட்டோம், மூக்குன்னு வச்சு நுகர்ந்தோம், கண்ணுன்னு வைத்து பார்த்தோம், உனக்கு புரியுதுக்கா? விண்ணப்பெல்லாம் பெருமான் கேட்டுதான் இருக்கணும். வடிவின்று வடிவின்மையினால ஐந்து பொறிகளும் இன்று கண்காது மூக்கு இல்ல. எனவே நம் போன்று பொறிகள் வழி அவன் கேளாமல் தன்னியல்வால் கேட்டவையின் கேளாதே எல்லாம் கேட்டான் என்றார் என்று எழுதணும். கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு. இது ரொம்ப அருமை. இந்த மாதிரி ஒரு பொது மேடைகள்ல நீங்க சேர் ஒண்ணுதான் இருந்தது, அது ஆனா நாலஞ்சு பேர் எல்லாம் விஐபியா இருக்கு, என்ன பண்ணி தெரிப்பீங்க? வரவேற்ற தேறாங்க. அதுல இருக்கிறதுல யார் ரொம்பவோ அல்ல அவரை, அதுலயும் மற்றவங்க கொஞ்சம் வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்க சேர் போட்டோடனே அது வந்து உட்காரும் எந்திரிமீங்கள. அதனால மற்றவங்க எல்லாம் அப்படியே எல்லாம் சேர்கள் இல்லைன்னு நிக்குது, ரெண்டு மூணு விஐபி எல்லாம். அந்த நாட்டார்கள் விழித்து இருப்ப, ஆனா ஒரே ஒரு சேர் இருந்தது. பெருமான் என்ன பண்ணாரா, அவங்க எல்லாம் விழித்திருப்பது மணிவாசகா வா உட்கார்ந்து கேட்டாராம். ஞாலத்துள்ளே நாயனுக்கு தவிசித்து. அதுக்கு அவங்க ஏதாவது தூங்கி உழுதுதான் சரின்னு பரவாயில்ல, இதையே பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துக்கிட்டு இருந்து அந்த சேர் வரும்போது இதெல்லாம் தனக்குத்தான் ஒவ்வொருத்தரும் நினைச்சான். கடைசியில மணிவாசகா நீ இதுல உட்காந்துக்கப்பா அப்படின்ட்டாராம். கருணை கருணை. அங்க என்ன பொருள் நாட்டார் பிடித்து இருப்பேன்னு
1: நம்ம சும்மா விஐபின்னு சொன்னோம், நல்ல பக்குவமுடைய ஆன்மாக்கள் பலரும் இருக்க கூட இந்த பக்குவம் இல்லாத ஆன்மாவுக்கு உட்கார சொல்லி அவங்கள நிக்க வச்சுட்டியப்பா. நாட்டார்கள் விழித்திருப்ப வேடிக்கையா சொன்னது, உண்மை என்ன பொருள், எத்தனையோ நல்ல தவத்தன்மை உடைய ஞானிகள் அவர்கள் வந்து இது மாதிரி தவிசில உட்கார்றதுக்கு தகுதி உடையவர்கள் இருக்கவும் கூட ஒண்ணுமில்லாத அடியனுக்கு போத்தியப்பா. இந்த நாயனுக்கு தவிச்சிட்டு நாயினேற்கே அவங்க எல்லாம் எங்கேயோ பார்க்கும்போது நீ பாரு பத்திரமா பாரு, காட்டாதனவெல்லாம் காட்டி இதுவரை காண முடியாத ஆனா காண வேண்டுவதாகிய காட்டாதனங்கிறது என்னன்னு கேட்டா, இதுவரை காண முடியாத ஆனா காண வேண்டியதாக இருக்கிற காட்டாதன எல்லாம் காட்டி. இதுக்கு என்ன வர சொல்றதுங்க, என்ன வர சொல்றது, காட்டாதன எல்லாம் காட்டி என்று சொன்ன என்ன பொருள், ஒரு முண்டம் ஒரு இருந்துச்சுன்னா காட்டாதன காட்டாதன எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி இதுதான். இப்ப என்ன சொல்லிவிட்டோம் பூசா, இந்த காட்டாதனங்கிறது இடதுபுறத்துல போட்டு ரெண்டு கோடு போட்டேன், ஏன்னா அது பொருள் எழுதுறனா இப்ப விளங்காததுக்கு விளக்கம் பண்றேனா, அதனால காட்டாதன காட்டாதன எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி உன் தலையில தான் உரையாது கருசில சொல்லணும், எளிமையா தான் இருக்குது, காட்டாதன எல்லாம் காட்டி சொல்லணும்னு பார்த்தா ரொம்ப சாதாரணம் இல்ல, இப்ப ஒரு பத்தாம் கிளாஸ் அல்லது நாலாம் காட்டாத இருக்கிறது இது வரைக்கும் காட்டாதெல்லாம் காட்டினாங்களாம் அப்படிங்கிறது அது பொருள் தெரியுது, அந்த காட்டாதன என்னது தெரியுது. இதுக்கு அங்க போகணும், இன்னொரு திருவாசகம், கேட்டாயோ தோடி கிரி செய்தவர் ஒருவன் கேட்டியாடி அந்த ஆள் செஞ்சது அதுதான் அன்னைக்கே சொன்னேன், வெள்ளையும் ஜல்லையுமா இருந்தா காவன் தான் தானா இல்லன்னா பண்ணி பூர்றீங்களே கூடவே காதல் கத்திரிக்கான்னு. கிரி செய்தவர் ஒருவன் அடுத்த வரீங்க, கேட்டாயோ தோடி கிழி செய்தவார் ஒருவன் என்னடி பண்ணுனா என்கிட்ட சொன்னி ஆட்டினாரு, தீட்டார் மதில் போடை சூழ் தென்னன் பெருந்துரையான் வேண்டி பல அருமனையை பார்த்தீங்கன்னா என்ன எப்படிப்பட்ட மதில் தெரியுமா, தஞ்சாவூர் ஜில்லாக்காரரு எம்மாம் பெருசு மதில், எம்மா இந்த எம்மாங்கிறது அங்க வரும், இப்ப பரவாயில்ல கொஞ்சம் குறைஞ்சிட்டது தஞ்சாவூர் ஜில்லாலாம் சரிங்களா, இங்க யாரும் இருந்தால் கவலை கவலைப்படப்படாது, எம்மாம் பெருசு தீட்டார் மதில் பூடை சூழ் அப்படி ஓவியம் தீட்டு மதில்லாம் இருக்க முடியாது, மதில் பூடை சூழ் தென்னன் அவ்வளவு பெரிய மதில் உடையவனாடி அங்க ஒன்னு அழைச்சிட்டு போனாடி, ஆமா அவ்வளவு வந்துட்டுதான் வச்சுக்கோ என்னது வெளியூர்காரனா இருக்க போறான்டி, இல்லடி தென்னன் நம்மூராடி என்ன அது போதுவோ என்னது சில்ற பெருந்துரையான் அப்படி காட்டணும் பெருந்துரைய எப்படி இப்படியும் காட்டணும், இந்த இடத்துல எங்கேயுமே காட்டப்படாது பெருந்துரை பெருந்துரை தான், ஆனா இங்க பெருந்துரையான் மதிலே அப்படி இருக்குன்னா எப்படி இருப்பாண்டி என்னோட ஏப்பா பெரிய ஆளுச்சு பெரிய புள்ளி பெரிய புள்ளி பெருந்துரையன் ரெண்டு பேரும் போனீங்க அந்த அரண்மனைக்குள்ள என்ன பண்ணீங்க, காட்டாதன எல்லாம் காட்டி இதேதான் கதை ஏ சார், இங்கதான் காட்டாதன எல்லாம் காட்டிங்கிறது விளக்கம் இல்லை, நீங்க அங்க என்னாரு இதுக்கு மேல அண்ணன் அது அதுக்கு மேல இது அண்ணன் இன்னும் என்னதான் என்ன காட்டாதனை எல்லாம் காட்டினார், சிவ சிவ பொறுத்திருந்து பாருங்கள் இங்க விளக்கம் இல்லை அங்கதான், காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி அதுதான் திறவுகோள், அதான் திறவுகோள், அப்போ காட்டாதனவெல்லாம் இதுவரை காண வேண்டியதாய் ஆனால் என்னால் காண முடியாது இருந்தவெல்லாம் காட்டி சிவமாகிய தன்னை காட்டின, அப்ப சிவமாகிய தன்னை காட்டி எனவே நம்முடைய சைவசித்தாந்தம் எத்தனை பொருள் சொல்கிறது, முப்பொருள் உண்மை கூறுகிறது, முப்பொருள் எது ஒன்று சிவம் காட்டி என்றார், சிவம் போக மற்ற எங்கியது இந்த ஆன்மாவையும் ஆன்மாவை பிணித்திருக்கிற மலக்கூட்டையும் காட்டி என்று வருகிறது.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: மாதர் மடப்பிடியும் ஞானசம்பந்தர் அருளியப்பா.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை ஆறாவது பாடல் கருவுற்ற நாள் முதலாக. வணக்கம். ஓம் சிவாய நமா.

அரியகிப்பாரே முத்தியாளர் நான்மறையர் மூவாயிரவர் நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர்

0: வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமஃ சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.